நடுவு நிலைமை தவறாமல் நடந்து கொள்ளும் ஒருவன் தாழ்ந்து போக நேர்ந்தாலும் அதனை ஒரு குறையாக உலகம் கருதாது. குறள் எண் 117, அதிகாரம் நடுவு நிலைமை.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 29 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆடி மாதம் 4 தேதி, 2026 ஆண்டு ஜூலை மாதம் 20 தேதி திங்கள் கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

நடுவு நிலைமை தவறாமல் நடந்து கொள்ளும் ஒருவன் தாழ்ந்து போக நேர்ந்தாலும் அதனை ஒரு குறையாக உலகம் கருதாது. குறள் எண் 117, அதிகாரம் நடுவு நிலைமை.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள எந்த கூட்டணியிலும் திமுக இடம்பெறாது என்று அக்கட்சியின் மக்களவை குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது. தமிழகத்தில் தற்போது அமைந்துள்ள கூட்டணி

ஆட்சியை மக்கள் விரும்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966 முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்றதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக அரங்கு அமைத்ததற்காக ஊரக வளர்ச்சித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் பலத்த மழையை தொடர்ந்து நேற்றிரவு ஒரு வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜோர்டான் மீது கடந்த 17 ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் ஹூசஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூ ஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இந்தியாவிற்கு எதிரான 3 மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:03. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க நிகழ்ச்சியும் நேரமும். இன்றைய நிகழ்ச்சிகள் என்னெல்லாம் அப்படின்னு கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். 6:15 வணக்க பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம், அதில் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் முதலாவதாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். 7:45 இன்றைய தினம். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். காலை 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. காலை 8:50 சைபால் வழங்கும் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு அதிக மகிழ்ச்சி தருவது பழைய நினைவுகளா புது புது அனுபவங்களா. காலை 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்று ஏற்காட்டின் சேர்வராயன் மலைகள் பற்றி கேட்க இருக்கிறீங்க. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். பன்னிரண்டு 10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் உங்கள்

வீட்டில் அதிகம் பொருட்களை தொலைக்கும் நபர் யார்? அந்த தலைப்பில் தான் சிநேகிதிகள் பேச இருக்கிறீங்க. பிற்பகல் ஒரு மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் மண் பாண்டங்களில் சமைப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி கேட்க இருக்கிறீங்க. பிற்பகல் 2 அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. மூன்று 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 4:00 பொதிகை தும்பி. 5:00 படமும் பாடலும். இன்று 2018 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களும் பாடல்களும் கேட்க இருக்கிறீங்க. 6:00 பக்தி மாலை. 6:30 நம்மை சுற்றி. 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள்.

இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் துறை இசை. 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 விளையாட்டு போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அறிவியல் தகவல்களுடன் துறை இசை. இரவு 8:05 குக்கு, 8:30 சுகமான ராகங்கள். இன்று ராமநாதபுரம் சாத்தங்குடி கே முருகன் அவர்களின் தொகுப்பு இடம்பெறும். இரவு 9:00 இடைவிடா இசை மழை. 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இன்று இலக்கியத்தில் கலை பறிப்பை தவிர்த்த உழவர்கள். இரவு 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சிகளை அனைத்தும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442498648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn@1gmail.com. நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் எனைத்தானும் நல்லவை கேட்க.

0: 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் நிலவு நாள் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள்.
2: கண்ணாலும் கருத்தாலும் மட்டும் காணும் அளவில் எட்டாத உயரத்தில் இருந்த நிலவில் 1969 ஜூலை 20 அப்பல்லோ 11 இறங்கியது அறிவியலின் வெற்றி. நீல் ஆம்ஸ்டாங் என்பவர் மனித இனத்தின் சார்பில் நிலவில் முதலில் காலடி பதித்த நாள் இது. இந்த நாளை உலக நாடுகள் சபை உலக அளவிலான கொண்டாட்ட நாளாக நிலவு நாள் ஜூலை 20 என அறிவித்துள்ளது. இது ஆண்டுதோறும் நினைவு கூறப்பட்டு வருகிறது. ஆதி மனிதனை பொறுத்தவரை சூரியன் பகல் விளக்கு

0: என்றால் நிலவு, இரவு விளக்கு. இந்திய பழமரபில், குறிப்பாக வடமொழி புராண மரபில், சந்திரன் ஆண்பாளாக உருவிக்கப்பட்டுள்ளது. 27 நட்சத்திர பெண்களை மணந்தவன் சந்திரன். கார்த்திகை ரோகிணியிடம் மட்டும் மிகை அன்பு நெருக்கம் காட்டியதால் தட்சனால் சபிக்கப்பட்டு களை இழந்தான். சிவன் முடியில் சூடி அருளியதால் பிறை வளர்ச்சி பெற்றது என்பது புராண கருத்து. பழந்தமிழ் இலக்கியங்கள் நிலவை குறுமுயல் விளையாடும் இரவு விளக்கு என்று சுட்டுகின்றன. இரவில் வரும் தலைவனுக்கு நீ நல்லை அல்லை என்று நெடுவன் நிலவினார் பாடினார். தமிழ் மரபில் நிலவு பெண் முகமாகவும் பெண்ணாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. சூட்டை தரும் கதிரவன் ஆணாகவும், குளிர்ச்சி தரும் நிலவு பெண்ணாகவும் தமிழ் சமூக பண்பாட்டில் உணரப்பட்டுள்ளன. வளமையின் முதற் குறியீடு பெண் என்பது இதன் உட்பொருள். இளங்கோவடியில் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்பதோடு அதனை அரசனின் வெண்கொற்ற குடை என்றும் காண்கின்றார். காக்கும் பண்பினது என்று முதலில் வைத்து வாழ்த்துகிறார். அறிவியல் கருத்துக்கள் பூமி சூரியனையும் சந்திரன் பூமியையும் சுற்றுவதை விளக்குகின்றன. பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட தூரம் 240,000 மைல்கள். பூமியின் காலக்கணக்கீட்டில் சூரியனும் நிலவும் முதன்மை பெற்றவை. நிலமும் நிலவும் சூரியனில் இருந்து ஒரே நேரத்தில் தோன்றியவை அல்ல என்பது நிறுவப்பட்டுள்ளது. நிலத்திலிருந்து நிலவு தோன்றவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஒரு விண்கிரகம் பூமியின் ஈர்ப்பு விசைக்குள் சிக்கிக் கொண்டது, அதுவே நிலவு என்பதும் உண்மை என்று நம்பப்படுகிறது. செவ்வாய்க்கிரக அளவுள்ள ஒரு கிரகம் பூமியின் மீது மோதியிருக்க வேண்டும். அதில் ஏற்பட்ட சிதறல்கள் ஒன்று திரண்டு நிலவாயின. மோதிய கிரகத்திற்கு அறிவியலாளர் வைத்துள்ள பெயர் தியா. மோதல் நிகழ்ந்த காலகட்டம் 4.5 பில்லியன் ஆண்டுகள். தொடக்கத்தில் உருகிய பாறையாக இருந்து பிறகு குளிர்ந்து மேற்பரப்பு உருவானது. பல விண்கற்கள் மோதியதால் பள்ளங்களும் எரிமலை குழம்பு வழிந்தோடியதால் கருமையான சமவெளிகளும் ஏற்பட்டன. இது 1.2 பில்லியன் ஆண்டு நிலை. இப்போது நிலவில் எரிமலை செயல்பாட்டில் இல்லை. வளிமண்டலம் அரிதாக காணப்படுகிறது. பூமிக்கு அருகில் உள்ள ஒரே இயற்கை துணைக்கோள் நிலா. சுவிட்சர்லாந்து பெர்ன் நகரில் உள்ள விண்வெளி மற்றும் வழமையியல் ஆய்வகத்தின் ஆண்ட்ரியாஸ் ரைபர் என்பவரும் அவருடைய குழுவினரும் கணினி மூலமான கற்பித ஆய்வை நடத்தி வருகின்றனர். அவர்கள் பூமியை மோதிய கிரகம் கூறப்படும் தியாவை விட பெரியதாக இருக்க வேண்டும். அது மிக வேகத்தில் மோதிவிட்டு தன் வழியே சென்றிருக்க வேண்டும். மோதலில் அதற்கு சேதம் குறைவு. அப்போது ஒரு வெப்பமான ஒரு வட்டு தோன்றி இருக்க வேண்டும். அதன் பெரும் பகுதி பூமியினுடையது என கூறுகின்றனர். இந்த நோக்கிலேயே 1969 முதல் 1972 வரை நிலவிலிருந்து எடுத்து வரப்பட்ட கற்களும் மண் மாதிரிகளும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருகின்றன. முடிவு நிலவின் தோற்றத்தை கண்டறிய உதவலாம். அறிவியல் ஆய்வுகள் இப்படி சென்று கொண்டிருக்க நிலவை பற்றிய கலையுலக மற்றும் நம்பிக்கைசார் கற்பிதங்கள் மனம் சார்ந்து அமைகின்றன. நிலவை பாடாத கவிஞர்கள் இல்லை. சிற்றெழுக்கிய சித்தரிப்புகள் நிலவை வெண்கொற்ற குடை என்பனவும், நிலவு மங்கை என்பனவும், முகம் என்பனவும் என பலவிதமாக அமைகின்றன.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் நிலவு நாள் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு. சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:15. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேயர்களை

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. ஒரு காரியத்தில் நீங்கள் முனைப்புடன் ஈடுபடுகின்ற பொழுது உங்களுக்கு தேவையான சக்தி தானாகவே கிடைத்துவிடுமாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் சரியாக காலை 6:32. நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. கரங்கள் சுத்தமாக இருக்கின்றனவா என்பதை கடவுள் பார்க்கிறார், நிறைவாக இருக்கின்றனவா என்று பார்ப்பதில்லை.

நேர்களை, நேரம் சரியாக காலை 6:38. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வணக்கப்போக்கல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்பத்திற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டாம், அது பிறரும் இன்பம் அனுபவிக்கும்படி நடந்து கொள்வதே.

வாழ்வில் பலவித சம்பவமே, எந்த நிலையிலும் உமை மறவேனே. எனக்கு தேவை உங்கள் தரி.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி. என் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:45. நேயர்கள் கேட்க இருப்பது உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கரி.

0: வேளாங்கண்ணி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: பரங்கிக்காய் சாகுபடியில் கோ 1 கோ 2 அர்கா சந்தன் ஆகிய ரகங்கள் நல்ல பலன் கொடுப்பவை. அங்கக தன்மை கொண்ட வடிகால் வசதியுடைய மணல் கொண்ட களிமண் மிகவும் ஏற்றது. காராமிலத்தன்மை 6.5% முதல் 7.5% வரையிலுள்ள மண் ஏற்றதாக இருக்கும். ஜூன், ஜூலை, டிசம்பர், ஜனவரி ஆகிய மாதங்கள் ஏற்ற பருவங்கள் ஆகும். 1 ஹெக்டேருக்கு 1 கிலோ விதை தேவை. விதையை குழிக்கு 5 விதை என்ற வகையில் விதைக்க வேண்டும். நடவு செய்த 15 நாட்களுக்கு பிறகு மெல்லிய நாற்றுகளை குழிக்கு 2 என்ற அளவில் நடவு செய்யலாம். குழிகள் 30 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் என்ற அளவில் 2 மீட்டருக்கு 2 மீட்டர் இடைவெளியில் தோண்ட வேண்டும். 1 ஹெக்டேருக்கு 20 டன் தொழு உரம் மற்றும் 100 கிலோ தழை மணி சாம்பல் சத்து அடியுரமாக அளிக்க வேண்டும். நடவு செய்த 30 நாட்களுக்கு பிறகு நைட்ரஜனை 1 குழிக்கு 10 கிலோ அளவில் இட வேண்டும். அசோஸ்பைரில்லம் பாஸ்போ பாக்டீரியாவை 2 கிலோ மற்றும் சூடமோனாஸ் 2.5 கிலோ அதனுடன் 50 கிலோ தொழுவுரம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 100 கிலோ என்ற அளவில் கடைசி உழவுக்கு முன் அளிக்க வேண்டும். வளர்ச்சி ஊக்கிகள் தெளிக்க உகந்த நிலையில் 3 முறை களையெடுக்க வேண்டும். நடவு செய்த 10 முதல் 15 நாட்களுக்கு பிறகு 10 லிட்டர் நீரில் 2.5 மில்லி லிட்டர் எத்திரல் கலந்து 4 முறை வார இடைவெளியில் தெளிக்க வேண்டும். 12 வயது ஆரோக்கியமான நிழல்வலை குடில்களிலிருந்து பெறப்பட்ட நாற்றுகளை நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். 98 செல்களை கொண்ட குழித்தட்டுகளில் நாற்றுகளை வளர்க்கலாம். நன்கு மக்கிய தென்னை நார் கழிவுகளை பயன்படுத்தலாம். வாடிக்கையாக 2 முறை தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். 60 கிலோ தழைச்சத்து, 30 கிலோ மணிச்சத்து, 30 கிலோ சாம்பல் சத்துக்களை பயிர் காலம் முழுவதும் பிரித்து பயன்படுத்த வேண்டும். பாஸ்பரஸ் 75% சூப்பர் பாஸ்பேட்டாக அடியுரமாக அளிக்க வேண்டும். பழ ஈக்களால் பாதிக்கப்பட்ட பழங்களை சேகரித்து அளிக்கவும். வெயில் காலங்களில் ஈக்களின் எண்ணிக்கை குறைவாகவும் மழை காலங்களில் ஈக்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கும். எனவே அதன்படி விதைப்பு நேரத்தை சரி செய்யலாம். மீன் உணவு பொறியை பயன்படுத்தலாம். மொத்தமாக 1 ஹெக்டேருக்கு 50 பொறிகள் தேவைப்படும். சாம்பல் நோயை கட்டுப்படுத்த டைனோகேப் 1 மில்லி அல்லது கார்பன்டாசிம் 0.5 கிலோ என்ற அளவில் 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்கலாம். அடிச்சாம்பல் நோயை கட்டுப்படுத்த மேங்கோசெஃப் அல்லது குளோர்தலானில் 2 கிலோ என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்த முடியும். இதனை 2 முறை 10 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கலாம். பழங்கள் பச்சை நிறத்திலிருந்து மஞ்சள் நிறத்துக்கு மாறும்போது அறுவடை செய்ய வேண்டும். நன்கு முதிர்ந்த பழங்களை நடவு செய்த 85 முதல் 90 நாட்களுக்குள் அறுவடை செய்யலாம்.
2: கோடை வெப்பம் தணிந்து பருவமழை ஆரம்பிக்கும் காலம் ஆடி மாதம் என்பதால் முன்னோர்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். ஆடிப்பெருக்கு அன்று தண்ணீர் வசதியுள்ள விவசாயிகள் விவசாய பணிகளை மேற்கொள்வர். எனவே அதிக மகசூல் பெற தரமான விதைகளை பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த விதை அளவு, சீரான மற்றும் வேகமான முளைப்பு திறன், சீரான பயிர் எண்ணிக்கை, ஒருமித்த பூக்கும் தன்மை, சீரான முதிர்ச்சி பருவம், குறைவான பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் மற்றும் 15 முதல் 20% வரை அதிக மகசூல் ஆகிய நன்மையை பெறலாம். விவசாயிகள் சான்று பெற்ற விதைகளை வாங்கி பயன்படுத்த வேண்டும். சான்று பெற்ற விதைகள் அனைத்தும் விதை சான்று அலுவலர்களால் வயல் ஆய்வில் வயல் தரம் உறுதி செய்யப்பட்டு பின்னர் விதை பரிசோதனை நிலையத்தில் விதை பரிசோதனை செய்து முளைப்பு திறன், புற தூய்மை, ஈரப்பதம் மற்றும் பிறரக கலவன், பிற பயிர் விதைகள் அனுமதிக்கப்பட்ட அளவு கொண்டுள்ளதா என்பதை உறுதி செய்த பின்னர் விநியோகிக்கப்படுவதால் சான்று பெற்ற விதைகளை பயன்படுத்தி தேவையான பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கலாம்.
1: தக்காளி கோ 4 ரகமானது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் 2025 வெளியிடப்பட்ட அதிக மகசூல் தரும் ரகமாகும். இது ஒரு பகுதி படரும் தன்மை கொண்ட செடியாகும். பயிர்காலம் 160 முதல் 165 நாட்கள். ஏற்ற பட்டங்கள் ஆடிப்பட்டம் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மற்றும் தைப்பட்டம் ஜனவரி பிப்ரவரி ஆகிய காலங்களில் பயிரிட மிகவும்

முகந்தது. தட்டையான உருண்டை வடிவமுடையது மற்றும் காயின் மேல் பகுதியில் லேசான வரம்புகளுடன் பச்சை நிற தோல் போன்ற அமைப்பு இருக்கும். நன்கு பழுத்தவுடன் பழங்கள் கவர்ச்சியான அடர் சிவப்பு நிறமாக மாறும். ஒரு கொத்தில் சுமார் 5 முதல் 6 பழங்கள் வரை காய்க்கும். ஒரு ஹெக்டேருக்கு சுமார் 39 டன் முதல் 92 டன் வரை உயர் மகசூல் தரக்கூடியது. இப்பழங்கள் எளிதில் அழுகாத தன்மை கொண்டதால் நீண்ட தூர போக்குவரத்திற்கும் சந்தைப்படுத்துவதற்கும் மிகவும் ஏற்றது. தக்காளி இலைச்சுருள் வைரஸ் நோய்க்கு எதிரான நல்ல நோய் எதிர்ப்பு திறன் கொண்டது. இப்பழங்களில் அமிலத்தன்மை சற்று அதிகமாக இருப்பதால் சமையலுக்கு சிறந்த சுவையை தரும். இதனால் சந்தையில் நுகர்வோர்களிடம் இதற்கு அதிக வரவேற்பு உள்ளது. எனவே இந்த ரகத்தினை

0: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
1: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
2: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 72 அடி, மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 73 அடி.
0: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
2: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
0: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
2: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 34% முதல் 61% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் உழவர்களுக்கான தகவல்.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சி
3: விஷ்ணு கிரந்த என்னும் ஓர் மூலிகை செடியானது அத்திரிமலையில் உள்ளது. எப்பேற்பட்ட விஷ காய்ச்சலாக இருந்தாலும் விஷ்ணு கிரந்தை குணப்படுத்திவிடும். விஷ காய்ச்சல் என்பது வைரஸ் தொற்றால் ஏற்படும். இது பொதுவாக காற்று, கொசுக்கள் அல்லது அசுத்தமான நீர் மூலமாக பரவும். 103 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை செல்லும் கடுமையான காய்ச்சலை குணப்படுத்தும் அத்திரிமலையில் உள்ள விஷ்ணு கிரந்தை. தமிழ்நாட்டில் யூரோலித்தியாசிஸ் அல்லது கிட்னி ஸ்டோன் என்ற சிறுநீரக கல் அல்லது கல்லடைப்பு பிரச்சனை பொதுவாக 21 முதல் 60 வயதுடையவர்களுக்கே அதிகமாக இருப்பதாக கணக்கிடப்படுகிறது. முக்கியமாக ஆண்களுக்கே இந்த சிறுநீரக கற்கள் உருவாகும் வாய்ப்பு சற்று அதிகமாக உள்ளது என்று ஆராய்ச்சிகள் தெளிவுபடுத்துகிறது. வெப்பமான காலநிலை, போதுமான அளவு தண்ணீர் குடிக்காமை மற்றும் அசைவ உணவு பழக்கங்களுக்கே முக்கியத்துவம் தருவதாக இருந்தால் இந்த கற்கள் உருவாகும் என்று கணக்கிடப்பட்டு உள்ளது. அத்திரிமலையில் உள்ள சர்க்கரை வேம்பு என்ற மூலிகை இத்தகைய கல்லடைப்பை தீர்க்க வல்லது. ஹோமம் அல்லது யாகம் என்பது வெறும் சடங்கு மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் மற்றும் உடலியலை மேம்படுத்தும் அறிவியல் அடிப்படை கொண்டது. எரியும் போது உருவாகும் வெப்பம் வைரஸ்களை கொல்லும் கிருமி நாசினியாக செயல்படுகின்றன. ஹோமத்தின் மூலம் எழும் நறுமணம், புகை சுவாச கோளாறுகளை சரி செய்யும். இதனையே மூலிகை மருத்துவம் அதாவது அரோமா தெரப்பி என்பர். இது மட்டுமல்லாமல் ஹோமத்தில் இடப்படும் வலம்புரிக்காய், இடம்புரிக்காய் அத்திரிமலையில் அதிகம் காணப்படும். உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்க இயற்கை பதப்படுத்திகள் நேச்சுரல் பிரிசர்வ்.

0: ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மற்றும் செயற்கை பதப்படுத்திகள் ஆர்டிஃபிஷியல் அல்லது கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பயன்படுத்தலாம். செயற்கை பயன்படுத்திகள் அளவுக்கு அதிகமாக உட்கொள்வது செரிமான பிரச்சனை, ஒவ்வாமை, நரம்பு மண்டல பாதிப்பு மற்றும் புற்றுநோய் போன்ற தீவிர பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். இதற்கு பதிலாக அத்திரிமலையில் கிடைக்கும் புளியாறை என்ற நீர்வாழ் ஆரைக்கீரை மூலிகையை பயன்படுத்துவது நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இந்த மூலிகையானது புளிப்பு சுவையை கொண்டிருந்தாலும் வாதம் மற்றும் சொரியாசிஸ் எனப்படும் ஊறல் நோய்களை நீக்கும் வல்லமை படைத்தது ஆகும். அத்திரிமலையில் நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்கக்கூடிய ஆரோக்கிய பச்சிலை மிகுதியாக காணப்படுகிறது. கடைகளில் விற்கப்படும் ஆன்டி ஏஜிங் கிரீம்களுக்கு பதிலாக அத்திரிமலையில் கிடைக்கும் முதுமை விரட்ட அழுக்கண்ணி தொழுக்கண்ணி மூலிகைகளை பயன்படுத்தலாம். எனவே அத்திரிமலைக்கு வந்து அதன் மூலிகை காற்றை சுவாசித்தால் அதுவே ஒரு சஞ்சீவினியாக நமது உடலில் வினைபுரிந்து ஆஸ்துமா மற்றும் இழைப்பு நோய் இருந்த இடம் தெரியாமல் பறந்து போகும். இயற்கையின் கொடையை பயன்படுத்தி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். நன்றி.
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. இந்த நாள் உங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளா இருக்கணும். நீங்க நினைச்ச எல்லா நல்ல விஷயங்களும் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துக்களோட நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நிகழ்ச்சியில முதலாவதாக கேட்க இருக்கிறோம் தொழில் தொடங்குவோம். தினசரி வேலை வாய்ப்பு திட்டங்கள் மற்றும் கல்வி உதவிகள் பற்றிய முக்கிய தகவல்களை நாம் தொடர்ந்து அறிந்து கொண்டு வருகிறோம். இன்றும் நமக்காக தொழில் சார்ந்த ஆலோசனைகளை வழங்க தயாராக இருக்கிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
2: இன்று தமிழ்நாட்டில் அதிகம் கிடைக்கக்கூடிய தோல், ஆடு மாடு போன்ற பல்வேறு மிருகங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தோல்களை பதப்படுத்துவதற்கு இந்தியாவிலேயே அதிக பதப்படுத்தும் நிலையங்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக திண்டுக்கல், ஈரோடு, வேலூர் மாவட்டங்களில் அமைந்துள்ளது. எனவே தான் பல மாநிலங்கள் பல நாடுகளிலிருந்து கூட இந்த தோல் இறக்குமதி செய்யப்பட்டு இங்கே பதப்படுத்தப்பட்டு அனுப்பப்படுகிறது. பதப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டிலும் இதர மாநிலங்களுக்குள்ள தோல் ஆடைகள், தோல் பொருட்கள், தோலால் செய்யப்படும் செருப்புகள், ஷூக்கள், பெரிய சூட்கேஸ் வரை தோலில் தயாரிக்கிறார்கள். அவற்றை எல்லாம் தயாரித்து இங்கும் விற்பனை செய்கிறார்கள், ஏற்றுமதியும் செய்கிறார்கள். இந்த தோல் பொருட்கள் தயாரிப்பை ரெண்டாக பிரிக்கலாம். தோல் ஆடைகள், தோல் கோட்டுகள், சட்டைகள், பேண்ட்டுகள் இவற்றையெல்லாம் தயாரிப்பதற்கு கொஞ்சம் நல்ல இயந்திரங்கள் தேவைப்படும், திறமை தேவைப்படும். விலை அதிகமான தோல் விலைக்கு வாங்கினால்தான் அதை சிறப்பாக செய்ய முடியும். அதே நேரத்தில் சாதாரண சின்ன பேக்கிலிருந்து பெண்களுக்கான கைப்பை, மணி பர்ஸ், கார் சாவி போன்றவற்றை வைக்கக்கூடிய சாவி வைக்கும் சின்ன பர்ஸ் போன்ற நூற்றுக்கணக்கான பொருட்கள் அதில் தயாரிக்கப்படுகின்றன. என்னடா நூற்றுக்கணக்கு என்று சொல்கிறீர்கள்? ஆம், சாதாரண வாசர், பெரிய பெரிய இயந்திரங்களுக்கு பயன்படுத்தப்படுகிற வாசரிலே இருந்து பெல்ட்டுகள், மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய பெல்ட்டுகள், இயந்திரங்களிலே போடக்கூடிய பெல்ட்டுகள் தொடங்கி சின்னஞ்சிறு பொருட்கள் என்று நினைப்போம், அனைத்தும் இந்த தோல்

0: பொருள் தோளிலே தயாரிக்கிறார்கள். எனவே ஒரு சிலர் தோல் ஆடைகளையும் ஒரு இயந்திரம் போட்டு தைப்பார்கள். காரணம், அதில் நிறைய தோல் மிச்சப்படும். அதை எடுத்து கட் பண்ணி சிறிய பொருட்கள் செய்வதற்கும், பெல்ட் போன்ற பொருட்கள் செய்வதற்கும், கார் சாவி வைக்கக்கூடிய சின்னஞ்சிறு பர்ஸ் தயாரிப்பதற்கும் அது பயன்படும். சிலர் சாதாரண சின்னஞ்சிறு பொருட்கள், பெண்களுக்கான கைப்பையிலிருந்து தோல் வாசர்கள் வரை தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரி வைத்திருக்கிறார்கள். தமிழகமெங்கும் டெய்லரிங் தெரிஞ்ச பெண்கள் இதற்கான பயிற்சியை ஒரு சில மாதங்கள் பெற்று தோல் பொருட்களை அவர்களே தயாரித்தும் விற்பது உண்டு. பலர் தாங்கள் தயாரிப்பதை மற்ற நிறுவனங்களுக்கு மொத்தமாக கொடுத்து விடுவார்கள் இவ்வளவு என்று பேசி, அது அவர்களுக்கு லாபகரமாக இருக்கிறது. அதேபோல் பலர் பெரிய நிறுவனம் வைத்திருப்பவர்கள் பல பெண்களுக்கு பல ஃபேக்டரிகளுக்கு கொடுத்து அனுப்பி தாங்கள் பெற்று தங்களுடைய பிராண்ட் நேமை பயன்படுத்தி தயாரிப்பதும் உண்டு. இதில் ஒரு சின்னஞ்சிறு தோல் பொருள் கூட வேஸ்ட் ஆகாது. அந்த பெரிய தோலை வாங்கும்போது நடுவில் பல்வேறு பொருட்களுக்கு வெட்டி எடுத்த பிறகு ஓரங்களில் நிறைய தோல் மிச்சப்படும். முன்பெல்லாம் தூக்கி வெளியே எறிந்து கொண்டிருந்தார்கள். இப்போ சின்னஞ்சிறு பெல்ட்டில் இருந்து பெரிய பெல்ட்டுகள், அதேபோல் எதுக்கும் தேவையில்லாததை தரையிலே அமர்ந்து அதை சின்னஞ்சிறு நூலாக, நூல் போன்று எடுக்கக்கூடிய, கட் பண்ணி எடுக்கக்கூடிய வயதான சகோதரர்களை வேலைக்கு வைத்து அவர்களை கொண்டு அதை கட் பண்ணி கையிலே அதை நூல் போல் எடுத்து விடுவார்கள். சில பெண்களுக்கு அதை பின்னுகிற படிப்பை சொல்லிக் கொடுத்து, பயிற்சியை கொடுத்து அதை தோல் போல் மீண்டும் பின்பு, அதாவது ஒரு எப்படி சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. காரணம், கையாலேயே அழகாக அதை ஒரு துணி போல் ஆக்கி விடுவார்கள். அதை மீண்டும் கட் பண்ணி தைத்து பல்வேறு பொருட்களை தயாரிக்கலாம். சாதாரண செருப்புக்கு போடுகிற, மேலே வைக்கக்கூடிய அந்த மேல் பகுதியிலே தொடங்கி மணிப்பெருசு வரை இந்த வேஸ்டானதை பின்னி பின்னிய பொருளை வைத்து தயாரித்து விடுவார்கள். அதுக்கு வேண்டிய மூலப்பொருட்கள், ஒட்டுகிற பசை, பெல்க்ரோ, பட்டன் போன்றவற்றை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு அரசு அனுமதி கொடுக்கிறது. ஏனென்றால் அதெல்லாம் தயாரித்தால் தான் நல்ல விலைக்கு, அதை யூஸ் பண்ணினால்தான் நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியும். இது நிறைய அந்நிய செலாவணியை இந்திய அரசுக்கு ஈட்டி தருகிறது. ஏற்றுமதி செய்வர்களுக்கு நிறைய சலுகைகளை, தோல் பொருட்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதால் அவர்கள் பயன்படுகிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் முதலீடு இருந்தால் சிறப்பாக நடத்தலாம். காரணம், இயந்திரங்கள், டேபிள் போன்றவை சின்னஞ்சிறு கருவிகளாக இருந்தாலும் முதலீடு, அதாவது கையில் இருந்து மூலப்பொருட்களை வாங்குவதற்கான முதலீடு அதிகம் தேவை. தரமாக தயாரித்தால் மட்டுமே இந்த தொழிலில் நீடித்து நிலைக்க முடியும். அதற்கு வேண்டிய நூல் கூட இறக்குமதி செய்யப்பட்டு மிக தரமான நூல், அது மேலே அதற்கு கலர் ஊட்டுவதற்குரிய அந்த கலர், பாலிஷ், எல்லாவற்றையும் இறக்குமதி செய்து கண்ணை பறிக்கக்கூடிய அளவிலேயே தயாரித்து அனுப்புகிறார்கள். பல வடமாநிலங்கள் இங்கே வாங்கி சென்று தங்களுடைய பிராண்ட் தாங்கள் தயாரித்தது போல் ஒட்டி வெளிநாடுகளுக்கு இந்த செருப்புகளையும், ஷூக்களையும், இதர தோல் பொருட்களையும் அனுப்புகிறார்கள். ஷூ செப்பல் தயாரிப்பு தனி தொழில், தோல் பொருட்களிலிருந்து வித்தியாசப்பட்டது. அதற்கு வேண்டிய இயந்திரங்கள் வேறு, அதற்கு விலை உயர்ந்த இயந்திரங்கள் வேண்டும், நிறைய முதலீடு வேண்டும். சாதாரணமாக இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சின்னஞ்சிறு பொருட்களை இலகுவாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழில் முனைவோர் கற்றுக்கொண்டு தயாரித்து தங்களுடைய சொந்த ஊரிலேயே, இப்போது மதுரை திருநெல்வேலியிலே தயாரிக்கிறார் என்றால் திருநெல்வேலியிலேயே விற்பனை செய்யலாம். அத்தனை கடைகள் இருக்கின்றன. தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான நகரசபை பேரூராட்சிகளில் உள்ள கடைகளிலும் இந்த தோல் பொருட்கள் விற்பனை ஆகின்றன. அங்கும் அனுப்பி விற்பனை செய்யலாம். தரமாக தயாரித்தால் பெரிய ஏற்றுமதியாளர்களோடு தொடர்பு உண்டு. அவர்கள் சொல்லுகிற டிசைனில், அவர்கள் சொல்லுவது போல் பொருட்களை தயாரித்து கொடுத்தால் நல்ல லாபம் கிடைக்கும். எனவே எங்கு வேண்டுமானாலும் தொடங்கலாம். எத்தனை கோடிக்கு வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் அந்த மூலப்பொருட்கள் கிடைக்கின்றது. எத்தனை மூலப்பொருட்களை இறக்குமதி செய்து கொள்ள அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது. நல்ல விற்பனை வாய்ப்பு. ஒரு மினிமம் 3 முதல் 5 பேருக்கு ஒவ்வொரு சின்ன யூனிட்டில் கூட வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். 100 முதல் 500 சதுரடி வரை இருந்தால் சிறப்பாக நடத்திவிட முடியும். கண்டிப்பாக இந்த தொழிலை தொடங்கி பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 7:07. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்க இருக்கிறோம். புத்தம் புது காலை திரைப்படத்திற்காக ஜி.வி. பிரகாஷ் அவர்களே இசையமைத்து பாடின பாடல்.

சிறுகு சிறுகு சிறுகு சிறுகு சிறுகு சிறுகு பாரங்கள் சேர்க்குது. வானம் விடிய விடிய விடிய விடிய விடிய விடிய ஏக்கங்கள் தாக்குது. நாட்கள் பறக்க பறக்க பறக்க பறக்க பறக்க பறக்க ஆசைகள் காக்குது. நீயும் கதைக்கு கதைக்கு கதைக்கு கதைக்கு கதைக்கு கதைக்கு நம்பிக்கை பூக்குது.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
4: நேர்களே, நேரம் சரியாக 7:12 ஆயிற்றுக்கு. நிகழ்ச்சியில அடுத்து கேட்க இருக்கிறோம் தமிழே அமுதே. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் தன் சிம்மாசனத்தில் கம்பீரமாய் வீற்றிருக்கும் நம் தமிழ் மொழியின் இலக்கண பேரழகையும் அதன் ஆதி வரலாற்றின் மாண்பு

0: யும் தினமும் நமது தமிழே அமுதே நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள் நமக்காக என்னென்ன அரிய தகவல்களை பகிர இருக்கிறார்கள் என்று கேட்கலாம் நேயர்களே.
1: தமிழே அமுதே, இருந்தமிழே உன்னால் இருந்தேன் வானோர் விருந்தமிழம் என்றாலும் வேண்டேன் என்று கூறும் தமிழ் விடுதோடு நம்முடைய இனிமை தமிழிலே விடுகதை என்ற ஒரு அமைப்பு உண்டு. அந்த விடுகதை கேட்டு அதற்கு பதில் பெறுவதிலே ஒரு இன்பம் இருக்கிறது. அப்படிப்பட்ட விடுகதைகள் ஏராளம். பூ பூ வாய்ப்பூத்திருக்கு பூவினிலே ஆயிரம் பூ. பூவிலே சிறந்த பூ எந்த பூ என்று கேட்கின்ற போது ஒவ்வொருவருக்கும் ஒரு பூ தெரியும். சிரிப்பு என்று சொல்லலாம், பூரிப்பு என்று சொல்லலாம், களிப்பு என்று சொல்லலாம், அன்பளிப்பு என்று சொல்லலாம். ஆனால் இந்த பூக்களிலே சிறந்த பூ எது என்று கேட்கின்ற போது விடை அன்பு என்று வருகிறது. இந்த அன்பு இருக்கிறதே, மற்றவரிடம் காட்டும் அந்த நேசம் இருக்கிறதே, அந்த பாசம் இருக்கிறதே, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று வாண்புகள் வள்ளுவன் சொன்ன அந்த கருத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஐங்குர் நூறு என்று எட்டுத்தொகை நூல்களிலே, அருமையான நூலிலே, கபீர் எழுதிய ஒரு பாடல் அன்பின் பெருமையை மிகச் சிறப்பாக புலப்படுத்துகிறது. பாடல் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், திருமணமாகி பெண் தன் புகுந்த வீட்டுக்கு சென்று விடுகிறாள். புகுந்த வீட்டுக்கு சென்ற அந்த பெண்ணை அவருடைய பழைய தோழி சந்திக்கிறாள். எப்படி வாழ்க்கை போகிறது என்று கேட்ட பொழுது, இங்கே என் வீட்டிலே வறுமைதான், இங்கே இருக்கின்ற பின்னாலே இருக்கின்ற அந்த பள்ளத்திலே கூவல் நீர் கிடக்கிறது, அந்த நீரிலே மான் குடிக்கிறது, கலங்கிய நீர், அந்த கலங்கிய நீரை மான் குடிக்கிறது, பள்ளத்தில் கிடந்து கலங்கிய நீரை மான் குடிக்கிறது. ஆனால் அந்த நீர் எப்படிப்பட்டது தெரியுமா? என் வீட்டிலே நான் எப்படிப்பட்ட தண்ணீரை பருகினேன் தெரியுமா? நம் தோட்டத்திலே இருக்கின்ற அந்த நீர்நிலையிலே நான் பருகிய அந்த நீர் தேன் மயங்கு பாலினும் இனிய, அந்த தேனும் பாலும் கலந்தது போல இனிமையாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த தேனோடு பால் சேர்ந்தது போல இருந்த அந்த தண்ணீரை விட என் தலைவனின் வீட்டில் நான் குடிக்கின்ற அந்த நீர் இருக்கிறதே அது மிக இனியது என்று சொல்லுகிற போது, அந்த நீர் கலங்கல் நீராக இருந்தாலும் கூட அந்த தலைவியின் அன்பு உள்ளும் தன் கணவனின் நிறைத்த எண்ணி எண்ணி இரும்பூது அடைகின்ற அந்த எண்ணம் இருக்கிறதே, அந்த எண்ணம் நமது பண்பாடாக திகழ்கிறது. வறுமை எல்லோருக்கும் வரக்கூடியதான், ஏற்றதாழ்வுகள் எல்லோருக்கும் வரக்கூடியதான். ஒரு காலத்திலே செல்வனாக இருந்தவன் மறுகாலத்திலே வறிஞராக மாறுவதும் உண்டு. ஆனால் மாறாத ஒன்று எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அன்புதான் உண்மையாக மாறாமல் இருக்க வேண்டும். அன்பு மாறிவிட்டால் அது நட்பாக இருக்காது, அது சிறந்த இல்லறமாக இருக்காது. கபிலர் பாடுவார், அன்னாய் வாழி வேண்டனை நம்படப்பை தேன்மயங்கு வாலினும் இனிய, அவர் நாட்டு உவலை கூவல் கீழ் மானுண்டு எஞ்சிய களில் நீரே. இந்த மான் இருக்கிறதே, அந்த கலங்கல் நீரை குடித்து அது குடித்தது போக எஞ்சி கிடக்கின்ற நீர் இருக்கிறதே, அந்த நீரைத்தான் நான் குடிக்கிறேன். அந்த நீர் எப்படி இருக்கிறது தெரியுமா? நம்முடைய தோட்டத்திலே இனிமையான நீர் இருந்ததே, தேனும் பாலும் கலந்தது போல இருந்ததே, அந்த நீரை விட இந்த நீர் இனிமையாக இருக்கிறது என்று சொன்னால் ஒருவருக்கு பணம் மட்டும் இனிமையை கொடுக்காது, மனம்தான் இனிமையை கொடுக்கும். மனத்தானாம் மாந்திற்கு உணர்ச்சி என்று சொல்லுவானே வாண்புகள் வள்ளுவன். அதுபோல இந்த மனம் அன்பானால் கிடைக்கின்ற எல்லாமே அன்பமாக அன்பாகத்தான் தெரியும். ஏழ்மை அவர்களை எதுவும் செய்துவிட முடியாது, பொருளின்மை அவர்களை ஒரு பொருட்டாக கருத செய்யாது. எது அவர்களை இன்பமாக மாற்றும் என்று சொன்னால் தன் தலைவன் மீது இருக்கின்ற மாறா அன்பு இருக்கிறதே, அந்த மாறா அன்பு நிலைத்திருக்க வேண்டும் என்று நம்முடைய பண்பாடு இப்படிப்பட்ட பாடல்களையெல்லாம் தந்திருக்கிறது. கபிலர் தந்த இந்த அருமையான பாடல் அமுதமாக நின்று எது அன்பு இல்லறத்தில் எது அன்பு என்பதை இனிமையாக உணர்த்துகின்றது.
0: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் தமிழே அமுதே நிகழ்ச்சி. நேரம் சரியாக

காலை 7:17 ஆயிற்றுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். டூயட் திரைப்படத்திற்காக பி சுஷீலா அவர்களும் எஸ்பிபி பாலசுப்ரமணியனும் பாடியிருக்காங்க. ஏ அழகுமான் இசையில வைரமுத்து அவர்களின் வரிகளில். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்து கேட்க இருக்கிறோம் ஆங்கிலம் அறிவோம். ஒவ்வொரு நாளும் புது புது வார்த்தைகள்லாம் கத்துக்கிட்டு இருக்கோம். ஆங்கிலம் பத்தி அரிய தகவல்களையும் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம் கேட்கலாம். நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். வணக்கம் சார்.
5: காலை வணக்கம். குட் மார்னிங் டு எவரிவன். But the program, let's know English. ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு அன்பாக வரவேற்கிறேன். நல்லது, இன்றும் சில வார்த்தைகளை பார்த்து நாம் நம்முடைய நிகழ்ச்சிகளுக்குள் செல்லலாம். முதலாவது இரிகேஷன். இரிகேஷன் என்றால் நீர்ப்பாசனம். IRRITATION உச்சரிப்பு சொல்லிக் கொடுக்கும் போது மாணவர்களுக்கு சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ஷன் ஷன் என்று முடியும் என்று சொல்லுவேன். TION என்றாலே டியான் கிடையாது, சன் என்று சொல்லுவேன். அதே போல் இரிகேஷன் நீர்ப்பாசனம். இரிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபார்மர்ஸ். நீர்ப்பாசனம் விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியமானது. அடுத்தபடியாக ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு நமக்கு வரப்பிரசாதமா இருக்கு.

அது இல்ல, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த இரிகேஷன் வார்த்தைக்கு முன்னால டிஆர்ஐபி ட்ரிப்ங்கிற வார்த்தையை சேர்த்தாலே போதும். ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம், ட்ரிப் இரிகேஷன் சேவ்ஸ் வாட்டர், அது தண்ணீரை சேமிக்கிறது. ட்ரிப் இரிகேஷன் தண்ணீரை சேமிக்கிறது. அடுத்தபடியாக கேனல், கேனல் என்றால் கால்வாய். கேனல் பிரிங்ஸ் வாட்டர் ஃப்ரம் ரிவர். கேனல் கால்வாய் தண்ணீரை கேனல் பிரிங்ஸ். அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் கிராமரும் லேசாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிரிங் சொல்லக்கூடாது. அதில் கேனல் என்பது இத்தை குறிக்கிறது, பிரிங்ஸ் அதில் எஸ் சேர்க்க வேண்டும். அது சிம்பிள் பொதுவான வாக்கியம். கேனல் பிரிங் வாட்டர் ஃப்ரம் ரிவர், அதாவது ஃப்ரம் த ரிவர், தன் ஆற்றில் இருந்து தண்ணீரை கொண்டு வருகிறது. அடுத்தபடியாக ட்ரவுட், அது ட்ரவுட் என்றால் வறட்சி. DROUGHT ட்ரவுட் என்றால் வறட்சி. ட்ரவுட் வந்து ட்ரவுட் காசஸ் பிகாஸ் ஆஃப் லாக் ஆஃப் ரெயின், அதாவது மழை இல்லாமல் இருக்கிறதுனால தான் வறட்சி உண்டாகிறது. அப்படி ஒவ்வொரு விதமாக ஒவ்வொன்றாக நம்ம சொல்லிக்கொண்டே விவசாயம் தொடர்பான நிறைய வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். கல்டிவேஷன் CULTIVATION, கல்டிவேஷன் என்றால் சாகுபடி. பேடி கல்டிவேஷன், ஃபார்மர்ஸ் ஸ்டார்ட் பேடி கல்டிவேஷன் இன் திருநெல்வேலி ரீஜன். நெல் பேடி, PADDY, பேடி என்றால் நெல். சரி, இப்படி இருக்கட்டும். நாம் அடுத்தபடியாக நேற்று சொன்னது போல் கண்ணாடி முன் நான் பேசினால் சற்று நமக்கு பேச்சு வரும் என்று சொன்னேன். அது பேச்சு வரும் என்று கிடையாது, கண்ணாடியெல்லாம் ஒன்றும் சொல்லித்தராது. நம்முடைய உடல் மொழி, பாடி லாங்குவேஜ், நாம் எப்படி இருக்கிறோம் என்று நாமே நம்மை அதாவது சுய பரிசோதனை செய்வதற்கு கண்ணாடி மிகவும் பயனுடையதாக இருக்கும். கண்ணாடி முன்னால் ஒரு நேர்மறை வடிவில் சொல்லுகிறேன். Today is a beautiful day. இன்று ஒரு அழகிய நாள். முதல்ல சொல்லுங்க, குட் மார்னிங். Today is a beautiful day. I learn grammar. I learn English grammar. நான் ஆங்கில இலக்கணம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். I am learning என்றால் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அடுத்தபடியாக மூன்றாவது வரியை சொல்கிறேன். I can speak confidently. I can speak English confidently. எனக்கு ஆங்கிலம் நம்பிக்கையுடன் பேச முடியும் என்று ஒரு மூன்று வரியை நான் தினம் இடையிடையே தன்னம்பிக்கை கூட்டக்கூடிய நேர்மறை வரிகளை கண்ணாடி முன்னில் சொன்னால் அது நேர்மறை தாக்கம் நமக்கு உண்டாகி நம்முடைய உடல் மொழியை நாம் எப்படி இருக்கிறோம், நமக்கு ஒரு பய உணர்வு இல்லாமல் இருக்கும். சரி, இருக்கட்டும். இன்னொரு சிறிய ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கலாம் என்று இருக்கிறேன். அதாவது மாணவர்கள் அல்லது கல்லூரி முடித்தவர்கள் வேலைக்கு செல்லும் போது அங்கே நேர்முக தேர்வில் ஒன்று கேட்கிறார்கள். Tell me yourself, என்னிடம் உன்னை பற்றி சொல். ராஜ்குமார் என்று ஒரு மாணவன் இருக்கிறான் எடுத்துக்கொள்ளுங்களேன், கிராமப்புற மாணவன். அவன் வந்து தன்னை பற்றி சொல்வதற்கு ஒரு சிறு நாள் வந்து வரிகளை பார்க்கலாம் என்று இருக்கிறேன். Tell me yourself, என்னிடம் உன்னை பற்றி சொல் என்று நேர்முக தேர்வில் கேட்பார்கள். குட் மார்னிங் சார், அதான் குட் மார்னிங். அவன் அங்கே வணக்கம் சொல்லிவிட்டு என்ன சொல்ல வேண்டும், மை நேம் இஸ் ராஜ்குமார், எனது பெயர் ராஜ்குமார். ஐ கம் ஃப்ரம் எ வில்லேஜ் சிவகலை நியர் ஸ்ரீவைகுண்டம். நான் சிவகலை என்ற கிராமத்தில் இருந்து, திருவேண்டத்திற்கு அருகில் உள்ள சிவகலை என்ற கிராமத்தில் இருந்து வருகிறேன். மை ஃபாதர் இஸ் எ ஃபார்மர், எனது தந்தை ஒரு விவசாயி. அண்ட் மை மதர் இஸ் எ ஹோம் மேக்கர், எனது அம்மா ஒரு வீட்டு, அது ஹவுஸ் மேக்கர் என்று சொல்வார்கள் சில, இப்பொழுது அதிகமாக ஹோம் மேக்கர், வீட்டை உருவாக்குவோர் அம்மாதான் அப்படி என்று சொல்ல அர்த்தத்தில் சொல்கிறார்கள். ஐ ஹாவ், அடுத்தபடியாக அவன் என்ன சொல்கிறான் என்றால், ஐ ஹாவ் பாஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் கோர்சஸ். நான் 12th வகுப்பும் தட்டச்சு மற்றும் கணினி படித்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அடுத்தபடியாக அடுத்தபடியாக என்ன சொல்லலாம் என்றால் கேளுங்கள், I am a hard worker and punctual quick learner. அதாவது நான் வந்து ரொம்ப கடின உழைப்பாளி, நேரம் தவறாமை, சீக்கிரம் எதையும் சீக்கிரம் கற்றுக்கொள்ளுபவன் என்று அந்த ஒரு வரியை சொல்லினால் நன்றாக இருக்கும். I am eager to join in your company. நான் உங்களுடைய கம்பெனியில் வேலை செய்வதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். Thank you for giving me this opportunity.

0: ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி என்று டெல் மீ அபவுட் யுவர்செல் பெறுவதற்கு இந்த சுருக்கமாக சொல்லலாம். சுருக்கமாக உன்னால் 1.5 நிமிடத்தில் சொன்னாலே போதும். கடைசியாக 2 ப்ராவர்ப் சொல்லலாம் இருக்கிறேன். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த போல்டு, ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த போல்டு, துணிவே துணை, துணிவே துணை. இன்னொரு ப்ராவர்ப், எ சிங்கிள் ட்ரீ டஸ் நாட் மேக் எ ஃபாரஸ்ட், எ சிங்கிள் ட்ரீ டஸ் நாட் மேக் எ ஃபாரஸ்ட், தனி மரம் தோப்பாகாது, தனி மரம் தோப்பாகாது. ஹாவ் எ பிளசன்ட் அண்ட் பீஸ்ஃபுல் டே. தேங்க்யூ, மீண்டும் அடுத்த நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி. நேர்களை இதுவரைக்கும் கேட்டீங்க ஆங்கிலம் அறிவோம். நேரம் சரியாக 7:34 ஆக இருக்கு. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நிகழ்ச்சியில அடுத்த ஒரு அழகான பாடல் கேட்க போறோம். கூட்டத்தில் ஒருத்தன் திரைப்படத்திற்காக நிவாஸ் கே பிரசன்னா அவர்களே இசையமைத்து பாடியிருக்காங்க கபிலன் அவர்களின் வரிகளில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் சரியாக 7:38 ஆயிற்றுக்கு. நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில அடுத்து சந்தை நிலவரம் தான் கேட்க போறோம். ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கிலோல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்கலாம். தக்காளி 30 ரூபாயில இருக்கு, கத்திரிக்காய் 58 ரூபாய், வெண்டைக்காய் 24 ரூபாய், புடலங்காய் 16 ரூபாயில இருக்கு, சுரைக்காய் 12 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாயில இருக்கு, பூசணிக்காய் 12 ரூபாய், தடியங்காய் 18, அவரைக்காய் 100 ரூபாய், கொத்தவரங்காய் 28, பாகற்காய் சிறியது 65, பச்சை மிளகாய் 40 ரூபாயில இருக்கு, முருங்கைக்காய் 42, பெரிய வெங்காயம் 36, சின்ன வெங்காயம் 65, காராமணி 30, கோவைக்காய் 70, தேங்காய் பெரியது 57 ரூபாயில இருக்கு, சிறியது 54 ரூபாயில இருக்கு, வாழைக்காய் 30 ரூபாய், வாழைப்பூ 15, வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழையிலே 20 ரூபாய், கீரை வகைகள் ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு விற்குது. மல்லி விலை வந்து பாத்தீங்கன்னா 85 ரூபாய், புதினா 80 ரூபாய், கறிவேப்பிலை 30, வெள்ளரிக்காய் 12, இஞ்சி 180, மாங்காய் 30 ரூபாய், நார்த்தங்காய் 30 ரூபாய், முள்ளங்கி 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 27 ரூபாய், கேரட் 80 ரூபாய், ரிங் பீன்ஸ் 75 ரூபாய், சவுச்சவ் 35, முட்டைகோஸ் 44, பீட்ரூட் 48, காலிஃபிளவர் 50 ரூபாய், குடமிளகாய் 90 ரூபாயில இருக்கு, பஜ்ஜி மிளகாய் 100 ரூபாய், வெள்ளை பூண்டு 280 ரூபாய், பட்டர் பீன்ஸ் 150 ரூபாய், சோயாபீன்ஸ் 160 ரூபாய், பச்சை பட்டாணி 250, சேம்பு 50 ரூபாய், சேனை கிழங்கு 32 ரூபாய், சீனிக்கிழங்கு 40 ரூபாய், பனங்கிழங்கு 60 ரூபாய். பழ வகைகள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்கி 90, மட்டி 80, நேந்திரம்பழம் 50, கற்பூரவள்ளி 60, கோழிக்கூடு 60, நாட்டு வாழைப்பழம் 60 ரூபாயில் இருக்கு, எலுமிச்சை பழம் 55 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், அன்னாச்சி பழம் 70 ரூபாய், மாதுளை பழம் 240 ரூபாய், கொய்யா பழத்தில் சிவப்பு கொய்யா பழம் 80 ரூபாய், வெள்ளை கொய்யா பழம் 60 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி பழம் 40 ரூபாய், நெல்லிக்காய் 50, திராட்சை 120 ரூபாய், சாத்துக்குடி 120 ரூபாய், கிருணிப்பழம் 50, சீதாப்பழம் 100, கமலா ஆரஞ்சு 180 ரூபாயில இருக்கு, தர்பூசணி 30 ரூபாய், மாம்பழம் வகைகள் வாரியா பார்த்தோம்னா 60 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இதான் இன்னைக்குள்ள சந்தை நிலவரம். காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. நிகழ்ச்சியில அடுத்து 10 தலை திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். ஏ ஆர் ரஹ்மான் அவர்களும் யோகி சேகர் அவர்களும் சேர்ந்து பாடியிருக்காங்க ஏ ஆர் ரஹ்மான் இசையில். நேரம் சரியாக 7:40.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 7:45 ஆக இருக்கு. இந்த நேரத்தில் இன்றைய தினம், இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான டே அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இன்று சர்வதேச சதுரங்க தினம், இன்டர்நேஷ்னல் செஸ் டே வந்து இன்னைக்கு தான் அனுசரிக்கிறாங்க. செஸ் போர்டில் இருக்கிற 64 கட்டங்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு உலகத்தோட மிகப்பெரிய புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்கிறாங்க. 1924 இதே ஜூலை 20 தேதிதான் பிரான்ஸ் நாட்டில் உலக சதுரங்க கூட்டமைப்பான FIDE ஆரம்பித்தாங்க. அதோட நினைவாகத்தான் இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இது உலகம் முழுக்க விளையாடுகின்ற இந்த செஸ் விளையாட்டு 5ஆம் நூற்றாண்டிலேயே நம் இந்தியாவில் சதுரங்கா அப்படிங்கிற ஒரு பேரில் தான் உருவானது அப்படிங்கிறது நம் இந்தியர்கள் அனைவருக்கும் ஒரு பெருமையான விஷயம்தான். சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பு இந்த ஆண்டிற்கான கருப்பொருள், அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு தினம் இந்த மாதிரி நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னா அதற்கான தீம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த வருஷத்துக்கு என்னன்னா கொண்டாடுங்கள், உருவாக்குங்கள் மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரியேட், செலிப்ரேட் அண்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ். எதை கிரியேட் பண்ணணும், எதை கொண்டாடணும் அப்படின்னா வேற என்ன, செஸ் தான். இந்த செஸ் விளையாட்டை கொண்டாடுங்க, நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க, நிறைய பேர் இதை விளையாடணும், இதன் மூலமாக என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருளாக இருக்குது. இந்த ஆண்டில் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ பொதுவாகவே எல்லா இடங்கள்லையும் சமூக வலைதளம் அப்படிங்கிறது தான் காலையிலேருந்து சொன்னால் நம்ம பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதில் இந்த விஷயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, இந்த ஆண்டு மலை சிகரங்கள், தண்ணீருக்கு அடியில் அல்லது வரலாற்று சின்னங்கள் போன்ற வித்தியாசமான மற்றும் கற்பனைக்கு எட்டாத இடங்கள் இருக்கும் இல்லையா, அந்த இடங்களில் செஸ் விளையாடி அதை இன்டர்நேஷ்னல் செஸ் டே அப்படிங்கிற ஹேஷ்டேகோட நீங்கள் பகிருங்க அப்படின்னு FIDE வந்து உலக மக்களை கேட்டுக்கிறாங்க. இப்போது 1924 இது இந்த கூட்டமைப்பு ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த வருஷம் வந்து 102வது வரலாற்று சிறப்புமிக்க ஆண்டு நிறைவை வந்து இந்த நாள் குறிக்கிறது. இந்த வருஷம் முக்கியமாக இந்த 2026 இந்த கொண்டாட்டத்தில் சதுரங்க விளையாட்டில் பாலின பாகுபாட்டை குறைத்து அதிகப்படியான பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளை உள்ளிழுக்கும் சிறப்பு பயிலரங்களை இந்த FIDE பெண்கள் ஆணையம் முன்னெடுத்துள்ளது. இந்த வருஷம் வந்து பெண்கள் நிறைய பேரை செஸ் விளையாட வைக்கணும், அதற்கான விஷயங்களில் முன்னேற்பாடு செஞ்சிட்ருக்காங்க. செஸ் அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வர்றது நம்ம ஊர் மின்னல் வேக மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் தான். இப்போது பிரக்ஞானந்தா, குகேஷ், வைஷாலி அப்படின்னு எல்லோரும் இந்த உலக மேடையில் நம்ம கூடிய உயர பறக்க வச்சிட்ருக்காங்க.

பொதுவாகவே ஒவ்வொரு விளையாட்டுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு சிறப்பு தன்மை இருக்கும். இந்த செஸ் விளையாடுறது அப்படிங்கிறது வெறும் டைம் பாஸுக்கு மட்டும் இல்லை, இது நம்ம ஞாபக சக்தி, சிந்திக்கும் திறன் மற்றும் வாழ்வில் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்ம இருந்தாலும் கரெக்டான முடிவெடுக்கக்கூடிய திறனை வளர்க்கும். அதாவது டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த திறனை இந்த செஸ் விளையாட்டு வளர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ராஜா, ராணி, குதிரை, யானை எல்லோரும் இருந்தாலும் போரில் இருக்கிற சிப்பாய் நினைச்சா கூட முன்னேறி போய் மந்திரி ஆகலாம். அதே போல வாழ்க்கையில் அனைவரும் முன்னேறலாம் அப்படிங்கிறதும் இந்த செஸ் விளையாட்டு நமக்கு எடுத்து காட்டுகிறது. மொழி மற்றும் கலாச்சார எல்லைகளை கடந்து உலக மக்களிடையே ஒற்றுமை, கூர்மையான சிந்தனை மற்றும் அமைதியை வளர்ப்பதே சர்வதேச சதுரங்க தினத்தின் நோக்கமாக இருக்கு. நிகழ்ச்சியில பாடல் கேட்க இருக்கிறோம். வல்லவன் திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் பாடியிருக்காங்க, யுவன் சங்கர் ராஜா இசையில.

Thank you.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
3: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
7: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில சேவை செய்திகள் கேட்க இருக்கிறோம். முதல் செய்தி என்ன இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற இருக்கு. இப்ப திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில ராதாபுரம் மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் அலுவலக முதல் தள கூட்டரங்கில் வச்சு நடைபெற இருக்கு இந்த மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம். 31/7/2026 நடைபெற இருக்கு, காலை 11:00. எனவே மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மற்றும் இதர அரசு பிற துறைகளால் நிறைவேற்றப்பட வேண்டிய குறைகள் எதுவும் இருக்கு, கோரிக்கைகள் தெரிவிக்கணும் அப்படின்னா நீங்க சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு தனித்தனி அரசு துறைகளுக்கான சார்ந்த கோரிக்கையை தனித்தனியா கொடுக்கணும், ஒரே மனுவா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்தில் இதுக்கு முன்னாடி கோரிக்கைகள் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதுல என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படிங்கறதையும் சொல்லிட்டு இப்ப கொடுக்கக்கூடிய மனுக்களையும் வாங்க தயாரா இருக்காங்க. அதனால இதை பயன்படுத்திக்கோங்க. நிகழ்ச்சியில நிறைவான பாடல் கேட்க போறோம். குட் நைட் திரைப்படத்திற்காக ஷான் ரோல்டன் அவர்களை இசையமைத்து பாடின பாடல்.

அவர் ரங்கநாதன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள எந்த கூட்டணியிலும் திமுக இடம்பெறாது என்று அக்கட்சியின் மக்களவை குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது. சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966 முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்றதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக அரங்கு அமைத்ததற்காக ஊரக வளர்ச்சித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் ஹுசஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருப்பது வழக்கென்று வந்தாள். வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவுத்துறையில் பயன்படுத்தப்படும் முக்கியமான 5 வகையான பதிவு புத்தகங்கள் என்ன என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த 5 புத்தகங்கள் மூலமாகத்தான் பதிவுகள் வந்து கட்டுப்படுத்தப்படுகின்றன. இதில் அது புத்தகத்தை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, 1 புத்தகம், 2 புத்தகம், 3 புத்தகம், 4 புத்தகம், 5 புத்தகம் இப்படி சொல்லுவாங்க. 1வது புத்தகம், 2வது புத்தகம்னு சொல்கிறதை விட 1 புத்தகம் இப்படி தான் சொல்லுவாங்க. இந்த 5 வகையான பதிவுகளில் இருக்கக்கூடிய முதல்ல இருக்கிறது 1 புத்தகம். இந்த 1 புத்தகத்தில் உயிர்கள் அல்லாத இதர அசையா சொத்துக்களின் நடவடிக்கைகள் பற்றிய பதிவேடு. அசையா சொத்துக்களுடைய அனைத்து நடவடிக்கைகளும் உயிர்களை தவிர இந்த 1 புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. 2 புத்தகம், ஒரு எழுதப்பட்ட ஆவணத்தை பதிவு செய்ய மறுப்பதற்கான காரணத்தை எழுதி வைக்கும் பதிவேடு. 3 புத்தகம், உயில் மற்றும் அதனை பின்பற்றும் அதிகாரம் உள்ளவர் மற்றும் தத்தெடுப்பு ஆவணங்கள் ஆகியவற்றை எழுதி வைக்கும் பதிவேடு. 4 புத்தகம், அசையா சொத்துக்கள் அன்றி 4 விதமான பதிவுகளை எழுதி வைக்கும் பதிவேடு. 5 புத்தகம் என்பது பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டுள்ள உயில் உரைகள், அதாவது வில் டெபாசிட்னு சொல்லுவோம், அந்த உயில் உரைகள் பற்றி பதிவு எழுதி வைக்கும் ஒரு பதிவேடு. இந்த 5 புத்தகங்கள், அதாவது பதிவேடுகள், பதிவுத்துறையால் பேணப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அவைகள் பற்றிய விவரங்களை அவசியம் தெரிந்து கொள்ளுதல் நலம். 1 முதல் 5 புத்தகங்களை நடைமுறையில் 1 புத்தகம், 2 புத்தகம் இந்த மாதிரி தான் எழுதப்படும். 1, 2 என்று எழுதப்படுவதில்லை. சரி, இந்த 1 புத்தகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 1 புத்தகத்தில் பதிவு செய்யப்படும் பதிவுகள் மட்டுமே வில்லங்க சான்றில் வெளிப்படும். இதர புத்தகங்களில் பதிவு செய்யப்படும் பதிவுகள் வில்லங்க சான்றிதழில் வெளிப்படாது. 1 புத்தகத்தில் மட்டுமே உயில்கள் அல்லாத அனைத்து விதமான அசையா சொத்துக்கள் குறித்த விற்பனை, கிரய ஒப்பந்தம், அடமானம், பரிவர்த்தனை, பாகப்பிரிவினை, பாகபாத்திய விடுதலை, ஏற்பாட்டு ஆவணங்கள், பிழை திருத்தல் ஆவணங்கள், குத்தகை ஆவணங்கள், அசையா சொத்து விற்பனை குறித்த பொது அதிகார ஆவணங்கள், ரத்து ஆவணங்கள், அடமான மீட்பு ரசீது, கொடை ஆவணங்கள் போன்ற பல்வேறு ஆவணங்களின் பதிவுகள் மேற்கொள்ளப்படும். 1 புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆவணங்களில் அசையா சொத்து விற்பனை குறித்த பொது அதிகார ஆவணம் தவிர்த்து மற்ற அனைத்து ஆவணங்களையும் யார் வேண்டுமானாலும் நகல் கேட்டு விண்ணப்பித்துக் கொள்ளலாம். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், பொது அதிகார ஆவணம் தவிர்த்து பொது அதிகார ஆவணம் நகல் வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மட்டுமே விண்ணப்பித்து பெற முடியும். 3வது நபர்கள் பொது அதிகார ஆவணத்தை நகல் எடுக்க முடியாது. 2012 முன்னர் அசையா சொத்து விற்பனை குறித்த பொது அதிகார பத்திரம் 4 புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு வந்தது. அதனால் 2012 முந்தைய பொது அதிகார ஆவணத்தின் பதிவுகள் வில்லங்க சான்றில் வெளிப்படாது. அசையா சொத்து விற்பனை தொடர்பான பொது அதிகார ஆவணம் குறித்த ஆணை எண் 29/2012 பதிவுத்துறையின் 30/11/2012 தேதிய சுற்றறிக்கை எண் 36/766 படி 1/12/2012 தேதி முதல் அமலுக்கு வந்தது. 1/12/2012 தேதிக்கு முதல் அமலுக்கு வந்தது. இதற்கான அரசிதழ் அறிவிப்பு 30/12/2012 தேதியில் வெளியாகியுள்ளது. ஆகையால் அசையா சொத்துக்கள் விற்பனை தொடர்பான பொது அதிகார ஆவணங்கள் 1/12/2012 முதல் 1 புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகின்றன. ஆகவே தற்போது பதிவு செய்யப்படும் அசையா சொத்து விற்பனை குறித்த பொது அதிகார ஆவணம் மற்றும் பொது அதிகார ஆவண ரத்து ஆகியவைகள் வில்லங்க சான்றில் வெளிப்படும். வில்லங்க சான்று என்பது ஒரு குறிப்பிட்ட அசையா சொத்து குறித்த பரிமாற்றங்கள் தொடர்பான ஒரு வரலாற்றை சார்பதிவக பதிவு ஆவணங்கள் மூலம் விவரிப்பதே வில்லங்க சான்று.

0: இன்கம் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. வில்லங்க சான்றின் மூலமே ஒரு அசையா சொத்தின் உரிமை மாற்ற நிகழ்வுகள் குறித்து வெளிப்படுத்தும் பதிவுத்துறையால் வழங்கப்படும் ஒரு சான்றிதழ் ஆகும். இதன் மூலம் ஒரு சொத்திற்கான முன் ஆவண எண் மற்றும் முன் பாத்தியஸ்தர்கள் மற்றும் சொத்தின் பரிமாற்ற நடவடிக்கைகள், சொத்து எவ்வாறு வந்தது என்பதை பற்றிய வரலாறு ஆகிய விவரங்களை அறிந்து கொள்ள முடியும். சிலர் வந்து ஒரு சொத்தை ஒருவருக்கு விற்றுவிட்டு அதே சொத்தை திரும்ப வேறொருவருக்கு கூட விற்றுவிடலாம். இந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த பதிவுகள் மூலமாக நாம் கண்டறிய முடியும். அப்போ ஒரு சொத்தை வாங்க வேண்டும் என்றால் சொத்தை வாங்குவதற்கு முன்னர் அந்த சொத்து விவரம் குறித்த விஷயங்களை நாம் வந்து வில்லங்க சான்று விண்ணப்பித்து அதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். இந்த விண்ணப்ப இந்த வில்லங்க சான்று என்பது 1/1/1975 முதல் கணனியில் கிடைக்கிறது. சில சார்பதிவக ஆவணங்களில் 1/1/1970 கிடைக்கிறது. சில ஆவணங்கள் சில சார்பதிவகத்தில் அதை பிந்திய சில தேதிகளிலிருந்து கிடைக்கிறது. அதுக்கு முன்னர் உள்ள ஆவணங்களை தேட வேண்டும் என்றால் அது மேனுவல் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக விண்ணப்பித்து அந்த ஆவணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி கணினி வில்லங்க சான்றிதழ் என்பது உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதனை அனைவரும் அந்த பதிவுத்துறை இணையதளத்திலிருந்தே பார்த்துக்கொள்ள முடியும். இந்த இரண்டு புத்தகம் பெற்றவதை நான் நாளை இதில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்களே, இதுவரை வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் ஆவணங்களை பதிவு செய்யும் பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட சங்கதிகள் குறித்த தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். இனி கேட்கலாம் திரை செய்.

வெற்றிலை

0: cool.
1: நேரம் காலை 8:15. இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள்.
2: இசையின் கால பிரமாணத்தை நிர்ணயித்து அதை நிலைப்படுத்துவது தாளமே ஆகும். பல இசைக்கருவிகள் ஒன்று சேர்ந்து இசைக்கும் போது அவைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி ஒன்று போல் இசைக்கச் செய்வதும் தாளமே ஆகும். இசைக்கு தாளம் உயிர் போன்றதாகும். தாளக்கருவிகள் பெரும்பாலும் தோல் கருவிகளாகும். கால பிரமாணத்தை காண்பிப்பதற்கு ஜாலரா, தாளக்கருவி போன்ற கஞ்சக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இசையின் கால பிரமாணத்தை நிலைநாட்டுவதோடல்லாமல் இசைக்கு பக்க கருவியாக இருந்து சிறப்பிக்கும் தோல் கருவிகள் பல வகையானவை. முழவு மரபில் 30 வகையான தாளக்கருவிகளை கையாண்டிருக்கின்றனர். பேரிகை, படகம், இடக்கை, உடுக்கை, சீர்மிகு மத்தளம், சல்லிகை, கரடிகை, திமிலை, குடமுழா தக்கை, கணப்பறை, தமருகம், தன்னுமை, தவில் தடாரி, அந்தரி, முழவோடு, சந்திரவளையம், முந்தை, முரசே, கண்விடும் தூம்பே, நிசாளம், துபிமை, சிறுபறை, அடக்கம், ஆசில் தகுனிச்சம், விரலேறு, பாகம், தொக்க உபாங்கி, துடி, பெரும்பறை என மிக்க நூலோர் விரித்துரைத்தனர் என்று பஞ்சமரபின் தோல் கருவிகளின் பட்டியலை வரிசைப்படுத்துகின்றனர். இதில் முழவு என்னும் ஒரு வகை தோல் கருவி குறிப்பிடப்பட்டுள்ளது. முழவு என்பது தனிப்பட்ட ஒரு தோல் கருவிக்கு பெயராக இருந்த போதிலும் இச்சொல் தோல் கருவிகளில் குறிப்பிடப்படும் ஒரு பொது சொல்லாகவே வழங்கப்படுகிறது. முழவு என்கின்ற தோல் கருவி மங்கள வாத்தியங்களில் ஒன்றான தவுலை குறிக்கிறது. தவில் என்ற சொல்லை முதலில் உபயோகித்தவர் சந்தப்பாவல பெருமான், அருணகிரிநாதர்.

0: ஆவார். பனியின் விந்துளி போலவே கருவினுறு என்ற திருப்புகழ் பாடலில் முழவு வளைபேரி தவில் கணப்பறை என்று பாடுகிறார். மற்றும் ஒரு திருப்புகழ் பாடலில் இதமுறு விரைபுணல் முகிழிய அகில் மணல் என்ற பாடலில் தபலை குடமுழவு திமிழை படகம் அபுதலிகை தவில் என்று பாடுகிறார். மற்றும் ஒரு பாடலில் பகலவ நெங்கும் கனவிய ரத்னம் என்னும் பாடலில் திமிழை தவில் துந்திமிகள் முழங்கும் என்று அருணகிரிநாதர் 15 நூற்றாண்டில் தவிலின் சிறப்பினை குறிப்பிடுகிறார். தா என்ற எழுத்து குற்றம் என்றும் இல் என்பது இல்லாத என்றும் பொருள் படைத்தவை என்றும் தமிழறிஞர்கள் கூறுவார்கள். குற்றமேதும் இல்லாத வாத்தியம் இது என்னும் காரணத்தினால் தவில் என்னும் பெயர் எழுந்ததென கருதலாம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் விநாயகர் ஸ்துதியில் கைத்தல நிறைகனி அப்பமோட் அவல்புரி என்னும் பாடலில் மத்தள வயிற்றினை உத்தமி புதல்வனே மட்டவிழ் மலர்கொடு பணிவோனே என்று பாடுகிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வேதமும் நாதமும். உரை வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். இனி கேட்கலாம் திரையிசை.

இப்போது ஆகாஷவாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: பியாண்ட் தட்.
1: நிவாஸ் கே பிரசன்னா இசையில் கு கார்த்திக் வரிகளில் சித் ஸ்ரீராம், கௌதம் வாசுதேவ் மேனன், மால்வி சுந்தரேஷன் குரலில் பாடல் கேட்டும் டக்கர் திரைப்படத்திலிருந்து. நேரம் 8:30. இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
2: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
3: காலை வணக்கம் வாறு மந்திரியாரே.
2: என்னமண்ணா காலையிலே இவ்வளவு சோகத்துடன் காணப்படுகிறீர்களே, தங்களது சோகத்திற்கு என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
3: அந்த கதையை ஏன் கேட்கிறீர் மந்திரியாரே?
2: சரி, கேட்கவில்லை, நான் புறப்படுகிறேன் மன்னா.
3: அட மந்திரியாரே, எனது சோகத்தை உம்மிடம் கூறாமல் வேறு யாரிடம் கூறுவேன்? நீர்தானே அதை கேட்க வேண்டும்.
2: இவர் புலம்பலை கேட்பதற்கு மட்டும் இந்த மந்திரி தேவைப்படுகிறார்.
3: என்ன முணுமுணுப்பு?
2: தங்கள் புலம்பலை
3: என்ன கூறினீர்?
2: அது வந்து தங்கள் சோகத்தை கொட்டுங்கள் என்று கூறினேன் மன்னா.
3: அதை ஏன் கேட்கிறீர் மந்திரியாரே?
2: மறுபடியும் முதலில்
3: என்னிடம் எவ்வளவு பொற்காசுகள் பணம் இருக்கின்றன அவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு தேவையான அனைத்து பொருட்களையும் நான் வாங்கிவிட்டேன். இருந்தும் மகிழ்ச்சியே இல்லை மந்திரியாரே.
2: ஓஹோ, அதுதான் விஷயமா? மன்னர் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறார் போல.
3: என்ன செய்வது மந்திரியாரே, மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்கவா முடியும்?
2: ஏன் வாங்க முடியாது? மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும் அண்ணா.
3: என்ன உளறுகிறீர் மந்திரியாரே? எங்கேயாவது மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்கியதாக கேள்விப்பட்டிருக்கிறீரா
2: மன்னா? இதை நான் கூறவில்லை மன்னா, இதை டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த உளவியல் நிபுணர் ஒருவர் இதை குறித்து ஆராய்ச்சி செய்து மிக பெரிய முடிவை வெளியிட்டிருக்கிறார்.
3: அவர் அப்படி என்ன முடிவைத்தான் வெளியிட்டார்? கேட்க ஆவலாக இருக்கிறேன். அவர் எப்படி மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்கினாராம்
2: மன்னா? அந்த உளவியல் நிபுணர் நடத்திய ஆராய்ச்சியின் முடிவில் 89% பேர் அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தின் மூலம் பொருட்களை வாங்குவதால் கிடைக்கும் சந்தோஷத்தை விட மனதுக்கு இதமளிக்கும் இசை நிகழ்ச்சி, உணவு, சுற்றுலா போன்றவற்றிற்காக பணத்தை செலவழிப்பது அதிக சந்தோஷத்தை தருவதாக தெரிவித்திருக்கிறார்களாம்.
3: ஒரே குழப்பமாக இருக்கிறது மந்திரி.

0: பொருட்களை வாங்குவதற்கும் பணத்தை செலவுதான் செய்கிறோம். இசை நிகழ்ச்சி உணவு சுற்றுலாவிற்கும் பணத்தை தான் செலவு செய்கிறோம். இரண்டிற்கும் இருக்கும் வித்தியாசம் என்ன?
1: பொருட்களை சிலர் முழு பணத்தையும் கொடுத்து வாங்கி விடுகிறார்கள். வாங்கி சில நாட்கள் அதை பற்றி பெருமை பேசுவார்கள். சிலர் அதை இஎம்ஐயில் வாங்கிவிட்டு அதன் மகிழ்ச்சியை முழுவதுமாக அனுபவிக்க மாட்டார்கள். ஐயோ, பணத்தை அடைக்க வேண்டுமே என்று நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் மன்னா, நாங்களே யோசித்து பாருங்கள். இசை நிகழ்ச்சி, உணவு மற்றும் சுற்றுலாவிற்காக பணத்தை செலவு செய்தாலும் நாம் அவற்றை செய்து முடிக்கும் போது நம் மனதுக்கு நிறைவான மகிழ்ச்சி அது தரும். அத்துடன் நல்ல நினைவுகளையும் தரும். பிரிந்து போன உறவுகளையும் சேர்த்து வைக்கும். புதிய புதிய உறவுகளையும் நண்பர்களையும் அது நமக்கு தரும். அதனால் தான் இவற்றுக்காக பணத்தை செலவு செய்தாலும் நமக்கு அவை மகிழ்ச்சியை தருகிறது என்று அந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது.
0: அது என்னோ உண்மைதான் மந்திரியாரி. உண்மையாக மனதிற்கு சந்தோஷத்தை தரும் விஷயத்திற்காக பணத்தை செலவு செய்யாவிட்டால் அது இருந்து எதற்கு? நான் கூட சுற்றுலா செல்வதற்காக 1,000,000 பொற்காசுகளை தனி சேமித்து வைத்திருக்கிறேன்.
1: 1,000,000? நாம் கேட்டால் ஒரு 10 பொற்காசுகளை கூட கண்ணில் காட்டுவதில்லை.
0: நாளை நாம் சுற்றுலாவிற்கு புறப்படுவோம்.
1: ஆஹா, மகிழ்ச்சி மன்னா, எத்தனை நாட்கள் சுற்றுலா செல்கிறோம்?
0: சுற்றுலா செல்கிறோமா? செல்கிறேன். நான் மட்டும் சுற்றுலா செல்கிறேன், மகிழ்ச்சியை வாங்கி வருகிறேன்.
1: அது சரி.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

தர்புகா சிவா இசையில தாமரை வரிகள்ல சத்யபிரகாஷ் பாடின பாடல் தான் கேட்டு ரசிச்சோம். என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திலிருந்து. நேயர்களின் நினைவிற்கு நேயர்களே, இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு அதிக மகிழ்ச்சி தருவது பழைய நினைவுகளா புது புது அனுபவங்களா. 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஏற்காட்டின் சேர்வராயன் மலைகள் பற்றிய தகவல்கள் கேட்கலாம்.

நேர்களின் நினைவிற்கு நேர்களை இன்று பகல் ஒரு மணிக்கு நலம் தான நிகழ்ச்சியில் தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்கலாம். வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். தொடர்ந்து நலம் தான நிகழ்ச்சியில் மண்பாண்டங்களில் சமைப்பதில்

0: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
2: சைபால்.
4: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒளி களஞ்சியத்திலிருந்து.
5: சில பேர்

இப்படி சொல்கிறது உண்டு. அடுத்தவங்கள அனுசரித்து நடந்துக்க தெரியல, அவன் என்ன சார் மனுஷன் அப்படிம்பாங்க. சக மனிதர்களோடு எப்படி பழகிறது அப்படின்னு தெரியாததுனாலேயே பல பேர் இன்றைக்கி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வசதி வாய்ப்பெல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் வாழ்க்கை சரியாக இருக்காது. இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுங்கிறது தெரியாததுனால தான் இந்த அவஸ்தை. சரி, இந்த அவஸ்தை இல்லாமல் வாழறது எப்படி? இதுக்கு அனுபவசாலிகள் சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். வார்த்தைகளை வந்து கொட்டி விட்டு அதுக்கப்புறம் அள்ள முடியாமல் கடந்து கஷ்டப்படக்கூடாது. எப்படி பேசுகிறோங்கிறதும் முக்கியம், பேசுகிறப்ப எப்படி முகத்தை வச்சுருக்கிறோங்கிறதும் முக்கியம். அன்பாக பேசினாலும் நல்லாயிருக்கும், அப்படி பேசுகிறப்ப ஆதரவாக அவர் தோல் மேலே ஒரு கையை போட்டுக்கிட்டு பேசினா இன்னமும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது விஷயம், இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்ப வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது. கொடுக்குற வாக்குறுதி குறைச்சலாக இருக்கணும். அப்படி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றணும். நாம் ஒருத்தரை பாராட்டுறோம் அல்லது அவரை பற்றி

0: அப்படி பேசுகிறப்ப ஆதரவாக அவர் தோள் மேலே ஒரு கையை போட்டுக்கிட்டு பேசினா இன்னமும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது விஷயம், இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்ப வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது. கொடுக்குற வாக்குறுதி குறைச்சலாக இருக்கணும். அப்படி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றணும். நாம் ஒருத்தரை பாராட்டுறோம் அல்லது அவரை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறோம்னா அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். நம்ம பாராட்டு அல்லது விமர்சனம் அடுத்தவருடைய முன்னேற்றத்துக்கு உதவுறது மாதிரி இருக்கணும். நாம் சொல்கிறத கேட்டுட்டு அவன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துடக்கூடாது. எப்பவும் உற்சாகமாக இருக்கணும், முகம் அலர்ச்சியாக இருக்கணும். மனுஷன் இருந்தால் வருத்தம், கவலை, ஏமாற்றம் எல்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் மனசில் இருக்கட்டும். அந்த வருத்தமும் கவலையும் ஏமாற்றமும் சேர்ந்துக்கிட்டு நம்ம முகத்தில் இருக்கிற மலர்ச்சியை மூடி மறைக்கிறதுக்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது. எந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்ட பேசினாலும் வெளிப்படையாக பேசணும், திறந்த மனசோடு பேசணும், மூடி மறைச்சி முன்னு மூழ்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்போ விவாதம் பண்ணுங்க, அது தப்பு இல்லை, ஆனால் வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணக்கூடாதான். நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த நல்ல குணங்களே நம்மளை பற்றி எடுத்து சொல்லணும், அது மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்கக்கிட்ட உள்ள கெட்ட குணங்களை பற்றி அவசியம் இல்லாமல் நாம் பேச வேண்டியதில்லை. உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்களா, அப்படி அவங்க பேசுகிறதுல உண்மை இல்லையா அப்படின்னா அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை, விட்டுடலாம், அது தானாக போயிடும். ஒரு நாலஞ்சு பேரோட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. தமாஷா பேசலாம், ஆனால் உங்கள் தமாஷ் வந்து அடுத்தவங்களை வந்து கேலி பண்ணுறதா இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, அது தேவையில்லை. உங்கள் செயல்பாடுகள் தெளிவாக இருக்கட்டும், பாராட்டு தானாக அவங்கள தேடிட்டு வரும். இன்னொரு மனுஷனுடைய மனசில் கௌரவமான ஒரு இடத்த பிடிக்கணும்னா நாம் இந்த குணத்தையெல்லாம் நம்மக்கிட்ட வளர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து அனுபவசாலிகள் சொல்லியிருக்கிற குறிப்புகள். இந்த குறிப்புகளை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும், அது முக்கியம். தப்பாக புரிஞ்சுக்கிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? இதை கேளுங்க, ஒருத்தர் வந்தார், சார் அடுத்தவங்க தோள் மேலே கையை போட்டுக்கிட்டு அன்பாக பேசணும்னு சொன்னீங்க, அப்படி தான் பேசினேன், அவர் முதுகை கூட தட்டி கொடுத்தேன், என் வேலை போயிட்டுது சார், வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னார். யாருக்கிட்ட அப்படி பேசுனீங்கன்னு கேட்டோம். என் முதலாளிகிட்ட சார் அப்படிங்கிறார் ரொம்ப சோகமாக.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்துக் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 to 38 உயர்த்த வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள எந்த கூட்டணியிலும் திமுக இடம்பெறாது என்று அக்கட்சியின் மக்களவை குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். தலைநகர் தில்லியில் இன்று ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை அறிவித்துள்ளது. முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் விளாத்திக்குளத்தில் இன்று காலை கைது செய்யப்பட்டார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படவாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொது கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழா நேற்று நிறைவடைந்தது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் உஸ்பெகிஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக உங்களோடு காற்றலையில் இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் திவ்யா. ஒவ்வொரு நாளுமே ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகளில் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி எந்த தலைப்பில் நம்ம பேச இருக்கிறோம் அப்படின்னா, அதிக மகிழ்ச்சி தருவது பழைய நினைவுகளா புது புது அனுபவங்களா, இதை பற்றி தான் பேசியிருக்கிறோம். நம்ம பழைய நினைவுகள் அப்படிங்கிறது அந்த நினைவுகள் நமக்கு நடந்த அந்த சந்தோஷமான தருணங்களை நம்ம அசைப்படும் போது நமக்கு அது கூட கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சி தரதான் செய்யும் இல்லையா. அதே மாதிரி நம்ம புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போதும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. அது நம்ம கம்ப்ளீட்டாக நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சோம்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. இந்த பழைய நினைவுகள் புது புது அனுபவங்கள் இதில் எது அதிக மகிழ்ச்சி தருது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில நம்ம பேசியிருக்கிறோம். நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் தெரிவிக்கிறதுக்கு கால் பண்ணுங்க. 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் இணைக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம், இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் ஜலீல் ரஹ்மான் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன், நன்றி, சொல்லுங்க.
1: வாழ்த்துக்கள் அம்மா. அதிக மகிழ்ச்சி தருவது பழைய நினைவுகளா புது புது அனுபவங்களா? உண்மையிலேயே பழைய நினைவுகளை அடிக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு மகிழ்ச்சி இருக்காது.
0: பழைய நினைவுகள்
1: அந்த காலங்கள்ல இந்த நம்ம நாங்கள்லாம் வந்து சின்ன பிள்ளையில இருக்கும்போது இன்பம், இன்னைக்கு பெரிய அன்னைக்கு காசு காசு பணம் இல்லம்மா, ஆனா இன்பங்கள் அதிகமா இருந்தது.
0: இன்னைக்கு
1: செல்வங்கள் அதிகமா இருக்கு, ஆனா சந்தோஷங்களை காணலாம். உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் பழைய காலத்து நினைவுகள் அப்படின்னு நினைச்சு பார்த்தாச்சுன்னு உண்டுமானா, அதுல கிடைக்கிற இன்பமும் சுகமும் தனிமா, அதுல கிடைச்ச இன்பத்தை நம்ம இன்னைக்கு கற்பனை இல்லாமல் அனுபவிக்க வேண்டியிருக்கு. எவ்வளவுதான் செல்வங்கள் பணங்கள் நமக்கு எவ்வளவுதான் இருந்தாலும், அன்றைக்கு இருந்த செல்வங்கள் அந்த சந்தோஷங்கள் இன்னைக்கு இல்லைங்கிறதான் என்னுடைய கருத்து. வாய்ப்பு நல்ல ரேட்டு. நன்றி அம்மா.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: நான் ஈரோடு சோரம்பட்டி வளர்த்துறது இளங்கோ பேசுறேன்.
0: இளங்கோ சார், சொல்லுங்க.
2: பழைய நினைவுகள் தான்.
0: பழைய நினைவுகள் தான்.
2: ஆமா, போன வாரம் ஒரு நிகழ்ச்சி பேசினேன், மேடத்துக்கிட்ட நல்லா பேசினேன் அப்படின்னு சொல்லலாம். நினைவுகள் புது அனுபவங்கிறது அது வந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனா பழைய நினைவுகள் அப்படின்ன ஒரு பொக்கிச மாதிரிமா, எங்களுக்கு தாத்தா கட்டின வீடும்பாங்க, அதே நினைவு. எங்க தாத்தா கட்ட போறாருன்னா அது வந்து அது அது சொல்ல முடியாது, அது நடக்காம கூட இருக்கலாம். எது நடந்ததோ அது நடந்ததா இருக்கட்டுங்கிற மாதிரி அதுதான் என்ன பத்தி நினைவுமே. இப்ப என்ன பாராட்டுறாங்க அப்படின்னா, ஒரு சிவகாசியில கூப்பிட்டு என்ன பாராட்டு தெரிவிச்சாங்க, அது இன்னும் நினைவுல இருந்துகிட்டே இருக்குது. நம்ம அடுத்து என்ன செய்யலாம் எடுத்து செய்யலாம் ஊக்கம் கொடுக்குது. புது அனுபவம் வந்து ஒன்னும் பெருசா தராதுமா. அனுபவம் வந்து என்னதுதா இன்னொருத்துக்கு சொல்லலாம். நினைவுகள் நம்ம நினைச்சு நினைச்சு பார்க்கும் கனவு மாதிரி. நினைவுகள் வந்து எப்பயுமே நம் முன் கண் முன் வந்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்குமா.
3: மகிழ்ச்சி எனக்கு வந்து மேம் எப்பொழுதுமே புது புது அனுபவங்கள் அப்படிங்கறதுதான் கூடுதல் சந்தோஷம் அப்படிங்கறத கொடுக்கும் மேம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைகள் பழைய நினைவுகள் அப்படிங்கறத நினைத்து சந்தோஷப்படுவதோட உன்னை புதுசா ஒரு அவங்க போகாத எடுத்து கூட்டிட்டு போகும்பொழுது ஒரு சந்தோஷம் வரும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கே த்ரில் வரும். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் ட்ரெயின்ல போனேன், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏரோப்ளேன்ல போனேன், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அந்த ஹேங்கிங் ஹோட்டல்ல சாப்பிட்டேன். பார்க்கும் போது இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கே, இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு நான் போனதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வரக்கூடிய அந்த அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, புதுசா அது வந்து ஹாப்பினஸ் அப்படிங்கறது கூடுதலா கொடுக்கும். பழைய நினைவுகள் ஹாப்பினஸ் தரும், நீங்க கேட்டது கூடுதல் சந்தோஷங்கள் எது கொடுவோம் அப்படின்னு. அப்ப கூடுதலாக புதிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கும் பொழுது நம்மளை சுத்தி இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் இருக்கு பாரு அப்படின்ட்டு நம்ம ஒரு ஆச்சரியத்தோட பார்ப்போம். அந்த ஒரு புது ஃபீல் அப்படிங்கறது ஒரு 200% ஹாப்பினஸ் அப்படிங்கறத கொடுக்கும். அதுதான் எல்லாருக்குமே ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணணும், ஏதாவது ஒண்ணு புதுசா ட்ரை பண்ணும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி அப்படிங்கறதே கொடுக்குது மேம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. அதிக மகிழ்ச்சி தருவது பழைய நினைவுகளா புது புது அனுபவங்களா, தொடர்ந்து நம்ம நேர்களோட பேசப்படி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில, வைரமுத்து வரிகள்ல நரேஷ் ஐயர் குரல்ல பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு

0: அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 பழைய நினைவுகள். நம்ம சின்ன வயசில் நமக்கு நடந்த அழகான அந்த தருணங்கள், இனிய தருணங்களை நினச்சி பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம புது புது விஷயத்தை, புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம், புதுசாக ஒன்று கற்றுக்குறோம், புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறோம், புது ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு புது மகிழ்ச்சி, ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான இருக்குது. இந்த ரெண்டுத்தில் அதிக மகிழ்ச்சி தர்றது எது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். நேர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டுடலாமா? வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை நல்வாழ்வு குறித்து பரமசிவானந்தம்
1: இருக்கே சார், சொல்லுங்க.
2: அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் பழைய நினைவுகளை தான் நீங்க
1: நினைவுகள் தான்.
2: ஆமா, ஏன்னா சில அனுபவங்கள்லாம் இன்றைய நடைமுறைகளா இருந்து இந்த அனுபவங்கள் வந்து புது புது அனுபவங்களா இருக்கும். அது வந்து நமக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனா மகிழ்ச்சிய கொடுக்கறது வந்து பழைய நினைவுகள்.
1: பழைய நினைவுகள்
2: இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் மிக்சியில அரைச்சு சாப்பிட்டாலும் அந்த அம்மியில அரைச்ச ஞாபகம்
1: இப்பயே ஞாபகப்படுத்திட்டீங்களே.
2: அதை நினைச்சு இந்த மிக்சியை அம்மியை நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு அம்மியை நினைச்சு சாப்பிட்டுக்கிட்டு
1: இருக்கோம்.
2: இது வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி புது புது எத்தனையோ விஞ்ஞான வளர்ச்சியில பெரிய பெரிய போட்டோக்கள் எல்லாமே வந்தாலும் பழைய ஆல்பங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி இருக்கும்
1: கண்டிப்பா.
2: அதே மாதிரி பாத்தீங்கன்னா பழைய முன்னா இப்ப புதிய புதிய இதுகள் நடந்தாலும் முன்னாலதான் நாங்க அப்படி செஞ்சோம்ப்பா, அது அவ்வளவு இதா இருக்கும் அப்படின்னு அதை சொல்லும் போது, அதை அசை போடும் போது அதுல உள்ள நினைவுகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா
1: இருக்கும். அதனால அதிக மகிழ்ச்சி தருவது உங்களுக்கு பொறுத்த பழைய,
2: அதை நான் அண்டர்லைன் பண்ணுவேன், அதிக மகிழ்ச்சி வந்து அத பழைய நினைவுகள்ல தான் இருக்கும்
1: கண்டிப்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
3: அழகு தமிழுக்கு அழகு பல சேர்த்து அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் ஆனந்த பூங்காற்றே என்னும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெயதீசனம்.
1: உங்களுக்கும் காலை வணக்கம், சொல்லுங்க சார்.
3: பழைய நினைவுதான், அதாவது அந்த பள்ளி பயின்ற காலம், அந்த துள்ளி திரிந்த காலம், ஆத்துல குதித்து நம்ம நீராடின காலம், குத்தால அருவியில அன்னைக்கு நம்ம குளித்த காலங்கள் எல்லாம் நம்ம அந்த காலகட்டத்துல நினைச்சு பார்த்தா பழைய நினைவுகள் மாதிரி எந்த நினைவும் கிடையாதுமா. அன்னைக்கு படிப்பு நம்ம குறவா இருந்தாலும் 5வது வகுப்புல பண்ணின அந்த சேட்டைகள், அந்த கபடி விளையாடுனது, இதெல்லாம் இன்னைக்கு அந்த நண்பர்களை நம்ம பார்க்கும் போது, நினைவுபடுத்தும் போது, அந்த நண்பர்களை பார்க்கும் போது அது பழைய நினைவு தன்னைத்தானே ஞாபகம் வரும். அதனால பழைய நினைவுகள் தான் அதிக மகிழ்ச்சி. அவரு நம்ம அண்ணன் சொன்னது மாதிரி அந்த அண்டர்லைன் கீழே பண்ணணும், அதிக கீழே டேஸ் போட்டு தருவது
1: பழைய நினைவுகள்.
3: அதே நன்றிமா.
1: நன்றிங்க சார், நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
4: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
1: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி, சொல்லுங்க, உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி தருவது எது? பழைய நினைவுகளா?
4: பழைய நினைவுகள் தான் மேடம்.
1: பழைய நினைவுகள் தான்
4: மேடம். அந்த காலத்துலதான் கூட இருக்கும், அந்த கூடத்தை சுத்தி 4 கட்டில் கிடக்கும். அந்த 4 கட்டிலேயே, அந்த 4 கட்டிலேயே 4 பிள்ளைகளே படுத்துக்கிடும். நம்ம தரையில படுக்க வேண்டிய தேவையே இல்ல.
1: சரி,
4: இப்ப இல்ல, இப்ப ஒரு ரூம்ல கட்டில போட்டா பூட்டி விடுறது. இது மகிழ்ச்சி நமக்கு கொடுக்குமா? அந்த காலத்துலதான் சொல்லுவாங்க, இந்த பையன்கள்லாம் தனியா போட்டு பழக்காதங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. இப்ப அப்படி இல்லையே.
1: மகிழ்ச்சி
4: தருமா? அதனால பழைய நினைவுகள் தான். அப்ப ஊஞ்சா போட்டு ஆடுனது தெருக்க 4 மரம் இருக்கும். நம்ம சொல்லுவோம், இருளா நாங்க ஊஞ்சா போட்டு ஆடுவோம். ஹலோ,
1: சொல்லுங்க சொல்லுங்க.
4: ஊஞ்சா போட்டு ஆடுவோம், அந்த பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம சொல்லி மகிழ்ச்சி கொடுக்கறோம்
1: கண்டிப்பா.
4: அதனால பழைய நினைவுகள் தான் மகிழ்ச்சியை கொடுக்கும்
1: கண்டிப்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. நம்ம சுல்தானி வந்து சொன்னாங்க, அதாவது 50 வயது கடந்த எல்லாருக்குமே அவங்களுடைய இந்த பழைய நினைவுகள் தான் மகிழ்ச்சி தரும். இப்ப இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு வேணா அந்த புது புது அனுபவங்கள், அவங்க புதுசு புதுசா அந்த சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் வேணா, அவங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுக்கு வேணா மகிழ்ச்சியை தரலாம், அதிக மகிழ்ச்சியை தரலாம். ஆனா எங்களை மாதிரி 50 வயது கடந்தவர்களுக்கு பழைய நினைவுகள் தான்ப்பா அதிக மகிழ்ச்சி தரும் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னாங்க.

0: நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். உனக்கும் எனக்கும் திரைப்படத்தில இருந்து பாடல்.
1: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
2: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
1: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
2: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
3: என் குழந்தை கூட வழி சொல்லு,
2: பறவை கூட வழி சொல்லு,
3: ஓ எனக்கு பாட்ட நீ பாட்டு,
2: தம்பிக்கு நீயே வழி காட்டு,
1: அடி எங்க ஊரு அந்த பக்கம் வேலையெல்லாம் முடிஞ்சது வண்டி கட்டி கூட்டி போறேன்.

0: பேசுறீங்க?
1: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேம்மா.
0: ம், சொல்லுங்க சார்.
1: பழைய நினைவுகள் தான்மா.
0: பழைய நினைவுகள் தான்.
1: ஆமா, அதாவதுமா புது புது அனுபவங்கள் நிறைய கிடைக்கலாம்.
0: ம்,
1: அது அந்த பழைய நினைவுகள்ல இருந்தா புது புது புது அனுபவங்கள் கிடைக்கும்மா.
0: ம்,
1: இப்பெல்லாம் நாங்க எங்க அப்பா கூட சேர்ந்து வேலை பார்த்த காலங்கள்லாம் வந்து ஒரு பொன்னான காலம்.
0: ம்,
1: இப்போ ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒர்க் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த எங்க அப்பா கூட சேர்ந்து வேலை செஞ்ச அந்த நினைவு அதை வச்சுதான் இதை சரி பண்ண வேண்டியிருக்குமா. அதனால பழைய அனுபவங்கள் தான் மகிழ்ச்சியை தரும். புது புது அனுபவங்களே பழைய அனுபவத்திலிருந்துதான் கிடைக்குங்கிறது தான் என்னுடைய கருத்துமா.
0: கண்டிப்பா, நன்றிங்க சார். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: கிருஷ்ணன்
0: சார், நீங்க பாடினதுல இருந்து எனக்கு ஒன்னு தெரிஞ்சிருச்சு.
2: என்னமா?
0: உங்களுக்கு வந்து இப்ப புதுசு புதுசா இப்ப சுட சுட வைக்கிற குழம்ப விட உங்களுக்கு பழைய குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும்.
2: என்ன பாட்டு எழுதிருக்காங்க? நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குது ஐயா,
0: உங்களுடைய பள்ளி பருவம் ஞாபகம் வந்துருச்சு.
2: ஆமா, ஏன்னா பள்ளிப்பருவம் அந்த மாதிரி வந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராம வரத்துல எங்க ஊர்ல எல்லாம் ஆலமரம் உண்டு, ஆபத்த காலத்த சாஸ்தான்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஊஞ்சல் ஆடும்போது பாத்தீங்கன்னா சிலர் அந்த பாட்டு படம் கூட பழைய நினைவுகள் வரும். தோரத்திலே ஆலமரம் ஆலமரம் அப்படின்னு பழைய நினைவுகள் வந்து நம்மளுக்கு நினைவு. ஒரு ஒரு ஊருக்கு அப்படிதான் நான் பசியற போயிருந்தேம்மா.
0: சரி,
2: கூட்டம் சரியான கூட்டம், நானும் ஏறி போனேன், இன்னொரு பையனும் ஓடி வந்து ஏற போனான்.
0: சரி,
2: ஏறும்போது என்னன்னா கம்பியை பிடிக்குன்னு சொல்லி பொத்துனு கீழே
0: விழுந்துட்டான்.
2: ஒரு அக்கா அந்த பையன் கீழே விழுந்தது கூட தெரியல, எனக்கு 20 ரயில் சேர்த்து போற வெளியே கட்டிட்டு அந்த பையனுக்கு கோவப்படுதாங்க.
0: என்ன ஏன்
2: அந்த அந்த பையன் கம்பியை பிடிக்கணும், அந்த அக்கா கொண்டையை பிடிச்சிருக்காங்க, ஒட்டு முடி கையோட
0: வந்துச்சு.
2: அதெல்லாம் சில நேரம் உட்கார்ந்து பாக்கும்போது பழைய நினைவுகள் வந்து நமக்கு ஏன் வருதுமா.
0: கண்டிப்பா, கண்டிப்பா.
2: அதே மாதிரி பஸ்ல எல்லாம் போகும்போது பழைய நினைவுகள் நிறைய நடக்கும். அப்படிதான் செக்கர் வந்துட்டாரு.
0: நினைக்கும் போது
2: பழைய நினைவுகள் அப்படிதான். அதே மாதிரி மண்பானையெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு பொங்கி அங்கே கிடைக்க இலையெல்லாம் தேக்கிலையோ எந்த இலையோ பறிச்சு சாப்பிடும் போது அந்த பழைய நிலைமை ஏன் வரும். அதை ஏவப்படுறதுக்கு உங்களுக்கு நன்றி. எங்க ஊர் பக்கம் வந்தேன்னா உங்களுக்கு கூட்டாஞ்சு ரெடியா இருக்குமா?
0: கண்டிப்பா, அதுவும் எனக்கு சுட சுட தாங்க, எனக்கு பழசு வேண்டாம். சரிங்களா?
2: இல்லம்மா, கூட்டாஞ்சோருமே ஆறுன பிறகு சாப்பிட்டு பாருங்க, அதான் டேஸ்டா இருக்கும். சுட சுட சுட டேஸ்ட் இருக்காது.
0: ஆஹா, அப்படியே அப்ப கண்டிப்பா சாப்பிட்டுருவோம். நன்றிங்க சார், நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. பழைய நினைவுகள் தான் அதிக மகிழ்ச்சி தரும் அப்படிங்கறத வந்து இவ்வளவு அழகா சொன்னாங்க பாத்தீங்களா. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். வாழ்க வளமுடன்.
0: வணக்கம், யாரீங்க பேசுறீங்க?
3: சாந்தி பேசுறேன்.
0: சாந்தி சொல்லுங்க, உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி தருவது எதுனா எதை சொல்வீங்க?
3: இப்போதைய நினைவுகள் தான்.
0: இப்போதைய இருக்கக்கூடிய அந்த புது புது அனுபவங்கள்.
3: அனுபவங்கள் புது புது. இப்ப இயற்கையை ரசிக்கிறோம், கவிதை எழுதுறோம். இப்ப உங்ககிட்ட பேசும் போது கூட ஆனந்தமா இருக்கு, ஆனந்த பூங்காட்டுல. அந்த மாதிரி இப்ப புதுசு புதுசா நம்ம பழசி இருக்கும், மகிழ்ச்சி தரலாம். ஆனா இப்பதான் நான் மகிழ்ச்சின்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சிங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது.
0: கண்டிப்பா, கண்டிப்பா.
3: நிகழ்காலத்துல இப்ப ஒரு குழந்தை இப்ப சிரிக்குது, அதை நம்ம எடுத்து கொஞ்சிரும், அது இப்ப கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்குது. உங்ககிட்ட பேசுறது கூட மகிழ்ச்சி தான் எனக்கு.
0: கண்டிப்பா, கண்டிப்பா. எனக்கும் உங்களோட பேசுனது ரொம்பவே மகிழ்ச்சி. நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. புது புது அனுபவங்கள் பார்க்கும்போது நம்ம இந்த நிகழ்காலத்தில் அப்பப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ரசிக்கும் போது, நமக்கு அது நடக்கும்போது, நம்ம அனுபவிக்கும் போது அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. அதனால இப்போ நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் எனக்கு மகிழ்ச்சி தர முடிங்கிறது சாந்தி சொல்லியிருந்தாங்க. நிறைய நேர்கள் வந்து சொல்லும்போது எனக்கு அந்த பழைய நினைவுகள், அவங்களுடைய சிறு வயது நினைவுகள் தான், அந்த பழைய நினைவுகள் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு அதிக மகிழ்ச்சி தருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி தருவது எது? பழைய நினைவுகளா, புது புது அனுபவங்களா? தொடர்ந்து நம்ம நேர்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். நானும் ரவுடிதான் திரைப்படத்திலிருந்து.

0: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 அதிக மகிழ்ச்சி தருவது எது? பழைய நினைவுகளா, புது புது அனுபவங்களா? அப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம நீர்களோட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரையும்

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
1: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு

0: ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:34 கேட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 அதிக மகிழ்ச்சி தருவது பழைய நினைவுகளா புது புது அனுபவங்களா அப்படின்னு தான் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யாரீங்க பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் லால்குடியிலிருந்து.
0: லால்குடியிலிருந்து
1: வெங்கடேசன் பேசுறேன்.
0: வெங்கடேசன் சார் சொல்லுங்க.
1: பழங்கால நிகழ்வுகளை பத்தி 20,075 நாட்களாக என்னுடைய நினைவாற்றல நின்ற முதல் நிகழ்வு. அவங்களுடைய நிகழ்வுகள் நிலையில வரலாம். ஆனா அப்ப எனக்கு 4.6 என்னுடைய தந்தையார் இப்பெல்லாம் நம்ம நிறைய இதுல பாக்குறோம் மரணங்களை நிக்கும் போதே செட்டுன்னு கீழே விழுந்து இறந்துறாங்க மாரடைப்புல. என்னோட தந்தையார் எனக்கும் அவருக்கும் ஒரு 15 தூரத்துல இருக்கும்போது வலது கையால தன் மார்பை அணைச்சுக்கிட்டு உட்கார்ந்து உயிரிழந்ததை கண்ணுக்கு நேரா பார்த்தேன். பார்த்து மறுநாள் அப்ப விளையாட பார்த்துட்டு விளையாட போயிட்டேன். எங்க அக்காவை கூப்பிட்டு சொன்னேன், அப்பா கீழே என்ன பண்றாரு உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு அந்த மழலை சூழ்நிலை சொல்லிட்டு நான் விளையாட போயிட்டேன். மறுபடியும் அந்த காரியங்கள் செய்யறதுக்காக ஒரு 2.5 mi தூரம் நடத்தி கூட்டிட்டு
0: போனாங்க.
1: இந்த காவிரி படுகை ஓரம் வச்சு அவரை டீ மூட்டி விட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரேன். என்னோட சகோதரி எல்லாம் 1.5 கூட உள்ளவங்க ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க, அப்பா காணும்
0: அப்படின்னு.
1: அவங்க எல்லாம் சொல்றாங்க, அப்பா அவ சாமி கூட இருக்காங்க வந்துருவாங்கன்னு. நான் அப்ப தெளிவா சொல்றேன், இல்ல இல்ல இவ்வளவு தூரம் நாங்க நடந்து போனோம், அந்த இடத்துல வச்சு அந்த நெருப்பு வச்சுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு
0: சொன்னேன்.
1: இன்னைக்கு அதே நிகழ்வு, அதே நினைவு, அதே அந்த இடத்துல இருக்கிற சூழல் அப்படியே நினைவாக்கல.
0: இன்னும்
1: எங்க வீட்டுல சொன்னோம்னா அவங்க ஆச்சரியப்படுவாங்க. அவங்க அக்காவும் இருக்காங்க, அன்னைக்கு சொன்ன வார்த்தையை கூட இன்னைக்கு மறக்காம இருக்கியாது. ஒவ்வொருத்தரும் ஏன்னா தாய் தந்தரிகள் அவங்க இருப்பாங்க, அவங்க இறந்துருப்பாங்க, ஒரு சிந்தனை இருக்கும். அந்த காட்சிகளும் அந்த நிகழ்வுகளும் இன்னமும் என் கண் முன்னாடி இருக்குங்கிறது நினைவுல இருந்து மாற்ற முடியாத ஒரு பெரிய ஒரு உணர்வுபூர்வமான சிந்தனையை அதை உங்கள்ட்ட வெளிப்படுத்திக்கிறாங்க. வாய்ப்பு இல்லை.
0: நன்றிங்க சார். நன்றி நன்றி. அந்த பழைய நினைவுகள் வந்து நமக்கு எப்போவுமே அந்த கண்ணு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து அந்த தடமாறம் அப்படின்னு நமக்கு வந்து அது பதிஞ்சிரும். அதனால் அந்த நினைவுகள்ங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா? அதனால் நமக்கு பழைய நினைவுகள் சில சமயங்கள் நமக்கு கசப்பான சம்பவங்களாக இருந்திருந்தாலும், சில சமயம் நமக்கு ஒரு கஷ்டமான தருணங்களாக இருந்தாலும், சில சமயம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணங்களையும் தந்திருக்கும். அதனால் அந்த பழைய நினைவுகள் அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே ஆழ பதிஞ்சிரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க. வரக்கூடிய நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டிரலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். யாரிங்க பேசுறீங்க?
2: டவுன்ல இருந்து கருப்பசாமி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: பழைய நினைவுகள் தான்மா என்னுடைய அனுபவத்துல.
0: பழைய நினைவுகள் தான்.
2: பழைய நினைவுகள் சொல்ல போன நிறைய இருக்கு, இருந்தாலும் சுருக்கமா சொல்லுவேன். பழைய நினைவுகள் தான் இப்ப பேரம்பேதியர்களுக்கு அது ஒரு ஊன்றுகோலா இருக்குமா. அதனால பழைய நினைவுகள் தான் என்னுடைய 72 அனுபவத்தை சொல்றேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்க சார். நன்றி நன்றி. பழைய கண்டிப்பா பழைய நினைவுகள் தான்ப்பா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அதிக மகிழ்ச்சி தருது அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. வரக்கூடிய நீர் என்ன சொல்றாங்க கேட்டுலாம். வணக்கம். வணக்கம். யாரிங்க பேசுறீங்க? பத்மா சொல்லுங்க. உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி தருவது எது?
3: பழைய நினைவுகள் தான்.
0: பழைய நினைவுகள் தான்.
3: ஆமா, ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம வீட்டுல இருக்கும் போது நான் தம்பி தங்கெல்லாம் சந்தோஷம் பார்த்தது, சண்டை போட்டு விளாண்டது. இப்ப என் பசங்க சண்டை போடும் போது எனக்கு அந்த டவுன் தான் வரும். நம்ம சின்ன பிள்ளைங்க இப்படிதான் சண்டை போட்டோம் அப்படின்னு. அப்புறம் பச்சு பச்சு சாவணி விட்டுறது, பச்சு பச்சு சேலை கட்டி பச்சது, அதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம தனியா இருக்கும் போது அதெல்லாம் எனக்கு இருக்கும் போது சந்தோஷமா இருக்க முடியும். அதனால பழைய பழைய நினைவுகள்
0: பழைய நினைவுகள் தான் உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி தருது.
3: ஆமா ஆமா.
0: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நன்றி. நிகழ்ச்சியில் நினைந்திருக்கு நேயர்கள் எல்லாமே அவங்க சொல்லும்போது அவங்களுடைய அந்த பழைய நினைவுகள் தான் அவங்களுக்கு வந்து அதிக மகிழ்ச்சி

தருது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம சின்ன வயசில் நமக்கு நடந்த அந்த சந்தோஷமான விஷயங்கள் வந்து இப்போ நமக்கு திரும்பி நடக்காது, அது ஒரு காலத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த முடிஞ்ச விஷயங்களை நம்ம அசை போடும்போது அது வந்து நமக்கு மகிழ்ச்சியை தருது. என்ன தான் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதை விட அதிக மகிழ்ச்சி தர்றது பழைய நினைவுகள் தான்ப்பா அப்படின்னு நேயர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். காதல் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேரம் 9:45 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 அதிக மகிழ்ச்சி தருவது பழைய நினைவுகளா புது புது அனுபவங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம்.
0: உங்களுக்கும் காலை வணக்கம் சொல்லுங்க.
1: நன்றிப்பா. எப்பொழுதெல்லாம் மன நிறைவு ஏற்படுதுப்பா, அப்பெல்லாம் ஒரு சின்ன புன்னகை தோண்டி நம்ம மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும்பா. நீங்க பழைய நினைவுகளா புது புது அனுபவங்களாம் கேட்டீங்க. நான் பழைய நினைவுகள்லாம் ஆறி போன பழங்குச்சி மாதிரிப்பா. அந்த நினைவுகள் வந்து பின்னோக்கி செல்லணுப்பா, அதை கொண்டு வர்றதுக்கு மனசுல. ஆனா தற்போதுப்பா சுட சுட டீ பத்தி வட போல பல நினைவுகள்ல பல அதாவது அனுபவங்கள் வந்து உலா வந்து நம்மளை வந்து மகிழ்ச்சி அடை செய்யுதுப்பா. அதனோட பயணிக்க வைத்துக் கொண்டிருக்குதுப்பா. இப்ப உதாரணம் சொல்லி பார்த்தா என் பிள்ளை வந்து அந்த காலத்துல என்ன குறும்பு செஞ்சிச்சோ என்னென்ன செஞ்சிச்சோன்னு சொல்லி அதை நான் வந்து நினைச்சு பார்த்து யோசிச்சு நான் வந்து மகிழ்ச்சி அடையணுப்பா. ஆனா இப்ப வந்துப்பா என்னுடைய பேத்தி வந்து பேரன், ரெண்டு பேரும் பேத்தி எல்லாம் 3.5 அது பேசி இந்த செயல் பேசி இந்த சொல்லு பேசி இந்த செயல்லாம் அதை பார்த்து பார்த்து பார்த்து மகிழ்ந்து இருக்கேன்ப்பா. அப்ப மனதை வந்து புதுப்பிக்க வைக்குதுப்பா. நிறைவாகப்பா அதிக மகிழ்ச்சி தருவது புது புது அனுபவம் தான்ப்பா. ஆனா பழைய நினைவுகள் மனசில் நின்னாலும் கூடப்பா அத போற இந்த புது புது அனுபவங்கள் தருகின்ற மகிழ்ச்சி வந்து அடிச்சுட்டு போயிருப்பா.
0: நன்றி நன்றி. அதாவது நம்ம சசிகலா சொல்லும் போது எனக்கும் இப்படி ஒரு பாயிண்ட்ல தோணுது, இப்படி கூட இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசு புதுசா அப்பப்ப கத்துக்கிடும் போது அந்த புது புது விஷயங்களை நம்ம நேர்ல பார்க்கும் போது நமக்கு அந்த நேரத்துல அந்த நேரம் நமக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி இருக்கு. அந்த பழைய நினைவுகள் நம்ம யோசிச்சு நம்ம நினைவெடுக்கல இருந்து எடுத்துட்டு வந்து அதை நம்ம நினைக்கிறத விட அப்பப்பா நடக்கிறது தானே அதிக மகிழ்ச்சி தருது அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்கும் தோணுச்சு. சரி நேர் என்ன சொல்றாங்க கேட்டுடலாம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: அதாவது நம்மளுக்கு வந்து பழைய நினைவுகள் தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அதிக மகிழ்ச்சியை தரும்.
0: பழைய நினைவுகள் தான்.
2: ஆமா, இப்ப ஒரு படம் கூட அப்ப உள்ள படம் வந்து அந்த படத்துக்கு போறதுக்கு நம்ம அரும்பாடு பட்டிருப்போம், அந்த படத்தை பார்க்கவே முடியாம இருக்கும். அதே படத்தை இப்ப யூடியூப்ல பார்க்கும் போது இந்த படத்துக்கு நம்ம
0: எங்க கஷ்டப்பட்டு
2: கிளம்பி போக முடியாம இந்த படத்தை பார்க்க முடியாமே போயிடுச்சு அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கும் போது அத நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி பல நினைவுகள் வந்து எப்பயுமே மனசுல நம்ம மத்தவங்கள்ட்ட சொல்லும் போது கூட அப்ப நாங்க இப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. பல நினைவுகள் தான் மகிழ்ச்சிங்கிறது எனக்கு.
0: கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?

0: நலமா இருக்கேன்.
1: சோரங்கல்ல இருந்து முத்தாசர் பேசுறேன், குமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க.
1: அழகான தலைப்பு, வாழ்த்துக்கள். மலர நினைவு உண்மையிலேயே வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. 1972 சோரங்காட்டுக்கு பெருந்தலைவர் காமராஜ் வந்திருந்தார். வந்த நேரத்துல அவரு வரவேற்பு எல்லாம் கொடுத்தோம். அப்படி பொன்னாடையெல்லாம் போட்டி வளர்க்கல. அங்க நீ கூட சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி பொன்னாடை காமிச்சு போட்டு அந்த பிள்ளைகளை எடுத்து கொஞ்சம் கிலோவாய் முத்தம் கொடுத்துருந்தாரு. அந்த காட்சியை மனதில் இப்ப இருந்துகிட்டே இருக்கு. அந்த மகிழ்ச்சியான காரணத்தை சொல்வதற்கு நினைப்பில் இருந்த உங்களுக்கும் இறைமறைக்கு நன்றி சொல்லி வாழ்த்துக்களை பெறுகிறேன். நான் செய்ய வணக்கம். சாபாஷ்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. பழைய நினைவுகள் தான்ப்பா அதிகமாக மகிழ்ச்சி தருது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க நேயர். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் இடம்பெறும்.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: 9:55 ஆயிடுச்சு. நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் அதிக மகிழ்ச்சி தருவது பழைய நினைவுகளா புது புது அனுபவங்களா அப்படின்னு தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். புது புது அனுபவங்கள், புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்குறோம், புதுசாக ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்ம அந்த நொடியில் நம்ம வாழ்கிறோம். அந்த நொடி அந்த நிகழ்காலத்திலையும் சரி, அந்த அது நமக்கு வந்து ஒரு உற்சாகத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும், அந்த புது புது அனுபவங்கள் நம்ம கற்றுக்கும் போது நமக்கு ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்குது. அது நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியும் தருது. அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய நினைவுகள் அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த அந்த இனிய தருணங்களை நம்ம நினைக்கும் போது, அசை போடும்போது அதுவும் ஒரு வித மகிழ்ச்சி தருது. இதில் எது அதிக மகிழ்ச்சி தருது அப்படின்னு நம்ம நேயர்கள்கிட்ட கேட்கும்போது, பழைய நினைவுகள் தான்ப்பா அதிக மகிழ்ச்சி தருது அப்படின்னு நம்ம நேயர்கள் சொன்னதை நம்ம கேட்டோம். மகிழ்ச்சிங்கிறது ஒரு மனநிலை. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நமக்கு எதுவுமே தேவையில்லை. அந்தந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்ம ரசித்தாலே போதும். நம்ம பழைய நினைவுகளை நம்ம அசை போடும்போது, நமக்கு அந்த இனிய தருணங்களை நினைக்கும் போது நமக்கு என்ன நடக்குதுன்னா, நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த கவலைகள்லேருந்து விடுபடுறதுக்கும் மனசுக்கு ஒரு அமைதியையும் அந்த ஒரு ஆறுதலையும் நமக்கு தருது அந்த பழைய நினைவுகள். அந்த பழைய புகைப்படங்களாகட்டும், பழைய பாடல்கள், அதெல்லாம் படங்களை பார்க்கும்போது நமக்கு நம்மளுடைய அந்த சின்ன வயசு ஞாபகங்கள் வரும் இல்லையா. ஸோ பழைய நினைவுகள் அதிக மகிழ்ச்சி தருது அப்படின்னு நம்ம நேயர்கள் சொன்னது கேட்டோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்குமே நன்றி. எப்போவுமே மகிழ்ச்சியாக இருங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் பேட்டை திரைப்படத்திலேருந்து வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து 10 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நேயர்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்திய இளைஞர்கள் பொறுமை, தன்னம்பிக்கை மற்றும் அயராத கடின உழைப்பின் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை அடைந்து வருகின்றனர் என்றும், இதுவே வளர்ந்து வரும் இந்தியாவின் மாபெரும் பலம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 to 38 உயர்த்த வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சி கூட்டம் இன்று காலை புதுதில்லியில் நடைபெற்றது. தலைநகர் தில்லியில் இன்று ஜந்தர் மந்தர் பகுதி தவிர மற்ற பகுதிகளில் ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை அறிவித்துள்ளது. முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் விளாத்திக்குளத்தில் இன்று காலை கைது செய்யப்பட்டார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அஇஅதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொது கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. முல்லைப் பெரியார் அணையின் நீர்மட்டம் 72 feet உள்ளது. தேனி மாவட்டம் மேகமலை அருவி பகுதியில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை நீடிக்கிறது. நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் வாகன போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 1,05,200 விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியதால் அந்நாட்டில் மின் நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றுள்ள ஸ்பெயின் அணிக்கு உலகத் தலைவர்கள் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 run வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க மனம் விரும்புத நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டுட்டு நாங்கள் கேட்கக்கூடிய மிக எளிமையான கேள்விகளுக்கும் சரியான பதில் சொல்லலாம். நேர்கள் அழைக்க வேண்டிய எண் 256-1132, அப்படி இல்லைனா 256-1133. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா, இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேர்களாக இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இனிய பெண்ணை சேர்க்க மறக்காதீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேள்விகள் எல்லாம் பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று சர்வதேச சதுரங்க தினம் கொண்டாடிட்டு இருக்கிறோம், இன்டர்நேஷனல் செஸ் டே கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த செஸ் விளையாடுறது இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு பிரில்லியண்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் அதில் கற்றுக்கலாம். செஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அடிக்கடி அதை விளையாடுவேன் அப்படின்னு இருக்கிறவங்களாலும் சரி, இல்லை எனக்கு செஸ்ஸை பற்றி அவ்வளோவா தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்களாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக கேளுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க தெரிஞ்ச பதிலை எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வர

0: கூடிய கேள்விகள் எல்லாமே செஸ் ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. சதுரங்க விளையாட்டு போட்டிகள் சம்பந்தமான கேள்விகள் ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் இருக்க போகுது. ஓகே, நிகழ்ச்சியில் முதல் நேர் யார் எங்கேருந்துன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். யார் எங்கேன்னு பேசுறீங்க?
1: கோயில்பட்டியிலேருந்து மாரிசூரன்.
0: சரி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்
0: மேடம். சொல்லுங்கம்மா, என்ன பாடல் இன்னைக்கு?
1: ஜாகரன் படத்திலிருந்து நேர்நாதன் வேக சாட்சி, அந்த பாட்டு.
0: கண்டிப்பாக வழங்கிலாம், அழைத்தமைக்கு நன்றி. நேர்களே, இன்று நிகழ்ச்சியின் முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுரங்க விளையாட்டின் பிறப்பிடம் எது? ரொம்ப ரொம்ப ஈஸி. காலையிலேருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா காலையிலையும் இதை பற்றி நம்ம பேசியிருப்போம், கண்டிப்பாக ஆன்சர் சொல்லிடலாம். சதுரங்க விளையாட்டின் பிறப்பிடம் எது? இதான் நம்ம நிகழ்ச்சியோட முதல் கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. தேவன் சுஜாதா பாடின பாடல் ஷாஜகான் திரைப்படத்திற்காக. நேரம் சரியாக காலை 10:04.

0: நேர்களை இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி, நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வான்வெளியில் வர்ணதாம் காட்டும் பண்பலைக்கு இனிய காலை வணக்கத்துடன் உங்கள் அன்பு நெஞ்சம் கோவை திருவானிச்சாரல் நரசிபுரம் எம்பிஏ கந்தசாமி.
0: நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் சூப்பரா இருக்கேன். என்ன பாடல் இன்னைக்கு
1: மேடம்? தர்பார் படத்துல சும்மா கிளி,
0: சும்மா கிளி கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதில் கேட்போமா?
1: கேட்கலாம்.
0: சதுரங்க விளையாட்டின் பிறப்பிடம் எது? சீனாவா இந்தியாவா?
1: நம்ம இந்தியா மேடம்.
0: இந்தியா அப்படிங்கிறது மிகச்சரியான பதில், அருமையா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இந்தியால இருந்து தான் சதுரங்க விளையாட்டு உலக அளவில் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சதுரங்க விளையாட்டு பார்த்தீங்கன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் சதுரங்கா அப்படிங்கிற பெயரில் உருவானது. அங்கிருந்து தான் உலக நாடுகளுக்கு பரவி இருக்கு இந்த சதுரங்கம் விளையாட்டு. இன்று சர்வதேச சதுரங்க தினம் அப்படிங்கிறதுனால கேள்வி பதில்களும் அது சம்மந்தமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, 44வது சர்வதேச சதுரங்க ஒலிம்பியாட் போட்டி தமிழ்நாட்டில் எங்கு நடைபெற்றது அப்படிங்கறத அடுத்த கேள்வி. பதில் தெரிஞ்சா கால் பண்ணி சொல்லிட்டு உங்க விருப்ப பாடல்களையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, அனிருத் இசையில எஸ்பிபி அவர்கள் பாடின பாடல் சும்மா கிழி. நேரம் சரியாக காலை 10:11.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்கள் கேட்டுருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேரம் சரியாக 10:16. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் எங்க இருந்து கேட்டலாம். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் சகோதரிக்கு.
1: இனிய காலை வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
2: தேனில சொன்னா. அனைவரும் நலமா இருக்கீங்களா? ஐயா
1: எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கப்பா. நல்லா.
1: சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு?
2: எனக்கு ரஜினி முருகன்ல இருந்து அந்த பாட்டு கொடுத்துங்கப்பா.
1: சூப்பர், அட்டகாசமா கேட்டிருக்கீங்க, வழங்கிடலாம். ஓகே, கேள்வி கேட்கலாமா? 44வது சர்வதேச சதுரங்க ஒலிம்பியாட் போட்டி தமிழ்நாட்டில் எங்கு நடைபெற்றது? கோயம்புத்தூர்லயா, மகாபலிபுரத்லயா?
2: மகாபலிபுரம் நினைக்கிறேன்.
1: மிக சரியான பதில், கரெக்டா சொல்லிய, வாழ்த்துக்கள். 2022 நடைபெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செஸ் போட்டி அப்படின்னே சொல்லலாம். அதுதான் வந்து 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி. இது வந்து மிக பிரம்மாண்டமாக மகாபலிபுரத்தில் நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம சர்வதேச சதுரங்க தினம் கடைபிடிக்கிறதுனால கேள்விகளும் அது சம்மந்தமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, செஸ் விளையாட்டு அதிகமாக விளையாடுவீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை பற்றி நாலேஜ் இருக்குன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கேள்வி தான். சதுரங்க விளையாட்டில் மிக அதிக சக்தி வாய்ந்த காய் எது? நிறைய இருக்கு இல்லையா, ராஜா, ராணி, குதிரை, சிப்பாய் அப்படின்னு நிறைய இருக்குல்ல, அதில் எந்த காய்க்கு அதிக சக்தி இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. பதில் சொல்லிட்டு உங்களுக்கு பிடித்த பாடலை கேளுங்க. இப்போ வந்துட்டே இருக்கு டீமான் இசையில் ரஜினி முருகன் திரைப்படத்துலேருந்து பாட.

0: ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 10:23 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. அடுத்த நேர் யார் எங்க இருந்து கேட்டுலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில? சதுரங்க விளையாட்டில் மிக அதிக சக்தி வாய்ந்த காய் எது? ராணியா, ராஜாவா? ராணியா இருக்குமோலாம் இல்ல, அதேதான், அதான் சரியான பதில். கரெக்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி. ராணி அப்படிங்கிற காய் இருக்கு இல்லையா, அது இந்த செஸ் விளையாட்டில் மிக சக்தி வாய்ந்த காய். இது வந்து யானை, மந்திரி, நகர்வுகளையெல்லாம் இணைத்து நேராகவோ அல்லது குறுக்காகவோ எத்தனை கட்டங்கள் வேணுமானால் நகரக்கூடியது அப்படின்னு சொல்லி

சொல்கிறாங்க. இதற்கு 9 புள்ளிகளும் வழங்கப்படுகிறது. ஸோ ரொம்ப பவர்ஃபுல் காயின் அப்படின்னா அது ராணி அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து செஸ் ரிலேட்டடான ஒரு கேள்வி தான். சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின், அதாவது FIDE சொல்லுவோம் இல்லையா, அதில் தற்போதைய துணைத் தலைவர் யார் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. விஜய் அவர்களும் நீச்சி மோகன் அவர்களும் பாடியிருக்காங்க. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் தெரி திரைப்படத்திலேருந்து பாடல் இது.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
1: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
2: உணர்வுகளின் வெளிப்பாடாய் இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேரம் சரியாக காலை 10:30 கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இது உங்கள் FM Rainbow 102.6 நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் எங்கிருந்து கேட்டலாம். வணக்கம்.
4: நெல்லை பண்பலை நேயர்களுக்கும் நிலையத்தார்களுக்கும் சர்வதேச சிலம்பாட்ட சதுரங்க நாள் நல்வாழ்த்துக்கள். அம்மா
3: நல்வாழ்த்துக்கள். வணக்கம். பேர் பதிவு செஞ்சிருங்க.
4: குரு தங்கையோடு சாத்தூர் சத்திரபதி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து சிலம்பாட்டிலிருந்து பாடல் கேட்க வந்துள்ளேன். அம்மா மனத்து
3: ஓகே, கண்டிப்பா சிலம்பாட்டம் திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கிடலாம். கேள்விக்கு போயிடலாமா?
4: தமிழண்டா பாட்டு தமிழனுக்காக போடுங்க.
3: கண்டிப்பா போட்டுருவோம். சரி, சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் FIDயின் தற்போதைய துணை தலைவர் யார்? ஆப்ஷன் வேணுமா?
4: தற்போதைய துணை தலைவர் விஸ்வநாத் ஆனந்த் நினைக்கமா?
3: நினைக்க வேண்டாம், அதுதான் சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இந்தியாவின் 5 முறை உலக சாம்பியனாக வந்த விஸ்வநாத ஆனந்த் அவர்கள் தான் இப்போ உலக சதுரங்க அமைப்பான FIDயின் துணை தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறார் அப்படிங்கறதுதான் சரியான பதில். நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு சிப்பாய் செஸ் போட்டியின் கடைசி எல்லைக்கு சென்றால் அது வேறு காயாக மாறுவது எவ்வாறு அழைக்கப்படும்? சிப்பாய் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கடைசி எல்லைக்கு செல்லும் பொழுது அந்த நிகழ்வை வந்து ஒரு இதாக சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, எவ்வாறு அழைக்கப்படும் அப்படிங்கிறதான் அடுத்த கேள்வி. உங்களுக்கு தெரிஞ்சா பதில் தெரிஞ்சா கால் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ பாடல் வந்துட்டே இருக்க யுவன் சங்கர் ராஜா இசையில் சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்து நேர் யார் என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்
1: அனைவருக்கும், இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் நகர், ஜெய் ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: படவந்தி ஜில்லா பாடியவர்கள் எஸ் பி பாலசுமியம், சங்கர் மகாதேவன். பாட்டு ஒண்ணு கட்டி கட்டு தோழா அப்படின்னு பாட்டு.
0: கண்டிப்பா அந்த பாடல் வழங்கிடலாம். சரி, கேள்வி பதிலுக்கு போவோமா? ஒரு சிப்பாய் அந்த காயினுக்கு வந்து செஸ் போர்டின் கடைசி எல்லைக்கு சென்றால் அது வேறு காயாக மாறிடும், அதை எவ்வாறு அழைப்பார்கள் அப்படிங்கறது தான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் பதவி உயர்வு அல்லது செக்மேட்.
1: பதவி உயர்வு.
0: பதவி உயர்வு அப்படிங்கறது மிகச்சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி. நன்றி. ஒரு சிறிய சிப்பாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எதிரணியின் கடைசி வரிசைக்கு போகுது, 8th ரேங்க் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போயிருச்சு அப்படின்னா உடனடியாக ராணி, யானை, மந்திரி அல்லது குதிரையாக அந்த காயினால மாற முடியும். இதற்கு பெயர் தான் பதவி உயர்வு அப்படின்னு சொல்றாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டுட்டு ஜில்லா திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போயிடலாம். ஒரு சதுரங்க ஆட்டத்தின் தொடக்கத்தில் ஒவ்வொரு வீரரிடமும் எத்தனை சிப்பாய்கள் இருக்கும் அப்படிங்கறது அடுத்த கேள்வி. பாடல் வந்துட்டே இருக்கு. நேரம் சரியாக காலை 10:38.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6.
2: நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க மனம் விருப்பத நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 10:43 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேர் யார் எங்க இருந்து கேட்டலாம். வணக்கம்.
3: அன்பு சகோதரி செந்து, உற்சாகமான காலை இனிய வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் விஜயன் சார், நல்லா இருக்கும்.

0: ஓ, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ஆனந்தமா இருக்கிறேன்.
0: சூப்பர். என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: படம் முதல் பாடல் வந்து அந்த படம் கொடுங்க.
0: சரி, கண்டிப்பா உங்களுக்காக வழங்கிடலாம். சரி, கேள்வி பதில் போலாமா?
1: போலாங்க.
0: ஒரு சதுரங்க ஆட்டத்தின் தொடக்கத்தில் ஒவ்வொரு வீரரிடமும் எத்தனை சிப்பாய்கள் இருக்கும்?
1: எட்டு.
0: எட்டு அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: செஸ் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் வெள்ளை மற்றும் கருப்பு என இரண்டு வீரர்களிடமும் தலா எட்டு சிப்பாய்கள் முன் வரிசையில் அணிவகுத்து நிற்குமாறு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஃபுல்லாமே செஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் கேட்டுட்ருக்குறோம். இன்று சர்வதேச சதுரங்க தினம் கடைபிடிப்பதனால் அது சம்மந்தமான கேள்விகள் தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மிக இளம் வயது கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்ற தமிழ்நாடு வீரர் யார் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கால் பண்ணி சரியான பதில் சொல்லுங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. முதல்வன் திரைப்படத்தில் இருந்து ஏ ஆர் ரகுமான் இசை. நேரம் சரியாக காலை 10:45 ஆயிட்டு இருக்கு.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேர்களை, உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 10:51 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
5: வான்புகள் வள்ளுவனின் குரல் போல் வான் அலையில் உயர்ந்து நிற்கும் எங்கள் வான எல்லை 106.2 மற்றும் அன்பு சகோதரி காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் மதுரை ஆண்டாளபுரம் சுவாமிநாதன் மேடம்.
4: சுவாமிநாதன் சார் வணக்கம், வாங்க.
5: பனங்குடி நாட்டுக்கு இளவரசி என் மக தோணலிக்காவுக்காக இந்த பாட்டு விசுவாசம் படத்துல இருந்து கண்ணான கண்ணை பாட்டு மேடம்.
4: கண்ணான கண்ணை கண்டிப்பா வழங்கிடலாம். சரி, கேள்விப்பதில் பெறலாமா?
5: சொல்லுங்க மேடம்.
4: இந்தியாவின் மிக இளம் வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்ற தமிழ்நாட்டு வீரர் யார்? குகேஷ் அவர்கள் தான் இளம் வயது கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்றாங்க. தமிழ்நாட்டில் சென்னையை சேர்ந்த டி குகேஷ் அவர் வந்து 12 வயது 7 மாதங்கள் 17 நாட்கள்லயே வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்று இந்தியாவில் மிக இளம் வயது கிராண்ட் மாஸ்டர் என்ற வரலாற்று சாதனையும் படைத்தார் அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, செஸ் விளையாட்டின் தொடக்கத்தில் மிக குறைந்த மதிப்பு கொண்ட காய் எது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில் எஸ் எஸ் ஸ்ரீராம் பாடின பாடல் இதோ.

0: நேர்களே, நேரம் சரியாக காலை 10:56 நிறைவான நேயர் யார் எங்கிருந்து அப்படின்னு கேட்க வேண்டிய டைமும் வந்தாச்சு. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: தென்காசி மேலத்திலிருந்து ஜெயகுமார் பேசுறேன் மேடம்.
0: ஜெயக்குமார் சார், என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: பாட்டு கொஞ்சமா போட்டா போதும். இந்த நான் அவனுமே படத்துல இருந்து ஏன் எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு வழக்கம் வந்து பாருங்க.
0: கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். நேரம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சோண்டு பிளே பண்ணா கூட போதும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. சரி, கேள்வி கேட்டுருவோமா? செஸ் விளையாட்டின் தொடக்கத்தில் மிக குறைந்த மதிப்பு கொண்ட காய் எது? சிப்பாயா, குதிரையா?
1: சிப்பாய்.
0: சிப்பாய் அப்படிங்கறது மிகச்சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
0: நன்றி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஃபுல்லா சதுரங்கம் விளையாட்டு சார்ந்த கேள்விகள் தான் கேட்டிருந்தோம். நேயர்கள் எல்லாருமே அருமையா கலந்து கொண்டு அருமையா முயற்சி பண்ணி எல்லாரும் சரியான பதில் சொன்னீங்க. அனைவருக்கும் நன்றி, பாராட்டுக்கள். நிகழ்ச்சியில நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. நான் அவன் இல்லை திரைப்படத்துல இருந்து.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையை உறுதிப்படுத்த நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 38 உயர்த்த வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கியிருக்கும் நிலையில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சி கூட்டம் இன்று காலை புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கான கடைசி தேதி இம்மாதம் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் விளாத்திக்குளத்தில் இன்று காலை கைது செய்யப்பட்டார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தென்காசி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 72 உள்ளது. தேனி மாவட்டம் மேகமலை அருவி பகுதியில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை நீடிக்கிறது. நீலகிரி மாவட்டம் மசினக்குடியில் வாகன போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியதால் அந்நாட்டில் மின் நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றுள்ள ஸ்பெயின் அணிக்கு உலகத் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நம் பாரதத்தின் மகிமையை போற்றும் மணித்திருநாடு. மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக காற்றலையில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு ரெண்டு மலைத்தொடர்கள் இருக்குது. இதில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை குஜராத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீண்டு இருக்குது. கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு வங்காளத்திலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் கிழக்கு கடற்கரை ஒட்டி இருக்குது. இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை பார்த்தோன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி அடுத்தடுத்து தொடர்ந்து கிடையாது, மாறாக பகுதி பகுதிகளாக காணப்படுது. ஏன்னா இந்த மலைத்தொடருக்கு ஊடே கோதாவரி, கிருஷ்ணா, மகாநதி, காவேரி போன்ற பெரிய பெரிய ஆறுகள் வந்து இந்த மலைத்தொடருக்கு ஊடால் போகிறதுனால அந்த தொடர்ச்சியே இல்லாமல் அமைஞ்சிருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில் ரொம்பவே பெரிய மலைகள் அப்படின்னா சேர்வராயன் மலைகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சேர்வராயன் மலைகள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்றைக்கி நாம் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியோட துவக்கமான பாடல் முள்ளும் மலரும் திரைப்படத்திலேருந்து வந்துட்டே இருக்குது. இளையராஜா இசையில, பஞ்சு அருணாச்சலம் வரிகளில், ஜென்சி குரலில் பாடல். விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம், இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்கத் திருவிழா சிறப்பு சலுகையாக

0: தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக்
1: பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. தமிழ்நாட்டுடைய சேலம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் தான் சேர்வராயன் மலைகள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு தொடர்ச்சி மலையிலே பெரிய மலைனால் இந்த சேர்வராயன் மலைகள் தான் சொல்லுவாங்க. இயற்கை வளங்கள் நிறைந்த இந்த பகுதியில் காஃபி பயிர்கள், அப்புறம் பல வகையான விதவிதமான பழங்கள்லாம் இங்கே அதிகமாக விளைவிக்கப்படுதான். இந்த மலைத்தொடருக்கு நடுவில் வாணியாறு அப்படின்னு ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆற்றோட பள்ளத்தாக்கால் இந்த மலைத்தொடர் கிழக்கு மேற்காக ரெண்டு பிரிவாக பிரிக்கப்படுது. கிழக்கு பகுதியில் மழை நீரால் அரிக்கப்பட்ட ஆற்று படுகைகளை நம்ம பார்க்க முடியும். மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சேர்வராயன் மலைகளில் உயர்ந்த மலைகள் எல்லாமே பார்க்க முடியும். இந்த மேற்கு பகுதியில் தான் ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படுற பிரபலமான சுற்றுலாத்தலம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து தான் அடுத்ததான் நம்ம பாடல் கேட்க இருக்கிறோம். இளையராஜா இசையில, வாலியின் வரிகளில் KJ யேசுதாஸ் குரலில் பாடல்.

முக்கியமான காட்சி முனை எது அப்படின்னா பக்கோடா காட்சி முனை. இதை பிரமிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய சுற்றி பார்க்கறதுக்கு ஏற்காட்டில் நிறைய இடங்கள் இருக்குது. சேர்வராயன் மலையை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். காத்திருக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
1: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16-20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகே உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:25 கேட்டுட்டு இருக்கீங்க. மணி திருநாடு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு மணி திருநாடு நிகழ்ச்சியில சேர்வராயன் மலைகள் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த சேர்வராயன் மலைப்பகுதி பெரிய வளர்ச்சி அடையலனாலும் ரயில் பாதைகள் அமைக்கிறதுக்காக இந்த மலையிலிருந்து தான் நிறைய மரங்கள் பெருமளவு வெட்டப்பட்டிருக்குது. 19ஆம் நூற்றாண்டில் சேலத்தில் தங்கியிருந்த ஆங்கிலேயர்கள் ஏற்காட்டை கண்டுபிடிச்சாங்க. இங்கே காப்பி செடி அப்புறம் ஆப்பிள் மாதிரியான பல வகைகளை அறிமுகப்படுத்தினாங்க. சேலத்திலிருந்து சேர்வராயன் மலைக்கு சாலை வழி அமைச்ச பிறகு இந்த மலை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது. நாளடைவில் இந்த மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஏற்காடு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் உருவெடுத்துச்சு. சரி, இந்த சேர்வராயன் மலைக்கு சேர்வராயன் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா. எங்க தம்பி திரைப்படத்திலிருந்து தான் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது. இளையராஜா இசையில புலமை பித்தன், வரிகளில் மனோ மின்மினி, குரல்ல பாடல்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

சேர்வராயன் மலைகள் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திருநாடு நிகழ்ச்சியில். இந்த சேர்வராயன் மலைக்கு ஏன் சேர்வராயன் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, இது பண்டைய காலத்தில் இந்த பகுதி சேர மன்னனுடைய நிலமாகவும் அவன் ஆட்சி செஞ்ச நிலப்பகுதியாகவும் இருந்திருக்கக்கூடும். அதனால இதுலேருந்து சேர்வராயன் அப்படின்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இன்னொரு ஒரு தகவலின் படி என்னென்னா, இந்த மலையோட உச்சியில் சேர்வராயன் கோவில்னு ஒன்று இருக்குது. அது இங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வழிபடக்கூடிய ஒரு காவல் தெய்வம் தான் இது. இந்த சேர்வராயன் கோவில் இந்த மலையில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த மலைக்கு சேர்வராயன் மலை அப்படின்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த சேர்வராயன் கோயிலுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்க இருக்கிறோம். மௌனரகம் திரைப்படத்திலிருந்து தான் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது. இளையராஜா இசையில், வாலியின் வரிகளில், எஸ் ஜானகி குரலில் பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16-20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

பாரதத்தின் பெருமை பேசும் மனித நாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 சேர்வராயன் மலைகள் பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம் இல்லையா. இந்த சேர்வராயனுடைய மலை உச்சியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பழமையான சின்ன குகை கோவில் தான் சேர்வராயன் கோவில். இந்த கோவில் வந்து எப்படி செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா, மலையை குடைஞ்சி கோயிலுடைய கருவறை வந்து கட்டப்பட்டு இருக்குதான். கோயிலுக்குள்ளே விளக்கு வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. கோயிலோட கருவறைக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம முதுகை வலிச்சு தலை குனிஞ்சிட்டு தான் நம்ம போக முடியும். ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதத்தில் இந்த கோயிலில் தேரோட்டம் நடக்குமா, அது ரொம்பவே வெகு விமர்சையாக நடக்குமா. அப்போது அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாமே அவங்க

விளைவிச்ச காய்கறிகள் தானியங்கள் எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்து காணிக்கையாக செலுத்துவாங்களாம். சேர்வராயன் மலைகள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம இவ்வளோ நேரம் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கேட்டோம். நம்ம அடுத்ததாக உள்ளூர் தகவல்களை தான் கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து தேவா இசையில வாலியின் வரிகளில் சித்ரா குரல்ல பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 11:45 மனிதர் நாடு நிகழ்ச்சியோட நினைஞ்சுக்கிறோம். உள்ளூர் தகவல்கள் கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அந்த தகவல்களை சொல்றதுக்காக சிந்துவும் தயாரா இருக்கிறாங்க. சிந்து சொல்லுங்க, முதல் தகவல் என்ன?
1: முதல் தகவல் என்ன, மிக முக்கியமான தகவல். ஸோ செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அப்படின்னா இந்த செய்திகளை கண்டிப்பாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ கரண்ட் கட் நியூஸ் தான் சொல்ல போகிறோம். நாளைக்கு வந்து எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வள்ளியூர் அதுக்கப்புறம் விஜயாபதி துணை மின் நிலையங்களில் நாளைக்கு 21 செவ்வாய்க்கிழமை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக கரண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலை 9 பிற்பகல் 2 வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. வள்ளியூர், செம்பாடு, கிழவனேரி, சமாதானபுரம், வடலிவிளை, தெற்கு வள்ளியூர், ஏர்வாடி, திருக்கங்குடி, அதுமாரி கூந்தன்குழி, முருகநாதபுரம், உய்யத்தூர், சிதம்பரபுரம் இந்த பகுதிகளும் இதையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் காலையில் 9 பிற்பகல் 2 வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது.
0: அதே மாதிரி கரிசல்பட்டி சேரன் மகாதேவி துணை மின் நிலையங்கள்லையும் நாளைக்கு காலையில் 9 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த பகுதிகள் அப்படின்னா, கரிசல்பட்டி, பிள்ளைக்குளம், மணிமுத்தான்குளம், புலவன் குடியிருப்பு, கோவிந்தபேரி, தெய்வநாயகப்பேரி, மீனவன்குளம், பட்டன்காடு, இடையான்குளம், கங்கணாக்குளம், சடையமான் குளம், வெங்கட்ரங்கபுரம், சிங்கிக்குளம், தேவநல்லூர், காடுவெட்டி, சேரன் மகாதேவி, பத்தமடை, கோபாலசமுத்திரம், மேலச்செவல், வாணியங்குளம், சுப்பிரமணியபுரம், கரிசூழ்ந்தமங்கலம், கேசவ சமுத்திரம், மலையடி, மேல்கரை இந்த பகுதிகளுக்கும் நாளைக்கு காலையில் 9 to 2 வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அதே மாதிரி கிழப்பாவூர், அச்சம்புதூர் இந்த 2 உபயமின் நிலையத்தில் நாளைக்கு மாதாந்திர பணிகள் நடைபெற இருக்கிறதுனால 21 நாளை காலையில் 9 பிற்பகல் 2 வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. பாவூர் சத்திரம், கீழப்பாவூர், மேலப்பாவூர், குலசேகரப்பட்டி, குறும்பலாப்பேரி, நாட்டார்பட்டி, கரிசலூர், மகிழ்வண்ணநாதபுரம், செட்டியூர், அடைக்கலப்பட்டினம் வடக்கு, சாலைப்புதூர், வடக்கரை, அச்சன்புதூர், நெடுவயல், வாவா நகரம், காசி தர்மம், பண்பொழி, மேற்கரை, கரிசல் குடியிருப்பு இந்த பகுதிகளும் இதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை காலையில் 9 பிற்பகல் 2 வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது.
0: இந்த தகவலோட அடுத்ததா, 3 பிறை திரைப்படத்திலிருந்தா பாடல் வந்துட்டே இருக்குது. இளையராஜா இசையில கண்ணதாசன் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடின பாடல் காற்றலையில் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள

0: ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மணி திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 உள்ளூர் தகவல்கள் தான் கேட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டிகள் நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போதை இல்லா இளைஞர் இயக்கம் அப்படி அவங்க வந்து நடத்துகிற போட்டி தான் அது. நம்ம பாளையங்கோட்டையில் 25ஆம் தேதி நடைபெற இருக்குது. மத்திய அரசின் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மேரா யுவா பாரத் அமைப்பின் சார்பில் போதை பொருள் இல்லா இளைஞர் இயக்கம் வந்து தேசிய அளவிலான இயக்கமாக செயல்பட்டு வருது. அதில் வந்து பல கட்டங்கள் இருக்குது. இது June 26 தொடங்கி August 15 வரைக்கும் நடைபெற இருக்கு. அதுல ஒரு பகுதியா தான் இந்த போட்டிகள் வந்து நடைபெற இருக்கு. இது வந்து மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல், நடனம், தெரு நாடகம், பேச்சு போட்டி, குறும்படம், ரீல்ஸ் தயாரித்தல், அதேமாதிரி கவிதை எழுதுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் வந்து இதுல நடத்தப்பட இருக்கிறாங்க. இதுல 15 வயசுலேருந்து 29 வயதுக்கு உட்பட்டவங்க கலந்துக்கலாம். ஸோ இதற்கான டாபிக் என்ன, இது சம்பந்தமா இருக்கணும் அப்படின்னா, போதை இல்லா இளைஞர் இயக்கம் பண்றதுனால போதை இல்லாமல் நாடு செழிப்பாக இருக்கலாம், எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத சார்ந்து தான் உங்களோட போட்டிகள் எல்லாமே இருக்கும். இந்த மாவட்ட போட்டிகள் எல்லாமே பாளை ஜான்ஸ் கல்லூரியில் வருகின்ற 25ஆம் தேதி காலை 9:30 நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அடுத்து மாநில அளவில் நடக்கக்கூடிய போட்டிக்கு எடுத்துகிட்டு செல்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை குறித்து உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தது கேட்டு தெளிவு பெறணும் அப்படின்னா அதற்கு தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. 9489946210. மறுபடியும் சொல்கிறேன், 9489946210 அப்படிங்கிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த போட்டிகள் குறித்து உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கேட்டு தெளிவு பெறலாம்.
2: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்க எல்லாருமே அவங்க அந்த ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாமே கைவிரல் ரேகை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னும் பதிவு செய்யாமல் இருக்கிறாங்களா, அதுவும் யாருன்னா 10 வயதுக்குட்பட்ட அந்த பள்ளி குழந்தைகள், இல்லை பணி நிமித்தமாகவோ வேறு காரணங்களுக்காக வெளியூர் போனவங்க, இப்படி நிறைய பேர் வந்து இன்னுமே அந்த கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் இருக்கிறாங்களா. ஸோ அதனால் ரேஷன் கடைக்கு போய் விற்பனையாளர்கள் அணுகி அவங்க கைவிரல்

0: நம்ம ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க எல்லாருமே அவங்க அந்த ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாமே கை விரல் ரேகை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. நிறைய பேர் இன்னும் பதிவு செய்யாமல் இருக்கிறாங்களா, அதுவும் யாருன்னா 10 வயதுக்குட்பட்ட அந்த பள்ளி குழந்தைகள், இல்லை பணி நிமித்தமாகவோ வேறு காரணங்களுக்காக வெளியூர் போனவங்க, இப்படி நிறைய பேர் வந்து இன்னுமே அந்த கை விரல் ரேகை பதிவு செய்யாமல் இருக்கிறாங்களாம். ஸோ அதனால் ரேஷன் கடைக்கு போய் விற்பனையாளர்கள் அணுகி அவங்க கை விரல் ரேகையை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெளியூரில் வசிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு போய் உங்களுடைய ஆதார் அட்டையை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. 5 வயதிலிருந்து 18 வயதுக்குட்பட்டவங்க, முதியோர்கள், கை ரேகை விழாதவங்க, இவங்க எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகம் இல்லைன்னா வட்டார வளர்ச்சி அலுவலகம் ஆதார் மையங்களில் போயிட்டு அவங்களுடைய ஆதார் கார்டில் கைவிரல் ரேகை, அப்புறம் அந்த கண்வெளி பதிவு, ஐரிஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் புதுப்பித்த பின்னாடி ரேஷன் கடையில் போயிட்டு நம்ம அந்த POS இயந்திரத்தில் நம்மளோட கைவிரல் ரேகையை பதிவு செய்யணுமா. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம யாராவது ஒரு உறுப்பினர் நம்ம வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இறந்த உறுப்பினருடைய குடும்ப அட்டையினோட ஆதார் அட்டையோடைய நகலையும் ரேஷன் கடையில் போய் கொடுக்கணும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலோட நம்ம மனிதநாடு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது சத்யா திரைப்படத்திலிருந்து.
1: நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட பேசிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி சிந்துசாரா மற்றும்
0: நான் உங்கள் திவ்யா.

அதிபருடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்த உள்ளார். காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சிக் கூட்டம் இன்று காலை புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கான கடைசி தேதி இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜயை அவதூறாக பேசியதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் விளாத்திக்குளத்தில் இன்று காலை கைது செய்யப்பட்டார். பழனிக்கோவிலுக்கு சொந்தமான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென்று அஇஅதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தென்காசி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 72 அடியாக உள்ளது. தேனி மாவட்டம் மேகமலை அருவி பகுதியில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை நீடிக்கிறது. நீலகிரி மாவட்டம் மசினக்குடியில் வாகன போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. ஈரான் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் மேற்கொள்வதால் அந்நாட்டில் மின் நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றுள்ள ஸ்பெயின் அணிக்கு உலகத் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மக்களவையில் ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனி மற்றும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆக்கப்பூர்வமானதாக அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஐரோப்பிய நாடான மோல்டோவா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 12:03. இனி நமது வானொலியில் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். 12:10 சிநேகிதி நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் அதிகம் பொருட்களை துளைக்கும் நபர் யார், 1 மணிக்கு நலந்தானாவில் தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள், 1:05 நலந்தானாவில் மண்பாண்டங்களில் சமைப்பதால் கிடைக்கும் நன்மைகள். பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி NCRT, 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும் 2018, 6:02 பக்தி மாலை, 6:30 நம்மை சுற்றி, 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். இரவு 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை, 7:30 ஃபீஃபா வேர்ல்டு கப் 2026 விளையாட்டுப் போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகள், தொடர்ந்து அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. 8:05 குக்கு, 8:30 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று ராமநாதபுரம் சாத்தன்குடி கே முருகன் அவர்களின் தொகுப்பு இடம்பெறும். 9:00 இடைவிடா இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியத்தில் கலைப்பறிப்பை தவிர்த்த உழவர்கள், 10:00 சுகமான ராகங்கள், 11:05 திரை இசை. நேர்களே, நமது நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள்.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
8: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராம 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: நேரம் 12:12. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் ஸ்நேகிதியே. நிகழ்ச்சி வழங்குறதுக்காக அங்க ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் திவ்யா.
0: திவ்யா,
1: சந்தியா,
0: உங்களை பார்த்தா நிறைய பொருட்கள்லாம் வாங்குறவங்க மாதிரி தெரியுது. வாங்குவீங்களா?
1: ஆ, நிறைய வாங்குவேன்.
0: காசு இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே வாங்க தான் செய்வோம். அசாசியாக தேடி தேடி வாங்குவோம். ஆனால் நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதை தொலைக்கிறதுக்குனே சில பேர் இருப்பாங்க. நம்ம அசாசியாக வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்க அசாசியாக வாங்கி வச்சாலும் சரி, அதை தொலைக்கிற நபர்கள் இருப்பாங்க.
1: தொலைக்கிறதை பற்றி பேசும்போது இன்னைக்கு தோழிகிட்ட இதை பற்றி ஏதோ பேச போகிற மாதிரி தெரியுது.
0: பற்றி தான் பேச போகிறோம். உங்கள் வீட்டில் அதிகமாக பொருட்களை தொலைக்கக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான்.
1: அப்சல்யூட்லி குழந்தைங்க தானே இந்த பென்சில்.
0: பெரியவங்களும் செய்வாங்கப்பா, அதை கேட்டு தெரிஞ்சுப்போம். சரியா? ஓகே, நேர்களே நீங்கள் வந்து அழைக்கலாம் நிகழ்ச்சிக்கு. 04-2-2-5-6-1-1-3-2 மற்றும் 04-2-2-5-6-1-1-3-3 என்ற எண்களுக்கு நேர் வந்துட்டாங்க பேசிடலாம். முதல் நேர், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம்
2: வணக்கம் சந்தியாமா. வணக்கம் திவ்யாமா.
0: சொல்லுங்கம்மா. கனகாம்மா,
2: இருந்து கனகா பேசுறேன். எங்க வீட்டுல என் பையன், சின்ன பையன்.
1: பையன்தான், குழந்தைங்கதான்.
2: பையன்தான். ஆமா, நானும் அடிக்கடி தொலைப்பேன். நான் வந்து தொலைக்கிறேன்னா செல்லு மட்டும் தான்.
0: கேட்டுக்கோங்க திவ்யா, கேட்டுக்கோங்க.
2: ஆமா, இல்ல இல்ல, நம்ம கூட உடல்ல ஒட்டி பிறந்ததோ என்னவோ தெரியல, எங்க போனாலும் செல்லு கொண்டு போகணும், செல்லு கொண்டு போகணும் அடிக்கடி. அதான் என் வீட்டுக்காரர், நீ எங்க இருந்தியோ அங்கதான் இருக்கும் போன்னு
0: சொல்லிடுவோம்.
2: எங்க வைப்பான்னே தெரியாது. அம்மா எங்க, அங்க கிச்சன்ல தான் அம்மா எங்க, இங்கேயாடா இருக்கும், ஏன்டா இங்க வந்து தேடுற, இருக்கிற இடத்துல போய் தேடான்னு சொல்லுவேன்.
0: ஓகே, அப்புறம் செல்ல வந்து தொலைக்கிற நீங்களா உங்க பையனா? கரெக்டா சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க.
2: செல்லு யூஸ் பண்றது நான் தானே, பின்னா நான் தானே எங்க தொலைச்சு தொலைப்பேன்.
0: தொலைப்பீங்க, சரி, தொலைச்சிட்டீங்க. பசங்க என்ன சொல்லுவாங்க?
2: நன்றி.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்.
3: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும். உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
3: ஆலங்குளத்துல இருந்து காயத்ரி பேசுறேன்.
0: சொல்லுங்க காயத்ரி, உங்க வீட்டுல வந்து அதிகமா பொருட்களை தொலைக்கக்கூடிய நபர் யாரு?
3: நான் தான் தொலைப்பேன் மேடம்.
0: என்னது?
3: நான் தான் தொலைச்சிருக்கேன்.
0: நீங்க தான் பாத்தீங்களா திவ்யா? சின்ன பிள்ளைன்னு சொன்னீங்களே, பாருங்க என்ன தொலைப்பீங்க அடிக்கடி.
3: குழம்பு வெட்டுறதுக்கு இந்த காய்கறி வெட்டுறதுக்கு கத்தி எங்கேயாவது கொண்டு
0: போட்டுருவேன்.
3: அப்புறம் உங்கள்கிட்ட ரொம்ப ஆசைப்பட்டு இந்த நம்பரை எழுதி எழுதி
0: வைப்பேன்.
3: சாலை மறந்து மறந்து மறுபடியும் எழுதுவேன். மறுபடியும் ஒரு மணி நேரத்துல எங்கேயா காத்துல பறந்து விரம் தொலைச்சிடுவேன். ரெண்டு மூணு வாட்டி.
0: நீங்க நெஞ்சில் எழுதுறீங்க நம்பரை? நெஞ்சில் எழுதி வைக்கணும்.

0: அதுவும் அழிஞ்சிருமே, பாத்திரம்லாம் தேய்ச்சோம் துணிலாம் துவைச்சா கையில அழிஞ்சிருமே.
1: உங்கள் வீட்டில் அதிகம் பொருட்களை துளைக்கும் நபர் யார்?
0: இது வந்து ஆக்சுவலா மறதி தானே திவ்யா, நம்ம லைட்ரு இந்த கத்தி எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருவோம் அப்படிதானே?
1: ஆமா,
0: மறதியில தானே வரும்.
1: மறதியிலையும் வரும், நம்ம நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டே மண்டையில இருக்கிறதுனாலையும் அந்த மறதிங்கிறது வரும். இன்னும் கூட நம்ம தோழிகள் கூட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பாடல் கேட்க போறோம் சந்தியா?
0: செந்தாமல் சிதராமல் திரைப்படத்துல இருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நேர்களே, ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் மதுமிதாவின் குரல்களில் பாடல்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 உங்க வீட்டுல அதிகம் பொருட்களை துளைக்கும் நபர் யார் அப்படின்னு நம்ம தோழிகள் கிட்ட கேட்டிருக்கோம்.
2: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
3: பேசுறேன்.
2: காந்தி மதியம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: டவுன்.
2: டவுன், ஓகே. சொல்லுங்க, உங்க வீட்டுல அதிகமா பொருட்களை துளைக்கூடிய நபர் யாரு?
3: நான் தான் மேடம் தொலைப்பேன்.
2: என்னங்க, எல்லாருமே வீட்டு தலைவிகளா இருக்கீங்க, என்ன தொலைப்பீங்க அப்படி?
3: பீரோல் சாவி வச்ச இடம் தெரியாம தொலைப்பேன்.
2: சரி, தொலைஞ்சா கிடைச்சிரும்ல? அது
3: கிடைக்காது, மறுபடியும் பீரோல் உடைக்கிற நிலைமைக்கு வரும்.
2: ஐயோ,
1: அந்த அளவுக்குலாம் போயிருக்கா?
2: போயிருக்க போய் தான் சொல்றாங்க. சரி, வீட்டு
3: ஒவ்வொரு இடத்துல வச்சிருவேன் மேடம்.
2: சரி, சத்தம் போட மாட்டாங்களா வீட்டுல?
3: சத்தம் போடுவாங்க.
2: சரி,
3: அதெல்லாம் இருந்த கதையில விட்டுருங்க.
2: என்ன சொல்லு, தெரியல, ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு. ஒரு கர்ச்சிப்பு தொலைச்சேன், ஒரு சின்ன பர்ச
3: தொலைச்சேன்.
2: ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.
1: அதாவது நம்ம காந்திபதி என்ன பண்றாங்கன்னா, அவங்க தொலைக்கல, வச்ச இடத்த மறந்துடுறாங்க. அதனால அது எங்க இருக்குன்னு தெரியல.
2: கரெக்ட். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம், என்னாச்சுங்க,
1: பேசுங்க.
2: இப்ப நான் என்ன அதிகமா தொலைப்பேன் தெரியுமா திவ்யா?
1: என்ன பொருள்?
2: கர்ச்சீஃபு.
1: கர்ச்சீஃபு
2: கைக்குள்ளே நிக்காது. எத்தனை கர்ச்சீஃப் தொலைச்சிருப்போம் தெரியுமா? போவேன், எங்கேயாவது விழுந்துருமா இல்லை வச்சுட்டு அங்கேயே வந்துருவானா என்னன்னு ஒன்றும் தெரியலை. வாங்கி வாங்கி வாங்கி மாதத்துக்கு 4 கர்ச்சீஃப் வாங்கினாலும் அந்த 4 என்ன கூட வீட்டில் எதாவது பழசு இருக்குமே, அதையும் சேர்த்தே தொலைச்சிட்டு வந்துடுவேன்.
1: இந்த கண்ணாடி போடுறவங்க பார்த்தீங்கன்னா, கண்ணாடி தலையில் வச்சுட்டே கண்ணாடியை காணும், கண்ணாடியை காணும் தேடுவாங்க.
2: கண்டிப்பாக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: நான் கோமதி, பழையங்கோட்டையிலேருந்து பேசுகிறேன்.
2: சொல்லுங்கம்மா, உங்கள் வீட்டில் அதிகமாக பொருட்கள்? ஆ,
3: எங்க வீட்டுல அடிக்கடி தொலைக்கிறது வந்து சாவி தான் மேடம்.
2: சாவி?
1: அது தொலைக்கிறது யாரு?
3: வீட்டு சாவி.
1: அததான், அது யார் அதிகமா தொலைப்பாங்க உங்க வீட்டுல?
2: நீங்க பாத்தீங்களா திவ்யா, என்ன சொன்னீங்க நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல? சொல்லிட்டாங்க குழந்தைங்க தான் எல்லாத்தையும் தொலைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
3: ஒரு
2: சாவி வீட்டுக்குள்ளதான இருக்குமா? ஒரு சாவி
3: அடிஷனலா இப்ப நாங்க வண்டியில போறோம், இவங்க வண்டிக்கு என்னோட இது தெரிஞ்சு இவங்க வண்டிக்கு அடியில
2: வச்சிருப்பாங்க. சரி, ஓகே, ஓகே.
3: அதனால நான் வீட்டை பூட்டிட்டு இவங்க கூட வண்டியில போயிட்டு இருக்கும் போது எல்லாரும் சாவியை தொலைச்சிருவேன்.
2: சரி.

0: அந்த ஜாதி இருக்கிறதுனால நம்ம வந்து வந்த உடனே ஆனா திட்டுவாங்க,
1: சரி
0: உனக்கு இதே வேலையாச்சுன்னா. அப்புறம் திரும்ப அந்த ஜாதிக்கு அடுத்த ஜாதி அடிச்சு
1: இது ஒரு என்ன சொல்றது தொடர்கதையா போய்கிட்டே இருக்கும் போல இந்த சாவி கதை.
0: முக்கியமா தொலைக்கிறேன், மக்கள்ல வச்சுட்டே தேடுவேன், இடுப்புல வந்து எல்லாரும் தொழிலிருப்பேன்,
1: சரி
0: வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி தேடுவேன், வச்ச பொருளை காணல வச்ச பொருளை காணல அப்படின்னு.
1: கிடைச்சிருக்கா இன்னைக்கு அவங்க தேடி?
0: கிடைச்சிருச்சு
2: ஒவ்வொரு சாவியை டூப்ளிகேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப வசதியா இருக்கும்.
1: ஆமா, அப்ப எத்தனை சாவி தான் வாங்குறது? அப்ப ஒரு சாவி தொலைஞ்சிட்டா ஒண்ணுதான் இருக்கும், அப்புறம் திரும்ப ஒண்ணு வாங்கணுங்களா? அப்ப கண்டிப்பா
2: ஒருத்தர் தானே தொலைப்பாங்க, ஒருத்தர் எப்பவுமே பத்திரமா வச்சிருப்பாங்களா? பத்திரமான
1: அந்த பத்திரமான சாவி தான் அடுத்து யூஸ் பண்ணுவாங்க.
2: புரியுது, தொலைஞ்சிரும்.
1: அது தொலைஞ்சிட்டா என்ன பண்றது? சரி, ஓகே, அது இருக்கட்டும், அது அவங்களுடைய பிரச்சனை. நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துருவோமா?
2: கேட்டது எல்லாம் என்ன,
1: நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க திவ்யா, அவங்கள சொல்லல, திரைப்படத்தினுடைய பெயர் அது. ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஜாதாவின் குரல்களில் பாடல் வந்துட்டே இருக்கு. நீர்களே
2: இந்த பாட்டு எனக்கே எழுதின பாட்டுன்னு கூட சொல்லலாம்.
1: சூப்பர்.

0: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: ஏய், நீ ரொம்ப அழகா இருக்க, திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கலான்னு சொன்ன உடனே நான் எனக்குன்னு எழுந்த பாடலை நீங்க போடுவீங்கன்னு நினைச்ச சந்தியா, ஏமாத்திட்டீங்க சந்தியா.
2: அதான் சந்தியா, வணக்கம்.
3: வணக்கம் சந்தியாமா, எப்படி இருக்கீங்க? திவ்யாமா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கமா? பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
3: ஆறுமுகம் முடிக்கிறது சாந்தி.
2: சொல்லுங்கம்மா, உங்க வீட்டுல அதிகமா பொருட்களை தொலைக்கூடிய நபர் யார்?
3: நான் தான்.
2: நீங்க தான். என்ன தொலைப்பீங்க?
3: நான் ஸ்வீட்ஸ் தொலைக்கு போனோம்னா அந்த தண்ணி தொட்டு நூல் திருக்குவோம் பார்த்துக்கோங்க.
2: சரி,
3: அதுக்கு ஒரு சின்ன டப்பா வச்சிருக்கோம். அந்த டப்பா எங்கேயாவது வச்சிருந்துருவேன், நான் ஸ்வீட்ஸ் தட்டுல வச்சிருந்துருவேன்.
2: சரி, வேற டப்பா எடுத்துக்க வேண்டியதானே?
3: எப்படி
2: வேற டப்பா எடுத்துக்க வேண்டியதானே? அந்த டப்பா தான் வேணுமா?
3: அந்த டப்பா தான் தொட்டு வேணும். கை ஒரு வரல தொட்டு திருக்கு நல்லா இருக்கும்.
2: என்னது புரியல, என்ன கெட்டுவீங்க நீங்க? பீடியா?
3: நன்றி.
2: சரி, நன்றிமா, நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் திருச்செந்தூர்லேருந்து ராதா பேசுறேன்.
1: ராதா,
2: திருச்செந்தூர் ராதா. சொல்லுங்க, உங்க வீட்டுல அதிகமா பொருட்களை தொலைக்கூடிய நபர் யாரு?
4: நானும் தொலைச்சேன், போனை தொலைச்சிட்டேன்.
2: என்ன கிடைச்சிட்டா? கிடைக்கலையா?
4: கிடைக்கல, பஸ்ல யாரும் கிளம்பிட்டாங்க.
2: நீங்க தொலைக்கல, இப்ப யாரும் எடுத்திருக்காங்க, அப்படித்தானே?
4: ஆமா.
2: இன்னும் இதை அப்படி மாத்தி சொல்லட்டுமா? அவங்க எடுக்கல, அதாவது அவங்க எடுக்கிற மாதிரி நீங்க வச்சிருந்திருக்கீங்க, கரெக்டா?
4: ஆமா.
2: என்ன எல்லாத்துக்கும் ஆமாங்கீங்க, ஏதாவது ஒண்ணுக்கு தான் ஆமா சொல்லணும்.
1: அதாவது நீங்க சொல்லக்கூடிய எல்லா பதிலுக்கும் அது வரும், மேட்ச் ஆயிரும்,
2: பொருந்துதோ?
1: ஆமா.
2: சரி, கிடைச்சதா இல்லையாமா போனு? கிடைக்கல,
4: போன் பாக்ஸ்ல தொலைச்சது. கிடைக்கவே
2: இல்ல. சரி, வீட்ல என்ன சொன்னாங்க அதுக்கு?
4: வீட்ல ஒண்ணும் சரி, போனா போயிட்டு ஒண்ணு விட்டாங்க.
1: பரவாயில்லையே.
2: 1000

0: 1500 ரூபா ஃபோனா? எதுவும்
1: அது 10000 ஃபோனு.
0: 10000 ரூபா ஃபோன், பரவாயில்லையே, 10000 அசால்ட்டா சொல்லியிருக்காங்களே. சரிம்மா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி நன்றி நன்றி.
2: சந்தியா, கவனிச்சிங்களா, நான் வந்து குழந்தைங்கள சொல்லுவாங்க, ஏன்னா மோஸ்ட்லி ஸ்கூலுக்கு போறதுனால நிறைய தொலைப்பாங்க பிள்ளைங்க குழந்தைங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா நம்மளுடைய தோழிகள் எல்லாமே நான் தான்.
0: அதாவது நீங்க சொல்ல வரது பென்சில் ரப்பர் அதானே?
2: ஆமா, நான் ஸ்கூல் போய்கிட்டு இருக்கோம், ஸ்கூல் திறந்துருக்கு, பிள்ளைங்க தானே நிறைய தொலைப்பாங்க இல்லையா?
0: அப்படிலாம் இல்லை, இப்போ எல்லாம் காலம் மாறி போச்சு. என் பக்கத்தில் ஒருத்தவங்க உண்டு, எங்கள் பக்கத்து வீட்டில் அந்த அண்ணா வந்து லஞ்ச் பேக்கே தொலைச்சிட்டு வந்துருவாரு. மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் எங்க வேலைக்கு போன இடத்துல அங்கேயே வச்சுட்டு வந்துருவாரு. பஸ்ல போவாங்க அங்க வச்சுட்டு வந்துருவாரு வீட்டுல. அப்புறம் ஒரே குதூகலமா இருக்கும், அதுக்கப்புறம் லஞ்ச் பேக் காணும், டிஃபன் பாக்ஸ் காணும் அப்படின்ட்டு.
2: தோழிகளை, இந்த மாதிரி உங்க வீட்டுல அதிகம் பொருட்களை தொலைக்கக்கூடிய நபர் யாரு அப்படிங்கறத எங்களுடைய பகிர்ந்துக்கோங்க. இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாமா?
0: சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நேர்களே, நல்ல தமையின் தீ திரைப்படத்துல இருந்து.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோவில்.

0: 12:42 கேட்டுருக்கிறீங்க ஸ்நேகிதியே நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6
1: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: நல்லா இருக்கமா? எங்க இருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. உங்க வீட்டுல அதிகமா பொருட்களை தொலைக்கூடிய நபர் யார்?
2: நான் முடியாம தொலைக்க மாட்டேன். ஒரு நாள் வாட்டர் பாட்டில் பொருட்கள் தொலைச்சேன்.
1: வாட்டர் பாட்டிலா?
2: தண்ணி பாட்டில்.
1: சரி,
2: ஒரு பர்ஸ் தொலைச்சிட்டேன்.
1: பர்ஸ். எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்க பர்ஸ்ல?
2: ஆனா ரொம்ப இல்ல, ஆனா ரேஷன் கார்டு இருந்ததுமா.
1: ஐயோ,
2: அதுக்காக மலைக்கிட்டு போய் மன்னாப்பட்ட போய் கடை ஏக்கா கடை இல்லைன்ட்டாங்க. ஒரு நான் அந்த நெட்ஒர்க் ஆன்லைன்ல பதிவாங்கல்ல, அங்க போனேன். அங்க போய் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடலாம், வந்து சாப்பிட நினைச்சிட்டு போனா அங்க 2 மணி நேரம் ஆகிட்டாங்க. அந்த பக்கத்துல கடை போய் 2 வயிறு பஸ் தாங்க முடியல, 2 மணி நேரம்
1: கொஞ்சம்.
2: அத 2 இட்லியை மட்டும் சாப்பிட்டு நினைக்கி அவளுக்கு ரூபாயும் கொடுத்துட்டு ஆன்லைனுக்கு வந்துட்டாமா.
1: சரி, கடையில வச்சுட்டு வந்துட்டீங்களோ? அந்த கடையில சாப்பிடுற கடையில வச்சுட்டு வந்துட்டீங்களோ?
2: ஜவுளி கடை பையில இருந்து கீழே விழுந்தது.
1: ஐயோ,
2: அதை எடுத்துட்டேன். எடுத்து ஆன்லைனுக்கு வந்த பிறகு மாத்தி பார்க்க பார்த்த காண.
1: சரி,
2: அந்த எப்படி யாரு என்னமா இருக்க போது யாரும் எடுத்துட்டு போயிருக்கா?
1: எதுல போனீங்க? பஸ்ல போனீங்களா? பஸ்ல போனீங்களா இல்ல வண்டி யாரு கூடயும் போனீங்களா?
2: இல்ல, பக்கத்துல ஆன்லைன் பாக்க 2 பேர்
1: பக்கத்துல தானா? சரி சரி சரி சரி சரி சரி சரி சரிமா.
2: போன் கீழே விழுந்தோனே அதை பாத்துருக்கான்?
1: ஆமா, கண்டிப்பா பாத்துருக்கணும். போன் எடுத்துட்டீங்க அப்ப கையில? போன் கையில இருந்துச்சு அப்ப? அப்படிதானே, பர்ஸ் தான் மிஸ் ஆயிருச்சு. பாருங்க எப்படி. சரி சொல்லுங்க புனிதா, சொல்லுங்க.
0: உங்கள் வீட்டுல அதிகமா பொருட்களை தொலைக்கக்கூடிய நபர் நீங்களா இல்ல உங்க வீட்டுல வேற யாருமா?
3: அதிகமா தொலைக்கிறது
1: நீங்க தானா? ஓகே, என்ன தொலைப்பீங்க அப்படி?
3: எப்படின்னா 1994
1: என்னங்க 94 போயிட்டீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே தொலைக்கலையா? சரி,
3: அப்ப பாத்தீங்கன்னா மொத்தத்துல ஒரு டவல்னு வச்சிருந்தா 4 டவல் தொலைச்சு பாத்துக்கோங்க.
1: என்ன பண்ணுவீங்க, தண்ணியில குளிக்கிறதுக்கு முன்னாடி டவல தூக்கி தண்ணியில போட்டுருவீங்களோ? போட்டு
3: எல்லாருமே தோச்சு காய போடுவோம், நானும் காய போடுவேன்.
1: சரி,
3: எதிர்பார்க்கல.

0: பென்சில் 42, ரப்பர் 18 வச்சுட்டேன்.
1: கணக்கு வச்சிருக்கீங்க,
2: இல்ல எப்படி எண்ணி வச்சிருந்தீங்களா புனிதா?
0: ஆமா, அது அன்னைக்கே 94 எழுந்தது.
2: ஐயப்பா,
0: ரிப்பன் ஜோடி வந்து 32
2: 21 எனக்கெல்லாம் அளவு இல்லங்க. அதுதான் கைய விட்டு கையில இருக்கும், எங்க வச்சிருவோம், கீழே போட்டுருவோம். சரி, வேற
0: வீட்டுல இருந்து கிளம்பும்போது கையில இருக்கும், ஆனா வீட்டுக்கு வரும்போது கையில இருக்காது.
2: ஓகே, சரி, அவ்வளவுதானா இன்னும் இருக்கா லிஸ்ட்? சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. தலைநகரம் திரைப்படத்திலிருந்து டீமானின் இசையில் மஞ்சரி மற்றும் தேவன் ஏகாம்பரம் குரல்களில் பாடல்.

0: பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதியா தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 இலிருந்து.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: வணக்கம், நான் இங்க திருநெல்வேலி தச்சநல்லூர்ல இருந்து பேசுறேம்மா.
1: பேர் சொல்லுங்கம்மா.
2: பேர் ரெங்கண்ணா. ஏஜி பேர்.
1: ஓகே சொல்லுங்கம்மா. உங்க வீட்டுல அதிகமா பொருட்களை தொலைக்க கூடியது யாரு?
2: யாரும் தொலைக்கிறது இல்ல. நாங்க செய்யலாம். ஒரு தடவை மகளும் ஒரு கையில மகன் ஒரு கையில புடிச்சுட்டு வந்தோம். வந்து அவங்க அப்பா வந்துட்டு இருக்கல, திடீர்னு பார்த்தா பிள்ளைய காணும். காணும் காணும் காணும்னு கூட்டம் வந்து நம்ம தேரோட்ட கூட்டம் மாதிரி இருக்கும். நாலு பக்கமும் ஓயிட்டு இருப்பாங்க ஆளுக்க.
1: சரி,
2: அவன் எந்த பக்கம் போயிருப்பான்னு தெரியலையேன்ட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி ஓடி ஒரு மணி நேரம் பட்ட பாட
1: பாத்தீங்கன்னா,
2: அதுக்கப்புறம் அந்த ஒரு மணி நேரம் கழிச்சுதான் அப்ப இது பண்ணிட்டு இருந்தோம். அம்மா என் பிள்ளைய இப்படி இது பண்ணிட்டோமே, காப்பாத்தி தரணும் தாயேன்னு ஒரே இது கும்பிட்டு பால் குடம் எடுக்கணும் அவனுக்கு, பிள்ளைய தேடணும்னு ஒரு மணி நேரம் தேடணும்
1: வேண்டுதல் சாமி கிட்ட.
2: அதான் பார்த்தா போலீஸ் பக்கம் போயிட்டான்.
1: நல்ல வேலை
2: ஸ்கூல்ல எல்கேஜி இதெல்லாம் ஒண்ணுமே சேர்க்கல, 2.5 வயசுலாம் இருக்கும்.
1: சரி,
2: போலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க.
1: பின்னாடி யாரோ சொல்லி கொடுக்காங்க சொல்லுங்க
2: அப்படின்ட்டு. அதே போலீஸ் சொல்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு சொல்லி அப்படிங்கிறாங்க.
1: சரி சரி,
2: இந்த மாதிரி
1: உடனே கிடைச்சிட்டாப்ல அப்படிதானே?
2: வளர்ந்ததுக்கு
1: அப்புறம் ஒரு நாள் தொலைஞ்சு போன தம்பி அப்படின்ட்டு.
2: ஆமா, எல்லாம் பண்ணி இப்ப அவன் இப்ப இது பண்ணி படிச்சு எல்லாம் பண்ணி 25 வயசுல அவனுக்கு பால் குடம் எடுத்தான்
1: அவங்க. சரிமா,
2: 27 வயசுல கல்யாணம் பண்ணோம், முடிச்சிட்டோம்.
1: சரிமா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி.
2: ஆமா,
1: நன்றி.
0: யார் யாரெல்லாம எதோ தொலைச்சது கூட எனக்கு பகீருங்க இல்ல, நம்ம ரங்கநாயகி சொல்லும் போதுதான் அப்படி தோணுச்சு.
1: வணக்கம் வணக்கம்.
3: ஹலோ மேடம்.
1: வணக்கம்
3: மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சந்தியா மேடம். அதுக்கும் சந்தியா மேடம் ரொம்ப வணக்கம்.
1: ரொம்ப வணக்கம் உங்களுக்கும். உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
3: எல்லாரையும் உங்களை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு.
1: வாங்க பாப்போம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. எங்களுக்கும் ஆசைதான் உங்களை பாக்குறதுக்கு. பேர் சொல்லுங்க. முத்துலட்சுமியா? முத்துலட்சுமி எங்க இருந்து பேசுறீங்க முத்துலட்சுமி?
3: வீரவண்ணலூர்.
1: முத்துலட்சுமி
3: 8 மாசம் ஆச்சு உங்ககிட்ட பேசி.
1: ஏ அப்பா, சரி சரி.
3: இப்பதான்
1: கிடைச்சிருக்கு. சரி ஓகே, சொல்லுங்க. உங்க வீட்டுல அதிகமா
0: தொலைக்க கூடிய நபர் யாரு?
3: நான் தான் மேடம்.
0: நீங்க தானா?
3: ஆமா, ஒரு மேடம் சொன்னாங்க. ஹீரோலியே உடச்சு.

0: பஸ்ஸுதான் சாவி அப்படின்ற மாதிரி எங்க வீட்டுல வீட்டை பூட்டு இருக்கலாம், அதுல பூட்டுக்குள்ள சாவியே இங்க மறைச்சு வச்சு நடந்தது. அது நடந்துச்சு, பூட்டை உடச்சாச்சு.
1: எப்போ நடந்துச்சு இது? இது எப்போ நடந்தது?
0: இப்போ ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி.
1: சரி, வேற பூட்டு வாங்கியாச்சா?
2: அதாவது சந்தியா பாத்தீங்கன்னா, அதிகமா தொலைக்கக்கூடிய நபர்கள் சொல்றதை விட அதிகமா தொலைக்கக்கூடிய பொருட்கள் பார்க்கும்போது அதுல முதல் இடத்துல வந்து சாவி தான் இருக்குது.

0: ஒரு முத்துலட்சுமி சந்தியாக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் அப்படிங்கிறது இப்போ
1: நன்றி
0: தெரியுது.
2: ஓகே நன்றி,
1: மாறி மாறி தொலைச்சு போங்க.
2: நன்றி நன்றி நன்றி.
0: அதாவது சந்தியா பாத்தீங்கன்னா அதிகமா தொலைக்கக்கூடிய நபர்கள்னு சொல்றத விட அதிகமா தொலைக்கக்கூடிய பொருட்கள்னு பார்க்கும்போது அதுல முதல் இடத்துல வந்து சாவி தான் இருக்குது. ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா
2: கர்சீஃப், கர்சீஃப் அது சொல்லுங்க
0: பா, குடை குடை குடை அம்பரலா.
2: கர்சீஃப் தொலைக்க மாட்டீங்களா நீங்க?
0: கர்சீஃபும் தொலைப்போம்,
2: கொண்டே போக மாட்டீங்களோ?
0: அதிகமா தொலைக்கக்கூடிய நபர்கள் வந்து பொருட்கள்னு பார்க்கும்போது இந்த ரெண்டும்
2: இதுதான் வருமா? சரி ஓகே ஓகே. நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்தாச்சு திவ்யா.
0: ஆமா, நான் ப்ரோக்ராமுடைய ஆரம்பத்துல கூட சொன்னேன், வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் அதிகமா தொலைப்பாங்க பாத்தீங்களா சந்தியா அப்படின்னு சொன்னேன். ஆனா பாத்தீங்களா,
2: நான் சொன்னேன்ல பெரியவங்களும் தொலைப்பாங்க. ஏன்னா பெரியவங்க தான் நிறைய தொலைப்பாங்க, சின்னவங்க வந்து இந்த சின்ன சின்ன பொருள் நீங்க சொன்ன மாதிரி பென்சில் ரப்பர் இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஸ்கூலுக்கு கொண்டு போற ஐட்டம்ஸ் தான் இருக்கும். பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன தொலைக்கிறாங்கன்னு அவங்களே தெரியாது.
0: ஆமா, நம்ம தோழிகள் இன்னைக்கு சொல்லும் போதுதான் தெரிஞ்சது எனக்கும். நிகழ்ச்சியில கலந்துகிட்ட எல்லா தோழிகளுக்குமே நன்றி சொல்லிக்கலாம். இவ்வளவு நேரம் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருந்தோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
2: நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன்.

0: ஸ்நேஹிதியே நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: வணக்கம் நேர்களே, நேரம் 1 மணி கேட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. தொடர்வது
4: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
5: தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள்.
6: வேர்க்குரு வந்து நமக்கு உடம்புல வந்து அந்த ஹீட் அதிகமாகி வேர்வை அதிகமாக ஏற்படும் போது வரக்கூடிய நோய் தான். இதுக்கு காமனாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடியது. இதுக்கான மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொங்கு நீர் சொல்லுவாங்க. நொங்கை உடச்சி நொங்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நீர் இருக்குல்ல, அதை வந்து உடம்பு முழுக்க தடவிட்டு வந்தாங்க அப்படின்னா வேர்க்குரு வந்து சீக்கிரமாக சரியாகும். ஏன்னா உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வேர்க்குரு சரியாகும். உள்ளுக்குலேயும் மோர் அதிகமாக குடிக்கலாம், நொங்கு உள்ளே சாப்பிடலாம், இளநீர் குடிச்சிட்டு வரலாம். உடம்போட சூட்டை கம்மி பண்ணுறதன் மூலமாக வேர்க்குருவை வந்து அவாய்ட் பண்ணலாம். தோலில் வந்து வழக்கமாக மச்சம்ங்கிறது வந்து காமனாக இருக்கக்கூடியது, அது வந்து ஒரு அடையாளமாகவே சொல்லுவாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு

0: இடத்துல ஒரு சின்ன மச்சமாக ஏற்பட்டு அதோட அகலம் நீளம் எல்லாமே அதிகமாகிட்டே வருது, ஒரு பெரிய படை மாதிரி ஒரு மச்சம் உருவாகுது அப்படின்னா, புதுசாக வந்து உருவாகுது அப்படின்னா, அது கண்டிப்பாக வந்து நீங்கள் மருத்துவரை சந்தித்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். மச்சம் தானே அப்படிங்கிற மாதிரி விட்டுறக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த மாதிரி மச்சங்கள் வந்து ஒரு தோலில் ஏற்படக்கூடிய கேன்சருக்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். முதல் கட்டத்திலே வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணி ஈஸியாக வந்து அதை குணப்படுத்திட முடியும். ஏன்னா லேட்டர் ஸ்டேஜஸில் தான் வந்து அடுத்தடுத்த இதுக்கு பரவன பிறகு நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் அந்த ஒரு சின்ன மச்சம் ஏற்பட்டு அதோட அகலமோ நீளமோ அதிகமாகிட்டு வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உடனே தோல் மருத்துவரை பார்த்து அதை டெஸ்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. தோள்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வந்து பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதில் ஒன்று, நம்ம அதிகமாக நீர் குடித்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது அப்படின்னுங்கிறது ஒன்று. இன்னொன்று, நம்ம மனநலத்தை பாதுகாக்கிறது. ஏன்னா மனசுக்கும் தோலுக்கும் அதிக சம்மந்தம் உண்டு. இன்னொன்று, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் கட்டுப்பாடோடு இருக்கிறது. சிலருக்கு சில விஷயங்கள் ஒத்துக்கலை அப்படின்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். அட்ரிகேரியா அந்த மாதிரி காணாகடி இருக்கிறவங்க கத்திரிக்காய், மீன், கருவாடு, கம்பு, சோளம் இந்த மாதிரி உணவு வகைகளை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். இது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சோப்பு யூஸ் பண்ணுறத விட அதுக்கு அடுத்த கட்டமாக நலுங்கு மாவும் அந்த மாதிரி வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பஞ்சகற்ப குளியல் பொடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அது தலைக்கு தேய்ச்சி குளிக்கக்கூடிய ஒரு குளியல் பொடி. சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, மிருகமதம், பித்தமணி, வேம்பு, கடுநெல்லி, கருவாணின் பாலில் உரைத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மிருகமதம் அப்படின்னா வந்து கஸ்தூரி மஞ்சள், பித்தமணி அப்படிங்கிறது வந்து மிளகு, வேம்பு வேப்பம் வித்து, கடுக்காய், நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பவுடர் தான் வந்து அந்த பஞ்சகற்ப குளியல் பொடி அப்படிங்கிறது. இது கடைகள் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, பாலில் கலந்து ஒரு கால் டம்ளர் பால் எடுத்து அதில் இந்த பவுடரை போட்டு கலந்து தலையில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குளிக்கலாம். கேச பராமரிப்புக்கு நல்லாயிருக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாகும். தூக்கம் வராதவங்க, நைட்டு வந்து ரொம்ப நேரம் வந்து தூக்கமே இல்லாமல் இருப்பாங்க, 10 மணிக்கு படுத்துருவாங்க, 12 மணி வரைக்கும் தூக்கம் இருக்காது, இந்த மாதிரி பேஷண்ட்ஸும் என்ன பண்ணலாம்னா, இதை ரெகுலராக வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதன் மூலமாக நல்லா வந்து ஒரு தூக்கம் கிடைக்கும் அவங்களுக்கு. காமன் நேரத்துல இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு குளிக்கலாம். நலம்
1: தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிகர மகாதேவன் அவர்கள்.

நேரம் 1:05. நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன். இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சி அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்பாண்டங்களில் சமைக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, தண்ணீர் குடிக்கன்னு எல்லாத்துக்குமே பெரும்பாலும் இந்த மண்பாண்டங்களை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக தான் அவங்க வந்து நீண்ட காலம் ரொம்ப ஆரோக்கியமாகவும் நோய்களுக்கு இடம் கொடுக்காமலும் வாழ்ந்திருக்காங்க. பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மண்ணை வச்சு தயாரிக்கக்கூடிய மண்பாண்டங்களில் இயற்கையாகவே பலவிதமான நன்மைகள் இருக்குது. தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. நான் பாலவிப்பேன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலாவின் குரல்களில் பாடல்.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க நிலம் தானா நிகழ்ச்சியில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்பாண்டங்களில் சமைக்கிறனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பேசிகிட்ருக்குறோம். ஏன் ரொம்ப கோடைக்கு ஏற்றது இந்த மண்பானைகள் பார்த்தீங்கன்னா. மண்பானையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துவாரங்கள்லாம் இருக்குமாங்க. வெளியில் இருக்கக்கூடிய வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் போது இந்த நுண் துவாரங்கள் வழியாகத்தான் பானையினுடைய வெப்பமாக இருந்தாலும் சரி தண்ணீருடைய வெப்பமாக இருந்தாலும் சரி தொடர்ந்து ஆவியாகிறதன் மூலமாக வெப்பம் வெளியேற்றப்படுது. அதனால தான் மண்பானையில் வந்து சேமிக்கப்படக்கூடிய அந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஜிலு ஜிலுன்னு குளிர்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி மண்பானையில் தண்ணியை நம்ம சேமிக்கும் போது பார்த்திங்கன்னா வெட்டிவேர் மாதிரியான விஷயங்கள்லாம் ஊற வச்சு அப்புறம் பின்னாடி இதை வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுது சித்த மருத்துவம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது காஷ்மீர் காதலி திரைப்படத்துலேருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 1:22 கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் மண் பாண்டங்களில் சமைக்கிறனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம் நேர்களே. சமையலுக்கு ரொம்பவே உகந்தது மண் பாண்டத்தில் பார்த்தீங்கன்னா. சமைக்கிறதுனால வெப்பம் வந்து சீராக பாத்திரம் முழுவதும் பரவுதாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் வெப்பத்தை தக்க வச்சுக்கொள்ளக்கூடிய தன்மை வந்து இந்த மண் பாண்டத்துக்கு இருக்கிறதுனால உணவு சூடாகவே இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்துலேயும் கெட்டு போகாதான். பாத்திரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வெப்பம் வந்து மெதுவாக பரவுறதுனால உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படியே இருக்குமா, ப்ளஸ் கூடுதல் சுவையாகவும் இருக்குமா. இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு. கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகியின் குரலில் பாடல்.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க நிலம் தானா நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் மண்பாண்டங்களில் சமைக்கிறனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பேசிகிட்ருக்குறோம். இப்போ மண்பாண்டங்களில் பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் வச்சுருப்போம் இல்லையா வீட்டில். இந்த மண்பாண்டங்கள் வந்து ஆல்கலைன்களால் நிறைஞ்சிருக்குங்க. இது வந்து தண்ணீரில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையோடு இணைகிறதுனால நம்ம உடலுடைய பிஹெச் தன்மையை வந்து சமன் செஞ்சு கொடுக்குது. நீரில் பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை சமன் செய்யப்படுறதுனால வாயு தொலைகள்லாம் நமக்கு நீங்கிருமாங்க. அது போக அதில் சேமித்து வைக்கக்கூடிய தண்ணீர்னால பார்த்திங்கன்னா ஜீரண உறுப்புகள்லாம் ரொம்ப சீராக செயல்படுறதுக்கு தூண்டுகோலாக இருக்குமா. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. பட்டின பிரவேசம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் குரல்களில்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி

0: மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 1:37 கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் மண்பாண்டங்களில் சமைக்கிறனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி தான் பேசிகிட்ருக்கோங்க. மண்பாண்டங்கள் பார்த்திங்கன்னா உணவின் சத்துக்களை பாதுகாக்கிறதுல ஒரு முதலிடம் வகுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உலோக பாத்திரங்கள் என்ன பண்ணணும்னா சூட்டை உடனடியாகவும் அதிகமாகவும் கடத்திடும். ஆனால் மண் சட்டி அப்படி கிடையாது, வெப்பத்தை ரொம்ப மெல்லவும் சீரான முறையிலும் பாத்திரம் முழுவதுமே பரப்பி கொடுக்கும். இந்த மெதுவான சமையல் முறை பார்த்திங்கன்னா உணவில் இருக்கக்கூடிய வைட்டமின்களாக இருந்தாலும் சரி, தாதுக்களாக இருந்தாலும் சரி, அது வெப்பத்தினால செதஞ்சு போகாமல் நம்மளுக்கு பாதுகாத்து கொடுக்குது. இதனால் உணவில் இருக்கக்கூடிய அந்த அசல் ஊட்டச்சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்குதுங்க. மண்பாண்டங்களில் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே துளைகள்லாம் இருக்கும். சமைக்கும்போது துளைகள் மூலமாக நீராவி வெளியேறிடும். இதனால் உணவில் இருக்கக்கூடிய போதுமான ஈரப்பதம் வந்து அப்படியே தக்க வைக்கப்பட்டு எண்ணெயெலாம் வந்து குறைவாக தான் நமக்கு தேவைப்படுமா அதில் சமைக்கும்போது. அதுபோக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மசாலாலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இயற்கை மனமாகவும் சுவையும் அப்படியே நமக்கு அள்ளி கொடுக்குமாங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது நீயா திரைப்படத்துலேருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

நேரம் 1:44 கேட்டுட்ருக்கீங்க. அது ஆகாஷ்பாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் மண்பாண்டங்களில் சமைக்கிறனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோங்க. மண் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இயற்கையாகவே காரத்தன்மை கொண்டதுங்க. அதாவது இந்த மண் சட்டியில் நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா உணவில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை சமம் செய்து அதை வந்து காரத்தன்மைக்கு அப்படியே கொண்டு வந்துருமா. இதனால் பார்த்திங்கன்னா உணவினுடைய சுவை வந்து அப்படியே நமக்கு இயற்கையாகவே கிடைக்குமாங்க. அமிலத்தன்மை குறைஞ்ச உணவை வந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நெஞ்சரிச்சல் அப்புறம் செரிமான கோளாறுகள்லாம் வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா, மண்பாண்டங்களில் சமைக்கிறனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி பேசிகிட்ருக்கோங்க. இந்த மண்பாண்டங்களை சமைக்கும் போது பார்த்திங்கன்னா, இரும்பு, கால்சியம், மெக்னீஷியம்னு இந்த கனிமங்கள்லாம் உணவில் கலக்குதாங்க. ஏன்னா வந்து இந்த மண்பாண்டங்கள் களிமண்ணில் செய்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இயற்கையாகவே அதில் இருக்கிறதுனால நமக்கு இதை வந்து உணவில் கலக்கிறது மூலமாக நம்ம உடலுக்கு தேவையான அன்றாட தேவைக்கான சில முக்கியமான தாதுகள்லாம் பெறுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது இந்த மண்பாண்டங்கள்லாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா, இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க மண் சட்டியில் சமைக்கிறது மூலமாக இயற்கையான முறையில் அவங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்கும். மண்பாண்டங்களில் எந்த ரசாயனமும் கலக்காத ஒரு விஷயமா இருக்குது, சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்குது, மேலும் எந்த ஒரு நச்சு பொருளையுமே வெளியே விடாது. அதனால் அதிக சுவை, அதிக சத்துக்கள், அப்புறம் நல்ல ஒரு சிறந்த செரிமானம்னு எல்லாமே ஒரே நேரத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இன்றைக்கே மண்பானையில் சமையல் வந்து தொடங்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப வேகமாக நம்ம எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரத்துலையாவது மண்பானையில் சமைச்சு சாப்பிடுங்க. இல்லை சந்தியா, நாங்கள் ஆல்ரெடி அதில் தான் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நலம். நேர்களே, ஆரோக்கியமாக வாழ்வோம், பாரம்பரியத்தையும் காப்பாற்றுவோம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி அன்பின் வரிகள். நமது நிலைய நிகழ்ச்சிகள் பற்றி நேயர்கள் எழுதின கருத்துக்களை தான் கடிதம் வழியா அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில நம்ம வாசிக்க இருக்கிறோம். நேர்களோட கடிதங்களை வாசிக்கக்கூடிய நிகழ்ச்சியோட முதல் பாடல் நம்ம கேட்டு வந்துடலாம். இப்போது ஆடி மாதம் இல்லையா, அதாவது எந்த ஒரு நல்ல விஷயத்தை பண்ணாலும் கடவுளை வேண்டிட்டு செய்யணும் அப்படின்னு நம்ம வீட்டில் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நம்ம நேர்களோட கடிதங்கள் நல்லபடியாக வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடல் நம்ம கேட்டு வந்துடலாம். பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.
1: அம்மன் புகழை

பண்பின் வரிகள் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 முதல் கடிதம் யாருடையது அப்படின்னா உடையாம்புலி சுதா பால்ராஜ் அவங்களுடைய கடிதம்.

தான் நான் வாசிக்க இருக்கிறேன். 13ஆம் தேதிக்காக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 13/7/2026 அன்னைக்கு திங்களன்று 9:30 இலக்கிய சாரலில் அறம் போற்றும் மானிடம் என்ற நிகழ்ச்சியில் வாழ்வில் 10 பண்புகளை அழகாக தமிழ் உச்சரிப்போடு எடுத்துரைத்தார். உண்மை பொறுமை எந்த நிலை வந்தாலும் தன்னிலை மாறாமல் இருப்பது என்று இன்னும் பல கூறினார் அறிவிப்பாளர் மகாராஜா. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இடைக்கால பாடல்கள் இனிமை நெல்லை பண்பலைக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. 15/7/2026 அன்னைக்கு புதன்கிழமை காலை 8:40 இன்றைய குறுஞ்செய்தி நிகழ்ச்சியில் கல்விக்கண் திறந்த காமராஜர் புகழை கூறும்போது மிகவும் அருமையாக இருந்தது. கல்வி, மதிய உணவு திட்டம், சீருடை, நான் பதவியில் இருக்கும்போது தனிப்பட்ட விதமாக என்னிடம் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது என்று கூறிய விதம் மிகவும் அழகாக இருந்தது. அன்றைய குறுஞ்செய்தியில் அன்று மதியம் 11:00 ஆர்ஜி ஜெமிமா மணித்திருநாடு நிகழ்ச்சியில் காமராஜரை பற்றி பல தகவல்களை கூறினார். அறிவிப்பாளருக்கு நன்றி. இடைக்கால பாடல்கள் இனிமை ஜெமிமா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடையாம்புலி சுதா பால்ராஜ். இதே மாதிரி நீங்களும் நம்மளுடைய நிகழ்ச்சிகள் கேட்டு கடிதம் எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. நிலைய இயக்குனர் அன்பின் வரிகள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 627002. இந்த முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதி அனுப்பலாம். தொடர்ந்து நம்ம நேயர்களோட கடிதங்களை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டு வந்துடலாம். மனுநீதி திரைப்படத்திலிருந்து பாடல், பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:15 அன்பின் வரிகள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்ம நிகழ்ச்சிகள் பற்றி நேர்கள் எழுதின கடிதங்கள் தான் வாசிச்சுட்டு இருக்கிறேன். அடுத்ததாக யாருடைய கடிதம் வாசிக்க இருக்கிற அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி இவங்களுடைய கடிதம் தான். 15/7/2026 அன்னைக்கு ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம், இன்றைய இளைஞர்கள் வழிநடத்துதலுக்காக தேடுவது பெற்றோரையா மொபைல் போனையா? கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேர்களும் தங்கள் அனுபவ கருத்துக்கள் மூலம் நிகழ்ச்சிக்கு வலு சேர்த்தனர். மொபைல் போனை அதிகம் இன்றைய இளைஞர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றும், அவர்களுக்கு A to Z வரை அனைத்தும் சாப்பாடு உட்பட ஃபோன் தான் என்றும் அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் கூறினார்கள். பயன்பெறும் வகையில் நல்ல நிகழ்வை ரசிக்கத்தந்த நமது பண்பலைக்கும் தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி ஜெமிமா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. 16/7/2026 அன்று மதியம் 2:15 அன்பின் வரிகள் பகுதியில் நேயர்கள் எழுதி அனுப்பிய ஒவ்வொரு கடிதங்களையும் அழகாகவும் பொறுமையாகவும் நிறுத்தி நிதானமாகவும் வாசித்த அன்பு சகோதரி லிசி ஜெகன் அவர்களுக்கும் நமது பண்பலைக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடரட்டும். இடையே ஒழித்த பாடல்கள் அனைத்தும் மிக அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 17/7/2026 அன்னைக்கு ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம், அதிகம் பயம் தருவது தேர்வுகளா தேர்வு முடிவுகளா என்ற தலைப்பில் வளமர கேட்டு மகிழ்ந்தும், கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் தங்களின் அனுபவபூர்வமான கருத்துக்களை நிகழ்ச்சி பக்கம் கூறி சென்றார்கள். தேர்வுகளை பார்த்து அதிகம் பயப்படுகிறார்கள் என்றும், தேர்வுக்கு தயாராகுவதில் அனைவருக்கும் பயம் இருக்கும் என்றும் பெரும்பாலான நேயர்கள் கூறினார்கள். முழு மனதோடு தேர்வுக்கு தயாரானால் பயமில்லை என்றும், நிகழ்வு விதைத்து விட்டு சென்றதில் மகிழ்ச்சி. நல்ல நிகழ்வை தந்த நமது பண்பலைக்கும் தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி சுட்டிப்பெண் ஜோனா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் தொடரட்டும் சொல்லியிருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. சீவல பெரிய பாண்டி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இரண்டு மணி 24 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்குது. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அன்பின் வரிகள் அடுத்ததா. யாருடைய கடிதம் வாசிக்க இருக்கிற அப்படின்னா, மேலரத வீதி டவுன்ல இருந்து அன்புடன் எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா இவங்களுடைய கடிதம் தான் வாசிக்க இருக்கிறேன். அன்புள்ள நிலை இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நமது பண்பலையில் காலை 7:30 ஆங்கிலம் அறிவோம் என்ற பகுதியில் சகோதரர் சிவகலை கே தாமஸ் அவர்கள் தனி பயிற்சியாளர் என்பதால் எளிய முறையில் ஆங்கில வார்த்தை உச்சரிப்பு, வாக்கிய விளக்கம் அருமை. அதிலும் திங்கட்கிழமை யானை பானை கதையின் வாக்கிய விளக்கம் அருமை. காலை 8:05 அரசு சிறப்பு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள் ஒவ்வொரு சட்ட விளக்கம், பாகப்பிரிவினை, உறவு முறை, சட்டப்பதிவு முறை என்று மிக தெளிவாக விளக்குவது எங்களுக்கு மிக பயனுள்ளது. ஏற்பாடு செய்த நமது பண்பலைக்கு மிக்க நன்றின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, 14 தேதிக்காக சொல்லியிருக்கிறாங்க, அன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நாம் ஏன் பொய்களை எளிதில் நம்புகிறோம் என்ற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜே ரம்யா நேயர்களிடம் மிக தெளிவாக கனிவான குரலில் பதில் கேட்டு அருமையாக பதிவு சிறப்பு. அன்று பாடல்கள் அனைத்துமே தலைப்பு சார்ந்த பாடல்கள் கொடுத்தது அருமை. அன்று மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன் பொது அறிவு கேள்விகள் மிக அருமை முதல் கேள்வியே. அடுத்ததா, மின் வேதியியல் ஆராய்ச்சி மையம் என்ற நிறைவு பகுதி வரை கேள்விகள் பயனுள்ளது. நமது சகோதரிகள் இருவருக்கும் பண்பலைக்கும் நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. 14 தேதி அன்னைக்கு இலக்கிய சாரல்ல சங்ககால திருவிழாக்கள் பற்றி மிக தெளிவாக தனது கனிவான குரலால் சகோதரர் கடையம் ஞான வில்சன் தெளிவாக விளக்கி பாடல்கள் அனைத்தும் மிக அருமையான காவிய பாடல்கள், பி சுஷிலா கண்டசாலா என்று அசத்திவிட்டார்கள். 72 வயதான எங்களுக்கு அன்று மிக சந்தோஷம். அன்று சுகமான ராகங்கள் நேயர்கள் தேர்வு பாடல்கள் அருமை. அதை சகோதரர் தெளிவான முறையில் தொகுத்தது அருமை. சகோதரருக்கும் பண்பலைக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 15 தேதி அன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய இளைஞர்கள் வழிநடத்த தேடுவது பெற்றோர்களையா மொபைல் ஃபோனையா தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன் மிக அருமையாக நேயர்களிடம் பதில் கேட்டு பதிவு அருமை. அந்த தலைப்பு பாடல்கள் அருமை. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சகோதரி மனம் நிறைந்த கோமதி நாராயணன் பொது அறிவு கேள்வி தேவாங்க சரணாலயம் பற்றி நிறைவு பகுதி வரை மிக பயனுள்ளது. நமது சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலைக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. 15 அன்னைக்கு பொதிகை தும்பி சகோதரிகள் ஆர்ஜே திவ்யா உஷா இருவரும் இனிமையான குரலால் ஜோக் விடுகதை பாடல் வார்த்தை அதிலும் பல் விடுகதை சிறப்பு. அன்று நிகழ்ச்சி அபாரம். அன்று ஆலோசனை நேரம் பகுதியில் டாக்டர் பாப்பா இவாஞ்சலின் அவர்கள் சித மருத்துவத்தில் மூட்டு வழி தீர்வு பற்றி விளக்கம் மிக அருமை. திவ்யா அவர்கள் உணவு முறை பற்றி நிறைவு பகுதி கேள்விக்கிட்டாங்க. வயதான எங்களுக்கு மிக பயனுள்ளது. சகோதரிக்கும் நமது பண்பலைக்கும் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 15/7/26 அன்னைக்கு இலக்கிய சாரலில் 1 மணி நேரம் மாற்ற செய்த நிலை இயக்குனர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அன்று இலக்கிய சாரலில் ஆற்றுப்படை

சக்கீரரின் திருமுருகாற்று படைத்தந்த ஆன்மீக பேரொளி விளக்கம் தனக்கே உரிய இனிமையான குரலால் தெளிவாக விளக்கி திருமுருகன் பாடல்கள் கொடுத்து மிக சிறப்பு. டிஎம்எஸ் பி சுஷிலா, சூலமங்கலம், கேபிஎஸ் பாடல்கள் சிறப்பு. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேயர்களை அன்பு உள்ளம் என்று அழைத்தது மிக பெருமை. சகோதரருக்கும் நமது பண்பலைக்கும் எங்கள் நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலரத்தவிதி டவுன்லேருந்து எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அன்பின் வரிகள் நம்ம நிகழ்ச்சியை பற்றி நேர்கள் எழுதின அன்பான கடிதங்களை தான் வாசிச்சுட்டு இருக்கிறேன். அன்பின் வரிகளை அடுத்ததாக யாருடைய கடிதம் அப்படின்னா கோவில்பட்டியிலேருந்து ஏ குமார் அவங்களுடைய கடிதம் தான் என் கையில் இருக்குது. மதிப்பிற்குரிய நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்துடன் ஏ குமார் எழுதுவது. நலம் நலமறியாவல் 15/7/2026 புதன் காலை ஆனந்த பூங்காற்றில் இன்றைய இளைஞர்கள் நாடுவது மொபைல் போனையா பெற்றோர்களையா என்ற தலைப்பில் பேசிய பெரும்பாலான நேயர்கள் மொபைல் போன் என்று தான் கூறினார்கள். உண்மைதான், ஆனால் எதற்கெடுத்தாலும் உபயோகப்படுத்துவது சரியல்ல. சில முக்கியமான விஷயங்களுக்கு பெற்றோர்களை நாடுவதுதான் மிக சரியாக இருக்கும். இதை அவர்கள் போக போகத்தான் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 15/7 அன்னைக்கு புதன் இரவு இலக்கியச்சாரல்ல ஆற்றுப்படை தந்த ஆன்மீக பேரொளி என்ற தலைப்பில் நமது சகோதரர் ஆன்மீக மழையை கொடுத்து குளிர்ச்சியை இரவு முழுவதும் நீடிக்க செய்தார்கள். அறவழியில் செல்பவர்கள்தான் மனிதர்கள். மனித உயிர்நிலையில் பக்தியுடன் கூடியது அறவழி. அறவழிதான் பக்தி. அறவழியில் செல்பவர்கள்தான் மனிதனாக கருதப்படுவார்கள். இறைவனை அடையும் வழி தொலைவில் இல்லை, மனிதனின் அன்பில்தான் உள்ளது. திருமுருகாற்றுப்படை முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கும். இறைவன் அனைவருக்கும் பொதுவானவர். மன தூய்மை அன்புதான் இறைவாசலின் திறவுகோள். இறைவனை தேடி செல்வதும் ஒவ்வொரு அடியும் மனித நேயம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ச்சி அடுத்த லெட்டரில் இருக்குது அப்படின்னு வேற சொல்லியிருந்தாங்க. அடுத்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலக்கியச்சாரில் ஆற்றுப்படை தந்த ஆன்மீக பேரொளி தொடர்ச்சி லெட்டர். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருமுருகாற்றுப்படை கூறும் அனைத்து ஆன்மீக வழிகளையும் அறநெறி அன்பு மனிதநேயம் போன்ற மனிதநேய கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். இறைவனை எளிதில் அடையும் வழியை காட்டினார்கள். தொடர்ந்து வந்த அனைத்தும் பக்தி பாடல்கள் சிறப்பை சேர்த்தது. உண்மையில் கோவிலுக்கே அழைத்து சென்ற ஆன்மீக வழியை காட்டிய சகோதரர் மணிமுத்தார் கணேஷ் அவர்களுக்கு இன்ஃபினிட்டி பாராட்டுக்கள். கண்டினியூஸாக இத்தனை பாராட்டுக்கள் சொல்ல முடியாதனால இன்ஃபினிட்டி பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கோவில்பட்டி குமார். பதினாறு 7/2026 வியாழன் காலை ஆனந்த பூங்காட்டில் நேரத்தை சரியாக பயன்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பிற்கு ஏற்ப தங்களின் கருத்துக்களை மிகவும் சிறப்பாக நமது நேயர்கள் தெரிவித்தார்கள். அனைவருக்கும் பாராட்டுக்கள். நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டுமானால் நம்மிடம் சோம்பேறித்தனம் கூடாது. அடுத்து இன்று செய்ய வேண்டியவை நாளைக்கு செய்யலாம் என நினைப்பது. எந்த வேலையும் லாஸ்ட் டேட் வரை தள்ளி போடக்கூடாது. கடைசி நேரத்தில் செய்யும் வேலைகள் பெரும்பாலும் முடிவதில்லை. உடனடியாக செய்தால் நேரத்தை தள்ளி போடும் அவசியம் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே 16 வியாழன் காலை ஆங்கில மர்மம் நிகழ்ச்சியில் கிளாம்ஸ் கிளிம்ஸ் நேரோ பிராட் 4 புதிய வார்த்தைகளை தெரிவித்து கொண்டும் அடுத்து ஐ ரீட் அ புக் என்ற ஒரு வார்த்தைக்கு தொடர்ச்சியாக பல தொடர் வார்த்தைகளை மிகவும் எளிமையாக அமைத்து புரியும் வண்ணம் சொன்னார்கள். நாமும் இது போன்ற தொடர் வார்த்தைகளை அமைத்து எழுதி பழக வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது. சிவகலை சகோதரர் கே கே தாமஸ் அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுக்கள். நமது வானொலிக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 16/7/2026 வியாழன் மதியம் 2-3 வரை இடம்பெற்ற அன்பின் வரிகள் நிகழ்ச்சி வந்திருந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைத்து நேயர்களின் கடிதங்களையும் மிகவும் சிறப்பாக வாசித்து வழங்கிய நமது சகோதரி அவர்களுக்கு பாராட்டுக்கள். அன்பின் வரிகள் கடிதங்கள் பற்றி சிறப்பான கருத்துக்களையும் பெருமைகளையும் எடுத்துரைத்தது பாராட்டுவதற்குரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 16/7/2026 வியாழன் இரவு 9:30 வரை நமது வானொலி மத்திய அலைவரிசையில் இடம்பெற்ற பூமிகா நாடகம் முற்போக்கு சிந்தனை கொண்ட சீர்திருத்த நாடகம். தனது கிராமத்தில் உள்ள 5 ஏக்கர் விளைநிலத்தை கார்பரேட் கெமிக்கல் கம்பெனிக்கு 5 கோடிக்கு விற்க முயன்று தன் தந்தைக்கு கோர்ட் நோட்டீஸ் அனுப்பும் மகன், அதை எதிர்த்து போராடும் தந்தை, கெமிக்கல் கம்பெனி மூலம் தனது கிராமத்திற்கு வரும் ஆபத்தை உணர்ந்து மனம் திருந்தும் மகன், கோர்ட் நோட்டீஸ் திரும்ப பெறுகிறான். பின் தன் நிலத்தில் விவசாயம் செய்து இயற்கை உணவு வகைகள் காய்கறிகள் உற்பத்தி செய்து கிராமத்தை பசுமையாக்குகிறான். இவை அனைத்தும் உறுதுணையாக இருந்த பூமிகாவுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு அந்த நாடகத்தை பற்றி அழகாக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 17/7/2026 வெள்ளிக்கிழமை ஆனந்த பூங்காட்டில் தேர்வுக்கு பயமா தேர்வு முடிவுகளுக்கு பயமா அப்படிங்கிற வினாவுக்கு விடையளித்த நமது நேயர்களுக்கு பாராட்டுக்கள். தேர்வு மற்றும் தேர்வு முடிவுகள் பற்றிய பயத்தை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் முழு முயற்சி எடுத்தால் பயத்தை நிச்சயமாக குறைக்க முடியும் என கருதுகிறேன். முடிவில் சுட்டிபன் ஜோனா அவர்கள் சொன்ன குட்டி கதை தலைப்புக்கு மிக பொருத்தமானது. அவர்கள் கூறிய கருத்துக்களும் அருமை. சகோதரி சுட்டிபன் ஜோனா அவர்களுக்கு டபுள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கோவில்பட்டியிலிருந்து குமார். இன்னும் கூட நிறைய கடிதங்கள் நேயர்களோட கடிதங்கள் என் கையில் இருக்குது. தொடர்ந்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

2:46 அன்பின் வரிகள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சிகள் பற்றி நேர்கள் எழுதின கடிதங்களை வாசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததா யாருடைய கடிதம் அப்படின்னா, தென்காசியிலிருந்து கே குத்தாலிங்கம் அவங்களுடைய கடிதம் தான். அனைவருக்கும் வணக்கம். இசை பேரரசி எஸ் ஜானகி அம்மாவுக்கு இதயபூர்வமான கண்ணீர் அஞ்சலி தெரிவித்துக் கொள்கிறோம். 13/7/2026 மாலை 5 மணிக்கு மத்திய அலையில் ஜானகி அம்மையார் பற்றிய தகவல்களோடு அருமையான பாடல்களை சுமித்ரா ஒளிபரப்பினார். அவருக்கு நன்றி கலந்த பாராட்டுக்கள். 14/7/2026 அன்று மதியம் 1 மணி அளவில் நலம்தானா நிகழ்ச்சியில் சந்தியா அருமையான பாடல்களை ஒளிபரப்பினார், அவருக்கும் நன்றி. 17/7/2026 பொதிகை தும்பில் லிசியோடு இணைந்து சுமித்ரா நிகழ்ச்சியை நன்றாக நடத்தினார். மத்திய அலை சுமித்ரா 5 மணிக்கு சூப்பர் சாங்ஸ் ஒளிபரப்பினார், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான்

மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேல் வீரவனலூர் கருணாநிதி உடையாம்புலி மரியதாஸ் மம்சாபுரம் மீனா இவங்களுடைய கடிதம் தான். 17/7/2024 அன்று ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் வண்ணாரப்பேட்டை வி குமார் குழுவினர் நையாண்டி மேளம் கேட்டோம். அதில் மகுடி, கும்மி, தெம்மாங்கு இவை அனைத்தும் வாசித்த நாதஸ்வர வித்வான்கள் பாராட்டாமல் இருக்க முடியாது. அவ்வளவு தேன்மழை பொழிந்தது. அந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் எங்கள் அன்பு கலந்த பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் யாருடையதுன்னா பாளையங்கோட்டையிலிருந்து சந்திரா ராஜாமணி இவங்களுடைய கடிதம்தான். அன்பின் வரிகள் அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம். நீண்டகால வானொலி நேயர் இ சந்திரா ராஜாமணி எழுதிக்கொள்வது. வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தும் கேட்பதற்கு இனிமையாகவும் அருமையாகவும் இருக்கிறது. காலை 7:35 ஒளிபரப்பாகும் சிவகலை தாமஸ் அவர்கள் கற்பிக்கும் ஆங்கிலம் அறிவும் நிகழ்ச்சி எல்லோருக்கும் மலரும் நினைவுகளாகவும் படித்த ஆங்கில இலக்கணத்தை மீண்டும் நினைவுபடுத்துவதாகவும் இருக்கிறது. பள்ளியில் ஆங்கிலம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களையும் நினைவுபடுத்துகிறது. அதுபோல் வானொலி 90 ஆண்டுகள் என்ற நிகழ்ச்சியை மீண்டும் ஒளிபரப்ப வேண்டுமென்று வேண்டுகிறேன். முதியவர்கள் நிறைய பேர் வானொலியில் தொடர்புடன் இருக்கின்றார்கள். அன்பின் வேண்டுகோள். வயதில் மூத்த வானொலி நேயர் சிங்கம்பாறை அமிர்தம் அவர்களின் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி பாடல் தொகுப்பை விரைவில் ஒளிபரப்பி அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய கடிதமும் சுகமான ராகங்கள் இடம்பெறும் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இரண்டு மணி 56 நிமிடம் ஆயிடுச்சு. நம்ம அன்பின் வரிகள் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான கடிதங்களை வாசிடலாம். சார், 16/7 நலம் தானா நிகழ்ச்சி கேட்டேன். எருக்களம் செடி பற்றி கூறிய விவரம் அறிந்தேன். தொடர்ந்து சித்த மருத்துவ நிகழ்ச்சிகளாகவே வருகிறது. ஹோமியோபதி பற்றி ஒளிபரப்பினால் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா, விஜய கரிசல் குளத்திலிருந்து மற்றும் ஒரு பாரதிராஜா என்ற பாண்டியன். இன்னைக்கு தான் சார் தெரியும் உங்களோட பேர் பாரதிராஜா அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம நலம்தான நிகழ்ச்சியில் மருத்துவம் சார்ந்து நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. நம்மளுடைய ஹோமியோபதி மருத்துவர்களும் நிறைய ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய அந்த பதிவுகளும் நலம்தான நிகழ்ச்சியில் இடம்பெற்றுட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக கேளுங்க. அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, வீரவனூர்லேருந்து கிருஷ்ணன் அவங்களுடைய கடிதம் தான். ஐயா நமஸ்காரம். இன்று காலை 7:30 ஒலிபரப்பாகிய ஆங்கில தமிழில் உரையாடல், நோயாளியும் மருத்துவரும் கலந்து உரையாடுவதை கூறிய விதம் அருமை. மேலும் ஜீரணமாகாத உணவை இரவில் உண்பதால் மறுநாள் வயிற்று வலி வர ஏதுவாக அமையும் என்பதையும் விளக்கியது, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. பாராட்டுக்கள். ஒலிபரப்பிய நிலையத்தாருக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பு, திரு தாமஸ் அவர்களுக்கும்

நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்புடன் கிருஷ்ணன். இன்றைக்கி வந்த எல்லா கடிதங்களையும் வாசித்தாச்சு. இதே மாதிரி நம்மளுடைய நிகழ்ச்சிகள் கேட்டு நீங்களும் கடிதம் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எழுதுங்க. நிலைய இயக்குனர் அன்பின் வரிகள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி 627002 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கடிதங்களையும் அன்போடு வரவேற்கிறோம். இவ்வளவு நேரம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேர்களோட கடிதங்களை வாசித்தேன். நான் உங்கள் திவ்யா. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். செஸ் விளையாட்டுப் போட்டியில் இளைய தலைமுறையினர் ஆர்வத்துடன் பங்கேற்று நாட்டிற்கு பெருமை சேர்த்திட வேண்டும் என்றும் இதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறை சார்பில் வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மின்வாரியத்தில் ஊழல் முறைகேடுகள் நடைபெறுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின் கணக்கீட்டு முறையில் குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தேவையான நடவடிக்கைகளை மின்வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமமுக கூறியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி நான்கு வெண்கல பதக்கங்களை வென்றது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்புக்கு 122 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி எஸ்டோனியாவில் இன்று தொடங்கியது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் நான்காவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இரண்டாவது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே, நேரம் 3:03 கேட்டுட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையருவி. நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன். நேர்களே, இன்றைக்கி திரையரவி நிகழ்ச்சியில் உங்களுக்கான மியூசிக் தான் வரும். அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுவும் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் தான் இன்றைக்கி வரும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைக்கலாம் 04-22-25-6-11-3 மற்றும் 04-62-25-6-11-3 என்ற எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நெல்லை மாவட்டம் திருநெல்வேலியிலிருந்து கோமு.
0: என்ன பேர் சார்? கோமுவா?
1: ஆமாங்க.
0: ஓகே, உங்களுக்கு மியூசிக் கொடுத்துடலாமா?
1: ஆ, கொடுங்க.
0: முதல் நேரா வந்திருக்கீங்க, அதனால ரொம்ப ஈஸியாவே கொடுத்துடலாம். சரியா?
1: சரிங்க, சரி.
0: ஓகே. தெரியுதா?
1: ஆ, கண்டுபிடிச்ச மேடம்.
0: ம், சொல்லுங்க. கண்டுபிடிக்கணும் தானே கொடுக்கறது.
2: உங்களுக்கு
0: மியூசிக் கொடுத்துடலாமா சார்? இதெல்லாம் நம்ம எஃப்எம்ல அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய மியூசிக் தான். தெரியுதா?
2: அதான் சொல்ல வந்தேன். இப்பதான் போட்டியா 3 மணிக்கு.
0: சொல்லுங்க.
2: நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம், படம் மனசுல இருந்து வர மாட்டேங்கம்மா.
0: என்ன பாட்டு இது?
2: அதான் யாவும் மனசுல இருக்கு, வர மாட்டேங்க.
0: வர மாட்டேங்க என்ன? சரி, ஓகே.
2: போட்டியே
0: அடுத்த நேர் சொல்றாங்களான்னு பாப்போம். ஓகேவா? ஓகே சார், நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: டவுன் கல்நித்தர் நடராஜன்.
0: ஓகே, இந்த மியூசிக் கண்டுபிடிச்சிங்களா சார்? இதுக்கு முன்னாடி நேர் கொடுத்தது.
3: ஆ, கொடுக்கல இந்த பாடல்.
0: ஓகே, ஓகே, இதை கொடுக்குங்க. சொல்லுங்க சார்.
3: ஆ, பிரசன்னா நடிச்ச படம் தான்.
0: என்ன பாட்டு?
3: என்ன பாட்டுன்னா, நோ டைம் கொடுங்க, கண்டுபிடிக்கிறேன்.
0: சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க திரையருவி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற இடத்த அன்பு நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு பேசலாம். பேர் சொல்லுங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: பரங்குன்றாபுரத்துலேருந்து முத்துக்குட்டி பேசுகிறேன் மேடம்.
0: முத்துக்குட்டி எங்கேருந்து பேசுகிறேன்னு சொன்னீங்க?
1: பரன்குன்றாபுரம்.
0: பரன்குன்றாபுரமா?
1: ஆமாம்.
0: கரெக்டாக சொல்கிறேன்னா?
1: ஆ சொல்லிட்டீங்க மேடம்.
0: ஓகே ஓகே. உங்களுக்கு மியூசிக் கொடுத்துடலாமா?
1: ஆ கொடுங்க மேடம்.
0: ஓகே, ஈஸியாக தான் இருக்கும், கேளுங்க. கேட்டிங்களா?
1: கேட்டா மேடம்.
0: என்ன கேட்டேன் அப்படிங்கறதே ஒரு மாதிரி ஸ்ருதி கம்மியா இருக்கு.
1: அது தனக்குன்னு வரும்போது மறந்துடும்.
0: தெரியல, நான் ஊடில இருந்து கேட்கலாம்னு தான் பார்த்தேன். சரி வேணாம், முதல்ல இருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்.
1: இன்னொரு வாட்டி கொடுங்களேன்
0: பார்ப்போம். சரி ஓகே. தெரியுதா முத்துக்குட்டி?
2: என்ன
0: பேருமா? புரியல. செய்தலி. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க?
2: தெற்குப்பட்டி.
0: தெற்குப்பட்டியா? கரெக்டாக சொல்கிறனா?
2: ஆமாம் ரைட்டு.
0: ஆ ரைட்டு, ஓகே. உங்களுக்கான மியூசிக் இப்போ ஒரு மியூசிக் கொடுத்தனே நம்ம முத்துக்குட்டியை, உங்களுக்கு அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு
2: தெரிஞ்சுதா? மேடம்
0: கவனிக்கலையா? சரி ப்ளே பண்ணுறேன். ஆ ஓகே ஓகே. சொல்லுங்க சார்.
2: நல்ல பாடல் மேடம். என்ன பாடல் தெரியல.
0: நல்ல பாட்டு தான். தெரியலையா?
2: அர்த்தமே வாய்ப்பு கொடுத்துடலாமா?
0: சரி ஓகே, நான் ஒரு க்ளூ கொடுக்கட்டா?
2: ஆ கொடுங்க.
0: ஓகே, மோகன் நடிச்ச படம்.
2: படமா?
0: ம்.
2: ஆ என்ன தெரியல
0: படம். ம் ஓகே. பாட்டு?
2: பாட்டு ராசா பாடு.
0: என்னங்க ராசாவே, எங்கயோ போறீங்களே? ராஜ்கிரண் பாட்டுக்குலாம் போறீங்களே? ராசாவே உன்னன்ட்டு கிடையாது. நானே சொல்லிட்டுமா?
2: ஆ சொல்லுங்க மேடம்.
0: வாவென்னிலா உன்னை தானே.
2: கார்த்திக்
0: ராஜாவின் இசையில் சாதனா சர்க்கம் மற்றும் பி உன்னிகிருஷ்ணனின் குரல்களில் பாடல்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 திரையருவி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
3: என்ன
2: பழனியா?
3: ஓகே,
2: உங்களுக்கான மியூசிக் வருது, கேளுங்க.
3: என்னது?
2: சரி சரி சரி சரி.

0: சரிதா?
1: மேடம் தெரியலையா?
0: தெரியலையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க?
1: பாதி படிச்சா அந்த கேட்டீங்களாம்.
0: பாதினா எப்படிங்க? ஒரு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான். எப்படி
1: ஊரில் படிச்சுங்க?
0: புரியல நீங்க சொல்றது.
1: கொஞ்சம் பாட்டா படிச்சா கொஞ்சம் புரியும்.
0: ஏங்க டாஸ்கே தானேங்க, மியூசிக் கொடுத்து நீங்க கண்டுபிடிக்கிறது தான் டாஸ்கே. தெரியலையா?
1: ஆமாம் மேடம்.
0: கேளுங்க, இன்னொரு வாட்டி வேணா கேளுங்க.

0: தெரியுதா?
1: மேடம்
0: தெரியல. ஓகே, நன்றி. அடுத்த நேரம் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம்.
2: மேடம், குறும்பலா பேர் சந்திரகலா.
0: சந்திரகலாவா? ஓகே, இந்த பாடல் கேட்டிங்களா? மியூசிக்கு
2: கலைஞன் படம், கமலகப்பன் சார் படம், எங்கள் நெஞ்சில் நீங்காதீங்கள் நீதானா.
0: ஓகே, வாழ்த்துக்கள். ஆனா உங்களுக்கு அது இப்ப கிடையாது, சரியா? வேற பாட்டு உங்களுக்கு, சரியா? சொல்லுங்க, ஈஸி தான்.
2: அலைகள் ஓய்வதிலே படத்துல இருந்து காதல் ஓவியம் பாடும் காவியம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்க இருந்து பேசுறேன்னு சொன்னீங்கம்மா?
2: குறும்பலா பேரி.
0: ஓகே, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி, நன்றி. நேரிலே நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கல்லூரி வாசல் திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் ஹரிஹரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராமின் குரல்களில் பாடல்.

நேர்களே, நிறைவு பெறுகிறது திரையருவி. தொடர்வது தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி NCERT.

0: கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: நேர்களை தொடர்வது 4 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
2: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் நீர்வளத்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறை சார்பில் வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மின்வாரியத்தில் ஊழல் முறைகேடுகள் நடைபெறுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின் கணக்கீட்டு முறையில் குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தேவையான நடவடிக்கைகளை மின்வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமமுக கூறியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வணக்கம் நேர்களே, நேரம் 4:03. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நிகழ்ச்சி விளங்குறதுக்காக ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் ஆஜி சந்தியா ஜெகன் மற்றும்
2: எல் சுப்பிரமணியன்.
1: நிகழ்ச்சிகளை பேர்லாமான
2: கண்டிப்பா போனோம்ல.
1: ஓகே நேர்களே, வழக்கம் போலதான்.

0: நிகழ்ச்சி. நீங்க ஒரு கேள்வி கேட்டா நாங்க ஒரு கேள்வி கேட்போம். முதல்ல அண்ணங்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னா ரெண்டாவது என்கிட்ட கேட்கலாம், இல்ல முதல்ல என்கிட்ட கேக்குறீங்கன்னா அடுத்து அண்ணங்கிட்ட கேட்கலாம். ஓகே, காலர்ஸ் வர ஆரம்பிச்சாச்சு. நம்பர்ஸை நம்ம சொல்லிடுவோமா ஒரு வாட்டி?
1: சொல்லணும் இல்லையா?
0: 0462251132 மற்றும் 0462251133 என்ற எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பேச போகிற முதல் அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்
2: சார். வணக்கம் அம்மா. வணக்கம்.
0: வணக்கம். வாங்க, பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க.
2: பேசுமா?
0: சொல்லுங்க சார்.
1: வணக்கம். வணக்கம் வணக்கம். கேக்கு, நல்லா கேக்கு.
0: ஓகே, கேள்வி நீங்க கேக்குறீங்களா நான் கேக்கவா?
1: யார் வேணாலும் கேளுங்க.
0: நீங்க கேளுங்க முதல்ல.
2: நான் கேக்கணுமா?
0: கேளுங்க.
2: ஒரு தடவை அலுப்பா இருக்குன்னாராம். அதுக்கு சுக்கு மீன் அகதி இப்படி வாங்கிட்டு மசாலா சாமான் வாங்கிட்டு ஒன்னஞ்சு வார்டு வாங்கிட்டு வருக்குன்னாராம்.
0: என்னது என்னது சார்?
2: ஒன்னஞ்சு வார்டு.
0: சரி, ஏதோ புரியற மாதிரி இருக்கு, சொல்லுங்க. பாப்போம் கடைசியில. கேள்வி முடிஞ்சுதா?
2: கேள்வி கேக்க இப்பதான்.
0: திரும்ப கேளுங்கண்ணா.
2: அதாவது அலுப்பாருக்கு ஒருத்தர் அலுப்பாருக்கு ஒன்னஞ்சு வார்டு வாங்கிட்டு அலுப்பாருக்கு மசாலா வாங்கிட்டு சொன்னாராம். அதான் ஒன்னஞ்சு வார்டுனா என்னது?
0: புரியுதானே ஏதாவது உங்களுக்கு? அண்ணா வந்து சொல்றேன்ல சார், எனக்கு கேள்வியே புரியல சார். கேள்வி நல்லா தெளிவா புரிஞ்சாலும் சொல்லுங்க.
2: ஒன்னு அஞ்சு வார்டு. ஒன்னுன்னா காணா, அஞ்சுக்கு ரூணா, கரு வார்டு.
1: பதில் சொன்ன கூட அவருக்கு தெரியல.
0: சார் இங்க பாருங்க, இந்த கேள்வியே முதல்ல புரியல. நீங்க புரியல எனக்கு, அதாவது கேள்வி கேட்ட தப்பு இல்ல, நீங்க ஆள் தெரியாம கேட்டுட்டீங்க, வேற
1: ஒன்னும் இல்ல.
0: அதே நீங்க கவனிக்கல, அண்ணா அப்பவே பதில் சொல்லிட்டாங்க.
1: சரி பரவாயில்ல,
0: சரியா?
1: இப்ப நீ கேட்டுருமா?
0: நான்
1: கேக்குறேன்.
0: சரி, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க சார். நான் எடுத்து வச்சிருக்க கேள்வி இப்ப கண்டிப்பா தெரியா சொல்லிடுவீங்க. ஒரு பாட்டு பாடிருங்க.
2: நம்மா சிங்கார கண்ணம்மா, பக்கம் வந்த பின்னே வெக்கம் வரலாமா, பார்க்க போனா நீனும் நானும் ஒன்னம்மா.
0: என்ன பாட்டு?
2: இன்னொரு பாட்டு பாடுங்க.
0: பாடுங்க.
2: அன்பே அவளா.

0: கரியம் நீ வாழ்ந்தை எரித்து சென்றால் பாதையும் புரியவில்லை அன்பே வா.
1: சார் சார், நான் ஒன்று கேட்கட்டுமா உங்ககிட்ட? இது வரைக்கும் யாருமே பாடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு தரலையா?
0: என்னவா
1: வாய்ப்பு தரலையா பாடுறதுக்கு?
0: தந்தாங்க.
1: தந்தாங்களா? இல்லை, நீங்கள் பாடினது ரொம்ப அப்படியே மனசுலேருந்து பாடின மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்க. அப்படியா, சரி, ஓகே, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. நன்றி.
2: அண்ணா நல்ல வேலைம்மா, நான் தப்பிச்சேன். நான் என்னத்தையாவது கேட்டு, அவர் என்னத்தையாவது சொல்லி,
1: கேள்வியும் புரியாது பதிலும் புரியாது, அவங்களுக்கு மட்டும்தான், அந்த சாருக்கு மட்டும்தான் தெரியும்.
2: ஆமாம், அப்படியே அவர் நிலைமை வந்துடப்படாது.
1: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க சார்.
3: தென்காசி மாவட்டம் பூலாமத்தூர் சுப்பிரமணியன்.
1: சுப்பிரமணியன் சார், ஓகே. நல்லா இருக்கும் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
1: ஓகே,
2: சரி. சுப்பிரமணியன் சார், நீங்கள் கேட்குறீங்களா முதல்ல?
3: நீங்கள் கேளுங்க.
2: அப்படியே நான் கேட்கவா? சரி, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள், அருமையான நாள். ஒரு விளையாட்டு சம்பந்தப்பட்ட சிறப்பான நாள். நம்ம வானொலியில் கூட அது பற்றிய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. என்ன நாள்? அப்பப்போ நிகழ்ச்சி இருக்கு வானொலியில் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வானொலி நீங்கள் திருநெல்வேலி வானொலி பண்பலை கேட்டிருந்தாலோ இல்லை முதன்மை. ஆமாம், செஸ் விளையாட்டு. அதை சரியாக சொல்லுங்க. ரைட்டு தான், கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. ஆனால் வந்து அதை வந்து முழுமையாக சொன்னா தானே நமக்கு நல்லா இருக்கும் இல்லையா?
3: கேட்டீங்களா?
2: அதுதான், அதாவது சார், ஆமா, அது விளையாட்டு போட்டி இல்லை.

0: இன்னைக்கு வந்து தேசிய சதுரங்க தினம். அதான் ரைட்டு தான், செஸ் தான், அதில் வந்து சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த தேசிய அப்படிங்கிற வார்த்தை வரணும் இல்லையா? ஆமாம், ஆ, தேசிய இருக்கு, உலக இருக்கு, சர்வதேச இருக்கு. ஆமாம், தேசிய சதுரங்க தினம்.
1: சதுரங்க விளையாட்டு போட்டி?
0: ஆமாம், விளையாட்டு போட்டி கிடையாது,
2: தினம். தினம்,
0: டே, டே, தினம், என்ன பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா கவனிச்சிருக்கீங்க. ஆமாம், தேசிய சதுரங்க தினம், அவ்வளோதான். சரியா? மதிப்பெண் எனக்கு தான். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கு வந்து இந்திய நாட்டின் அளவிலே சதுரங்க விளையாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக தேசிய சதுரங்க தினம் கொண்டாடப்படுகிறது. சரியா? இப்போ நீங்கள் கணங்கட்ட வாரணு.
1: எனக்கு வசந்த மாளிகையிலேருந்து ஒரு பாட்டு, நல்ல பாட்டை படிங்க.
0: வசந்த மாளிகையிலேருந்து பாட்டு பாடணுமா?
1: யாருக்காக
0: இது, யாருக்காக இந்த மாளிகை, வசந்த மாளிகை, காதல் ஓவியம்,
1: மாளிகை,
0: யாருக்காக இது, யாருக்காக மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. ரொம்ப மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் கலந்துட்டு.
2: நன்றி, நன்றி, நன்றி சார், நன்றி. என்னென்ன
0: கடைசியில் நம்ம
2: ஒரு பாட்டு கேட்க முடியாமல் பேருவனோ அப்படின்னு நினைச்சேன். சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நம்ம ஒரு பாட்டு கேட்டு வந்துடுமா? இப்போ நேர்லேயே நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. காதலுக்கு மரியாதை திரைப்படத்துலேருந்து கே ஜே ஜே சுதாஸ் மற்றும் சுஜாதா மோகனின் குரல்களில் பாடல்.

தொடுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே, ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்ற

0: சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு தட்டுகின்றதே.
1: ஒரு பட்டாம் பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு தட்டுகின்றதே.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற இடத்த அன்பு நேயர், வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: வணக்கம். எங்கள் அம்மா தம்பி அம்மாக்கும்
0: வந்துட்டீங்களா? பிரியமா எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. உங்க குரலையும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் அண்ணா, நல்லா இருக்கீங்களான்னு
2: கேட்காங்க. அவங்க பேசினாலே நம்ம நல்லா இருக்கும்.
0: என்னைக்கோ பேசுறது ஞாபகம் வச்சிருக்கீங்களா?
2: அதானே
0: உங்க சிரிப்பையும் குரலையும் ரொம்ப மிஸ் பண்றேன். உங்களுக்கு ஈஸியாவே கேட்டுருவோமா? சரி, ஒரு 5 பாடல் பாடணும். பாடல்ல அதை சொன்னா போது என்ன பாட்டுன்ட்டு, பெண்களுடைய பெயர்கள் வரக்கூடியதா? 5 5 இது சொல்லணும். ஸ்டார்டிங்கே பேரா தான் இருக்கணும் ஆனா. சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்லுங்க சொல்லுங்க.
1: தெரியும் ஏங்க,
0: அது சீரியல் பாட்டு தான். படத்துல உள்ள பாட்டை சொல்லுங்க.
1: சினேகா போல இருப்பாளாம், அவ மாதிரி சீச்சி போல இருப்பாளாம், வைசா போல இருப்பாளாம்.
0: ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு. டைம் முடிஞ்சிருச்சு பீமாமா, டைம் முடிஞ்சிருச்சு. ஆமா, 5 பாடல் கேட்டேன், 3 பாடல்

0: இருக்கீங்க. நான் சொல்லட்டுமா என்னென்ன
1: சரிங்க.
0: பாடல்கள் அப்படின்ட்டு?
1: ஆ சொல்லுங்க.
0: பிரியமுடன் திரைப்படத்துலேருந்து பூஜாவா பூஜாவா அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு.
1: பூஜைக்கு வந்த நிலவே வா.
0: என் பேர்ல கூட பாட்டு இருக்கு தெரியுமா?
1: தெரியும். சந்தியா
0: ஆ,
1: சந்தியா
0: அதை சொல்லியிருக்கணுமா இல்லையா நீங்க முதல்ல? அண்ணே இந்த பஞ்சாயத்தை பாருங்கண்ணே, முதல்ல என்ன ஏன் என்ன வயசுல ஒரு பாட்டை பாடியிருக்கணும்.
2: உங்க பிரியம்மா வந்து கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க. நீங்க அம்மா நீங்க
0: அடுத்தது டூயட்ல இருந்து அஞ்சலி அஞ்சலி. காதல ரெண்டுல இருந்து ரோஜா ரோஜா பாடலாம். சரிங்க, ஓகே. வாழ்த்துக்கள் பீமம்மா, வாழ்த்துக்கள். நன்றி, நிகழ்ச்சி கலந்துக்கிட்டதுக்கு நன்றி.
2: நன்றி வணக்கம். என்னமா நீங்க
0: கேட்டுட்டாங்களோ நினைச்சேன். சரி கேளுங்க. பாம்புக்கா இல்லையே, எப்படி? அதுதான் கேள்வியா? பாம்புக்கு கால் கிடையாது. ஏன் இப்படி ஒரு கேள்வி? என்ன பார்த்து கேட்டீங்க? இல்ல இல்ல, டைம் போயிட்டு இருக்கு, சொல்லுங்க.
1: அதாவது பாம்புக்கு வந்து துணைக்கால் போட்டா
0: வணக்கம்.
3: ராஜா ராணிக்கு நீங்க சதுரங்க தின வாழ்த்துக்கள். மாலை வணக்கம் மேடம். ரவிக்குமுதா மூளைக்கிரட்டி மேடம்.
0: என்ன பேர் சார்? புரியல சார்.
3: ரவிக்குமுதா மூளைக்கிரட்டி மேடம்.
0: ஓகே ஓகே. அண்ணா
3: சார் நல்லா இருக்கீங்களா? சார்
2: நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன்.
3: சொல்லுங்க மேடம்.
2: ஆமா, இப்ப வந்து நம்ம தான் கேள்வி கேட்டுக்கணும் ரெண்டு பேரும்.
3: சரிங்க சார், உங்ககிட்ட கொஞ்சம் போராடி தான் ஜெயிக்கணும்.
2: சார் அப்படிலாம் நான் என்ன கஷ்டமா
0: கேட்க? சந்தியாட்டா ஈஸியா ஜெயிச்சலாம் இருந்தீங்களா?
2: சரி, முதல்ல நீங்க கேளுங்க.
3: எப்பவுமே சார்கிட்ட வந்தா கொஞ்சம் கடினமான கேள்வியா இருக்கும்.
2: அப்படிலாம் ஒண்ணு இல்லை, முதல்ல நீங்களே கேளுங்க.
3: சார் என்ன பாட்டு போய் கேட்கலாமா?
2: எது வேணாலும் கேளுங்க, முடிஞ்சா சொல்றேன் அவ்வளவுதானே.
3: இல்ல நாம் படிக்கட்டுமா?
2: எப்படி வேணாலும், முதல்ல நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்.
3: அப்படியா சார்?
2: ஆமா.
3: சரிங்க சார், ஒரு ஒரு அஞ்சு நடிகர் பேரை சொல்லிருங்க சார். 100வது படம் விளையாடுறாங்க. 100வது படம், அஞ்சு நடிகர்.
2: 100வது படம்? ஓ, ஐந்து நடிகர்களோட 100வது படம்.
3: ஆமா, படங்கள் சார்.
2: அப்படியா சார்? நமக்கு அந்த அளவுக்கு வந்து
3: சார், நீங்க எல்லாம் எவ்வளவு அந்த அளவுக்கு அவ்வளவு திறமையா தட்டி விட்டு போறீங்களா சார்?
2: அது
3: உங்ககிட்ட முடியுமா சார்?
2: இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. அதாவது நம்ம வந்து திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த வந்து மனசுல வந்து.
3: மூணு நடிகர் பேரை சொல்லிருங்க சார்.
2: மூணு நடிகர் பேர் நான் சொல்ல முடியுமே வெளிய. 100 நாட்கள் சொல்றதுங்கிறது கொஞ்சம் சிரமம், இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. சரியா?
0: 100வது படம் கேக்கீங்களா?
3: ஆமா சார். மேடம்,
2: 100வது படம்.
3: அதான் நடிகர்கள் 100 படங்கள் போடி எல்லாரும் நடிச்சிருப்பாங்கல்ல.
2: ஆமா ஆமா ஆமா ஆமா.
3: அதுல 5 நடிகர். சரி, 3 நடிகர் சொல்லிடுங்க.
2: நான் ஒண்ணே ஒண்ணு சொல்ல முயற்சி பண்றேன்.
3: சரிங்க சார்.
2: அதாவது நம்ம ரஜினிகாந்த் சொல்லுவோமா?
3: கண்டிப்பா சார்.
2: ஆமா. ராகவேந்திரர்
3: ஒண்ணுங்க சார்.
2: ரைட்டா?
3: ரைட் சார்.
2: அப்புறம் வந்து சிவாஜி கணேசன் சொல்லுவோமா?
3: சொல்லுங்க சார். அதெல்லாம் நீங்க
2: எனக்கு கொஞ்சம் வந்து அதாவது ஒரு விஷயம்
0: அண்ணா, டைம் முடிஞ்சு
2: இல்ல முடியட்டும் பரவாயில்ல. அதை பத்தி என்ன இருக்கு? என்னமா நமக்கு வந்து
0: பதில் தான் வேணும்.
2: 100வது படம்
3: சொல்லுங்க.
2: சரி, வெரி குட், வெரி
3: குட். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஒளி விளக்கு.
2: சரி சரி சரி.
3: கமலையாவுக்கு வந்து ராஜா பார்வை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து ராகவேந்திரா. புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கு கேப்டன்
0: பிரபாகரன்.
3: இதுக்கு மேல நீங்க
2: பாடல் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி
3: கேக்குறேன்.
2: ஒரு வார்த்தை ரெண்டு தடவை வரணும். அப்படி அப்படி இருக்கிற மாதிரியான பாட்டு ஒரு வார்த்தை. ஆமா, ஒரு 5 பாட்டு. இப்ப உதாரணத்துக்கு சொல்லட்டுமா
3: சார்? ஒரு 2 பாட்டு படிச்சிடும் சார்.
2: சரி, முழு முயற்சி பண்ணுங்களேன். நீங்க 5 சொன்னீங்க, நான் ஒண்ணுக்கு 5 கேட்டதுக்கு நான் ஒண்ணு சொன்னோம் இல்லையா?
3: பாட்டு பாருங்களேன். ஒரு பாட்டு படிக்கேன் சார்.
2: பாடுங்களேன்.

0: பணம் என்னிடத்தில் கொட்டி கிடக்கு,
1: அப்படி
0: உன்னிடத்தில் என்ன
1: இல்ல இல்ல சார்
2: சார் சார்
1: ஹலோ சார், நான் அப்படி கேட்கல. நான் வந்து ஒரே வார்த்தை ரெண்டு முறை அடுத்தடுத்து வரணும். அதாவது கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், கண்ணும் கண்ணும் வருதா
2: முடிஞ்சிருக்கு.
0: ஒண்ணு வந்துட்டு
1: கடுமையான போட்டின்னு
2: சொல்லலாம்.
1: எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப வந்து அது எப்படி சொல்றது, ரிவைஸ் பண்ணா தான்
2: ஞாபகத்தில்
1: இருக்கும். சித்திரமும் கைப்பழக்கம்
2: கண்டிப்பா,
1: என்ன செந்தமிழும் நாப்பழக்கம். அதுக்கப்புறம் அவ்வை என்ன சொல்லாங்க தெரியுமா,
2: சொல்லுங்க,
1: வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்ங்க. அதாவது ஒரு படித்த விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த விஷயம்
2: மனசில் இருக்கும்.
1: அவர் சொன்ன மாதிரி எத்தனையோ படங்கள் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தாலும் கேட்டிருந்தாலும் அந்த தகவல்களை தலையில் வச்சுருந்தாலும் திடீர்னு நம்ம கேட்குறப்போ வந்து சட்டுன்னு வரலன்னா அந்த விஷயத்தை நம்ம இப்போதைக்குள்ளே உபயோகப்படுத்தலை அப்படின்னு தான் அர்த்தம்.
2: நிச்சயமாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: நிச்சயமாமா.
2: நேர்லேயே நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பிரியமுடன் திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியன் மற்றும் கே எஸ் சித்ராவின் குரல்களில் பாடல்.

0: நேரம் 4:33 கேட்டுட்டு இருக்கீங்க இது ஆகாஷ் பாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 மற்றும் பண்பலை 102.6 பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த அன்பு நேயர் வணக்கம். என்னென்ன
1: அதாவது
0: ஆமாண்ணே ஒன்று ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் பார்த்தீங்களா?
1: என்ன சொல்ல நினச்சேன்?
0: இந்த இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நேர் வந்து கேள்வி கேட்டாங்க இல்லையா,
1: அந்த நம்ம
0: 100வது படம் அப்படின்ட்டு உங்ககிட்ட என்கிட்ட இல்லை.
1: ஆமாம், 5 நடிகர்கள்.
0: அதை வந்து சரி கொஞ்சம் பார்ப்போமே, நம்மளும் ரீகால் பண்ணி பார்த்தா தானே ஞாபகம் இருக்குன்னு சொன்னீங்க.
1: ஆமாம் ஆமாம்,
0: அதனால் கொஞ்சம் பார்ப்போமேனு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சிவாஜி அவங்களுடைய 100வது படம் வந்து சவாலே சமாலி அப்படின்னு சொன்னாங்க.
1: அப்படி தான் சொன்னார்.
0: ஆனால் நவராத்திரி அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்கீங்க.
1: ஓ அப்படியா?
0: ஆமாம், அவங்கள்ட்ட சொல்லணும், நம்ம நேர்கள்ட்டையும் சொல்லணும்.
1: நவராத்திரி தான் வந்து சிவாஜி கணேசன் நடித்த 100வது
0: படம். சவாலே சமாளி கிடையாது.
1: வெரி குட், நல்ல சரியான தகவல் தான் சொல்லிருக்கீங்கம்மா.
0: ஓகே நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.

0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: நான் பஞ்சவாண்டிலிருந்து விஜயன் பேசுறேன்.
1: ஓகே, நீங்க கேக்குறீங்களா கேள்வி? நான் கேட்கவா?
0: பாட்டு பாட சொல்லுங்களே
1: சார். ஆ சார், பாடுங்க சார்.
2: அப்ப நம்ம ரெண்டு பேரும் தான் போடி.
1: ஆ ஓகே ஓகே.
0: சார், இந்த கண்ணன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தாங்க பாட்டு பாடுங்க சார், உங்க வாய்ட்ட கேட்கணும்னு ஒரு ஆசை.
2: எனக்கு அந்த பாடல் வரிகள் தெரியுமான்னு தெரியலையா.
1: ஏன் சார், நான் பாடினா நல்லா இருக்காதா? கண்ணன் வரமாட்டாரா?
0: வருவாரா?
1: இதுக்காண்டி நானும் ஒரு கண்ணன் பாட்டை பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன் பாருங்க.
2: கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான், அந்த பாட்டா சார்?
0: நம்ம குழந்தைகளை பற்றி.
2: சரி,
1: என்ன திரைப்படம் சார் அது?
0: அது எனக்கு தெரியலையம்மா.
1: தெரியலையா?
2: சரி, நமக்கு ரெண்டு வரி தெரியாது.
1: சரி சரி பாடுங்க.
2: கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா.
0: ஐயா அப்படி இல்ல, கண்ணன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான்.
1: அந்த பாட்டா
2: இல்லையே, அடுத்துதானே அது வரும். மன்னன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான், மன கவலைகள் தொலைந்ததம்மா. முதல்ல வந்து புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான், மன கவலைகள்
1: தீர்ந்ததம்மா,
2: தொலைந்ததம்மா. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்.
1: ஓகே, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேனே.
2: சரிதானா?
1: ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு.
2: மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா?
1: கேளுங்க
0: கேளுங்க.
2: அப்பதான் கேட்ட அதே கேள்விதான். எப்போ நீங்க ரேடியோ கேட்டீங்களா? ஒரே சொல், ஒரே வார்த்தை, இரண்டு முறை வரணும்.
0: ஒரே சொல்,
2: ஆமா, ஒரு வார்த்தை, அடுத்தடுத்து, ஆமா, அடுத்தடுத்து ரெண்டு முறை வர்ற மாதிரி.
0: ஒரே சொல்,
1: அடுத்தடுத்து ரெண்டு வாட்டி,
2: அடுத்தடுத்து. இப்போ கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் சொன்னா,
0: அப்படி
2: கண்ணும் கண்ணும் அப்படி.
1: ஓகே, டைம் ஆன் பண்ணியாச்சு சார்.
2: ஒரு அஞ்சு பாட்டு சும்மா கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, அதே முயற்சி பண்ண. எவ்வளவு பாட்டு இருக்கு?
1: சூரிய வம்சத்துல ஒரு பாட்டு இருக்கு, பாடுங்க சார்.
0: என்ன பாட்டுமா?
1: அதே மாதிரி ரெண்டு வார்த்தை ஒண்ணு போல வர்ற மாதிரி.
2: அதே மாதிரி பா, படி, நீயே மார்க் வச்சுக்கோ.
1: டைம் முடிய போகுது, டைம் முடிய போகுது,
0: முடிய போகுது. வார்த்தை வரமண்டுக்கம்மா,
1: முடிந்து விட்டது.
2: சொன்னாங்க இல்லையா, கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுது, அதுல கண்ணும் கண்ணும்னு ரெண்டு வார்த்தை வருது இல்லையா?
0: அப்படி வரணுமா சார்? சரி,
2: ஆமா, நான் அதானே சொன்னேன்.
1: கேள்வி இப்பதான் புரியுது. அப்போ
2: பரவாயில்ல, ரொம்ப நல்ல முயற்சி. மகிழ்ச்சி சார்,
1: நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டது. நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
1: வணக்கம். வணக்கம், என்னாச்சு? வணக்கம்
3: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: மேலப்பாளையம் கிருஷ்ணி பேசுறேன்.
1: எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி.
3: உண்மை உண்மை
1: தானே? சரி ஓகே, அந்த உண்மையோட ஒரு கேள்வி கேளுங்க ஈஸியா. எனக்கு
3: கேள்வி கேட்கவா?
1: நீங்க தான், என்கிட்ட தான் கேட்கணும்.
3: அதாவது நடிகர் திலகம் நடித்த, அதாவது என்னமோ சொல்லுவாங்களே, நடிகர் திலகம் நடித்த நகைச்சுவை படம் எதுன்னு சொல்லுங்க.
1: ஏங்க, நடிச்ச ஒரு அஞ்சு படம் சொல்லுங்கனாலே முழிப்போம். நகைச்சுவை திரைப்படமா?
2: ஒரு கேள்வி மனசுல தோணுச்சு. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அம்மா வணக்கம்.
3: சத்தம் கேட்காம.
2: இல்ல இல்ல, அது நீங்க நகைச்சுவை படம் சொன்னே நானே ஒரு நிமிஷம். சூப்பர் சூப்பர், அழகுல்லா. ஆனா சிவாஜி கணேசன் காமெடியனா நடிச்ச படம்னு நீங்க கேக்கும் போது,
1: அந்த படத்துல வேணா காமெடியா வந்திருக்கும்.
2: கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருக்கு எனக்கு.
1: சரி, இருந்தாலும் சொல்லுவோம். தப்போ ரைட்டோ. பட்டிக்காடா பட்டணமா?
2: சரி,
1: ஒண்ணு. வேற வந்து அவர் வேற காமெடி எதுல பண்ணிருப்பாரு? சவாலே சமாளியில கொஞ்சம் காமெடி வந்திருக்குமோ?
3: இல்லை
1: இல்லையா. ஊட்டி வரை உறவு?
3: ரெண்டு.

0: கலை பாண்டியா.
1: மூணு.
0: சப
1: நான் ரெண்டு
0: ரெண்டு
1: இருக்கு
0: ரெண்டு ரெண்டு. அந்த சவாலி
1: சலாட்டா
0: சமாளி
1: கல்யாணம்,
0: சேர்த்துக்கோங்களேன்
1: கலாட்டா கல்யாணம்
0: அதில். சபாஷ்மினா.
1: இல்ல கலாட்டா கல்யாணம்.
0: ஓகே.
1: சபாஷ்மினா அது கிடையாது, இன்னொரு படம் இருக்கு.
0: தெரியலங்க, இது இவ்வளோ சொன்னதே பெருசுங்க. என்னங்க நீங்க, ஒரு மூணு கேட்டிருந்தா ஓகேவா இருந்திருக்கும்னு நினைக்கேன். சரி பரவாயில்ல, இருக்கட்டும். இல்ல இல்ல
2: இல்ல, அதாவது இந்த கேள்விக்கான பதில் அவங்க தாம்மா சொல்லணும்.
0: அதனால
2: அல்ல இல்லம்மா, அதாவது இப்ப நான் வந்து முந்தைய நேரத்தை கேள்வி கேட்டாச்சு, அவரு என்கிட்ட கேட்டார் இல்லையா. இப்ப வந்து இப்ப இருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்களே அஞ்சு படம் கடகடான்னு சொல்லிட்டாங்களே.
0: தப்பா, அதில் ஒரு படம் தப்பா.
2: ஒன்று தப்பு, பரவாயில்ல. சரிம்மா, நீ இங்கே அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கு.
0: ஓகே, நான் கேட்கட்டுமா?
1: ஆ சொல்லுங்க.
0: ஓகே. மொட்டு அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு மூன்று பாடல்கள், மூன்று ஆமாம் நாலு கூட சொல்லலாம்.
1: மொட்டு
0: மொட்டுன்னு தான் தொடங்கணும். அப்ப அந்த பொத்தி வச்செல்லாம் எங்க கொண்டு போறது? நீங்க வேற ஸ்டார்டிங்கே மொட்டுன்னு தான் வரும். டைமர் ஆன் பண்ணியாச்சு, சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க. க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா, ரோஜா கூட்டத்தில் ஒரு பாட்டு இருக்கு, அப்புறம் காதல் கோட்டில் ஒரு பாட்டு இருக்கு. சொல்லுங்க. மாட்டிக்கிட்டீங்களா? எப்படி உங்களுக்கு, நீங்க வந்து க்ளூ எல்லாம் கொடுக்கல, நான் உங்களுக்கு க்ளூ எல்லாம் கொடுத்துருக்கேன். என்னது? ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு. நானே சொல்லட்டுமா? காதல் கோட்டில உண்டு. மொட்டு மொட்டு மொட்டு மலராத மொட்டு, தெரியுமா அந்த பாட்டு? தெரியும் உங்களுக்குலாம், கேட்டிருக்கீங்க. அப்புறம் மொட்டுகளே மொட்டுகளே அப்படிங்கிற ஒரு பாட்டு. அடுத்தது மொட்டு ஒன்று மலர்ந்திட குஷியில. அப்புறம் மொட்டு கேளுங்க, அப்புறம் மொட்டு விட்டு முல்லக்கோடி அப்படின்னு ஒரு பாட்டு வருமே, இருக்குல்ல. மண்வாசனையான்னு தெரியல, ஆனா ஒரு பாட்டு இருக்குங்கறது தெரியும் எனக்கு. சரியா? சரிமா, அதேதான் அதேதான். சூப்பர், ஓகே, ரொம்ப நன்றி.
2: ரொம்ப அருமமா, ரொம்ப
0: நன்றி. நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டது. நன்றி நன்றி நன்றி. நேர்களே, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் ஸ்வர்ணலதாவின் குரலில் பாடல்.

0: நேர்களே கேட்டுட்டு இருக்கீங்க பொதுகை தும்பி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போற இடத்த அன்பு நேயர் வணக்கம். வணக்கம்
1: அன்பு சந்தியா ஜெயன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் சபா செல் துணை அவர்களுக்கும் மாலை வணக்கம். எந்த அன்பான கூட்டம் நம்பளவான
2: நம்ம ரெண்டு பேரும் தான் போட்டி
1: போட்டி தானே.
2: ஆமா ஆமா
1: சரி மேடம், இப்ப ஒரு பாட்டு கேட்டல மேடம், முட்டு விட்ட முல்லை கொடி பாட்டு. அந்த பாட்டு மன்வாசன் இல்ல, இன்று நீ நாளை நான்.
0: ஓகே ஓகே, இன்று நீ நாளை நான் தெரியலன்னு சொல்லிட்டான் அந்த நேர் கேட்டது கூட அவங்க ஆனா மன்வாசன் சொல்லிட்டு போனா.
1: பாட்டு கேட்டா சொல்றேன்.
0: ஓகே ஓகே, இன்று நீ நாளை நானா?
2: அது
1: ஆமா, லட்சுமி அடிச்சுப்பாங்க.
2: அது பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு என்ன?
1: அது வேற, அது மன்வாசன்.
2: அதான் மன்வாசன் என்ன? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் ஆரம்பத்தில் இருந்த பாட்டு தான்
0: சொல்லிட மாட்டாங்க.
2: பாட்டு ஒரே பாட்டுன்னா ஒரே வந்துருது
1: பாட்டு.
2: எங்க போவோம் பாட்டு வரட்டும், வரி வரட்டும், வார்த்தை மட்டும்
1: வந்ததுக்கு நீ பாடம்மா
2: நீங்க கேளுங்க.

0: சீனா பண்ண ஒரு கேள்வியும் கேட்க போறேன்
1: கேளுங்க, அழகா கேளுங்க.
0: அதாவது ஒரு பாட்டு இடையில படிப்பேன்,
1: சரி,
0: அந்த பாட்டை படிச்சவங்க யாருன்னு சொல்லணும்.
1: சரி,
0: வந்தால் ஊட்டிக்கு போவேன், பைத்தி எப்படிச்சா குத்தாலும்
1: வருவேன். நல்ல அருமையான வரி தான்.
0: ஆமா, இந்த பாட்டை படிச்சவங்க யாரு?
1: ஆமா, கோடை வந்தால்
0: வரிதான் வரி.
1: கோடை வந்தால்
0: என்ன படம்? அந்த பாட்டை படிச்சவங்க யாரு?
1: ஃபேமிலியரான
0: சொல்லக்கூடாது.
2: டைமர் ஆன் பண்ணிரலாமா?
1: ஆமா பண்ணுங்க.
0: கோடை வந்தால என்ன பண்ணலியோ?
1: என்னமா பண்ணல? என்ன
0: என்ன பண்ணல?
1: கோடை வந்தால
2: பண்ணியாச்சு, பண்ணியாச்சு, சொல்லுங்க.
1: புதே பண்ணியாச்சு சார். நமக்கு இந்த பொய் சொல்லி எல்லாம் மார்க் வாங்கணும்னு அவசியமே கிடையாது.
0: அவசியம் இல்ல. ஆமா,
1: கோடை வந்தால் ஊட்டிக்கு
0: போவேன், பீடிச்சா குத்தா வருவேன், காதல் கொண்டா உன்னிட போவேன்.
1: ஆஹா,
0: கோபம் போவேன்.
1: டி ஆர் ராமச்சந்திரனா?
0: இல்ல சார், கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வாங்க.
1: மனோரமா மூணையும் சொல்லி இருக்கணும். நானு
0: பற்றிய
1: தகவலை வந்து நம்ம நேயர்களுக்கு தரக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு. அப்படித்தானே சொல்லணும்.
0: பூவா தலையா?
1: சூப்பர் சூப்பர், அருமை. ரொம்ப மகிழ்ச்சி சார் நிகழ்ச்சியில் கலந்துட்டது.
2: நன்றி சார், ரொம்ப
0: சந்தோஷம். குடுத்ததுக்கு சந்தோஷம்.
2: நன்றி நன்றி.
0: நீங்க ஒரு வேங்கினதுக்கு சந்தோஷம்.
2: நன்றி சார், நன்றி நன்றி
0: நன்றி
2: நன்றி.
1: அடுத்து
2: வணக்கம்.
3: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
2: யாரு, பேர் சொல்லுங்க.
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், சோ சண்முகசுந்தரம்.
2: சோ சண்முகசுந்தரம் சார், ஓகே சார், கேளுங்க சார். சார்
3: சொல்லுங்க மேடம்.
2: நீங்க தான் கேட்கணும், கேளுங்க.
3: தொடர்ந்து
2: போய்கிட்டே இருக்கும்ல.
1: இப்படி ஒரு அர்த்தத்திலும் சொல்லலாம். அதை சாப்பிட்டா நாக்கு புறம் வந்து நீல கலரா மாறிடுது. அப்படித்தானா?
2: மூன்று பாடல்கள். அடி ஸ்டார்டிங் அடின்னு வரணும். சரி, என்ன டைமிங் முடியல சார். என்ன சார், நான் கேள்வி கேட்டிருக்கேன்.
1: ஐயோப்பா,
2: இப்படி போனீங்கன்னா என்ன சார்?
1: ஏதாவது முயற்சி பண்ணீங்க சார். அடி அடின்னா சும்மா சொல்லுங்க சார். அப்படி ஒரு பாட்டு இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ தான் புது பாட்டு எல்லா பாட்டு.
2: ஆனால் இப்படி நீங்கள் பொசுக்குன்னு கோவம் வந்து போகக்கூடாது பார்த்துக்கோங்க. இந்த டைமிங் முடிஞ்சக்கப்புறமா அது போனாவது ஒரு மரியாதையாக இருக்கும். இல்லைன்னா அண்ணன் கலாய் கலாய்னு கலாய்ப்பாங்க. நீங்கள் ஃபோனை வச்சக்கப்புறம் பாரு, நேர் ஓடி போயிட்டாரு.
1: இல்லை, அடி அடின்னு ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்கள் சார்.
2: தெரியல உங்களுக்கு.
1: முடியல. என்ன
2: முடியல? ஓகே, தெரியல என்ன சார். சரி, ஓகே சார், நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: அது
2: சொல்லு,
1: தெரியலன்னா அது சொல்லுதாரு பார்த்தீங்களா?
2: ஆமா,
1: அது அந்த அளவுக்கு அவரை நம்ம பாராட்டோம்
2: கண்டிப்பா.
1: ஆனால் முயற்சி கூட பண்ணலையே. ஏன்னா சும்மா அடி அடி அடி அடி அடின்னு சொல்லியிருந்தாருன்னு வைங்களேன். இப்போ புது பாட்டு நிறைய பாட்டு இப்படி வந்துருக்கு.
2: இருக்கு இருக்கு.
1: அப்படியே அந்த படம் இந்த படம்னு சொல்லியாவது அவரை நம்ம காப்பாற்றிருக்கலாம்.
2: ஆமாம், அவர் வந்து முயற்சி பண்ணல சார்.
1: இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். அப்படிதான்
2: 54 ஆயிருச்சு.
1: நான் வந்து இந்த இரண்டு சொற்கள்னு அப்புறம்தான் வந்து விதியை
2: தளர்த்தினேன்.
1: ஆக்சுவலா இந்த ஜல் ஜல் ஜல் எனும் சலங்கை ஒலி, ஜல் ஜல் ஜல் ஒலி சொல்ல,
2: சலக்கு சலக்கு சரிய சேல சலக்கு சலக்கு
1: வந்துச்சா? அது மாதிரி தில் தில் தில் தில் மன்ன தில்,
2: அப்புறம் சலக்கு சலக்கு சங் சங் சக்கு சங் சங் சங் சக்கு சங்.

0: அந்த பாட்டு.
1: அடே அது வந்து ஹம்மிங் மாதிரி இல்லம்மா,
0: பாட்டே அப்படிதான்.
1: அப்படிதானா?
0: ஆமா.
1: சரி சரி சரி சரி. அதே மாதிரி சல சல சல சல ரெட்டை கிழவி,
0: அது ஊடையில தானே வரும்.
1: எங்க வருதோ? ரெண்டு வாரத்தை தொடர்ந்தாப்புல வருது இல்லையா? நான் ஆரம்பம்னு கேட்கலையே.
0: அப்படியா?
1: ரெண்டு வார்த்தைன்னு அடுத்தடுத்து வரணும் தானே சொன்னேன்.
0: நினைச்சிட்டேன். ஓகே. ஐயோ, அடுத்தது
1: வந்துட்டேன்.
0: சரி, ஓகே. நேர்லேயே நிகழ்ச்சியில் இவள் பேசிட்டு இருந்தது நான் உங்களை அஜய் சந்தியா ஜெகன் மற்றும்
1: எல் சுப்பிரமணியன்.
0: நிகழ்ச்சியின் நிறைவான பாடல்

0: நேர்களை தொடர்வது 5 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் நீர்வளத்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மின் கணக்கீட்டு முறையில் குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தேவையான நடவடிக்கைகளை மின்வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமமுக கூறியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். ஒலன்பட்டார் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் சத்தக் ஆர்யா மற்றும் யஷாந்த் மாலிக் வெற்றி பெற்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வணக்கம் நேர்களே, நேரம் 5:03. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி படமும் பாடலும். நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன். இன்னைக்கு 2018 வெளியான திரைப்படங்கள் பத்தி தான் நம்ம பேச போறோம் நேர்களே. அந்த வகையில் முதல் திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனா. இந்த கனா திரைப்படம் பார்த்தீங்கன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிப்பாளராக அறிமுகமான முதல் படம் இது தான். இந்த படத்தை வந்து அருண்ராஜா காமராஜ் எழுதி இயக்குனார். அவருக்குமே இது தான் முதல் படம். ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ் கிரிக்கெட் பிளேயராக நடிச்சிருந்தாங்க. அவருடைய இயல்பான நடிப்பு பார்த்திங்கன்னா அந்த நடிப்புக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைச்சிது. இந்த படத்தில் ஐஸ்வர்யா அவங்களுக்கு அப்பாவை வந்து சத்யராஜ் நடிச்சிருப்பாங்க. தந்தை மகள் பாசம் வந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமாக இருந்தது. அது போக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அந்த விளையாட்டு தான் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அது கூட சேர்த்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் விவசாயிகளுடைய வாழ்க்கை, வறட்சி, தண்ணீர் பற்றாக்குறை, அப்புறம் இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகளை வந்து படம் வந்து ரொம்ப அழுத்தமாகவே பேசியது. இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு ஃபுல்லாக உள்ள சப்ஜெக்டில் வந்து ஹீரோவாக நடிக்கலை, ஒரு கோச்சாக வந்து இந்த படத்தில் கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிருப்பார். இந்த படத்தை வந்து தெலுங்கில் கௌசல்யா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற பேர்

ரீமேக் செஞ்சாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா பல பெண்களுடைய கனவுகளையும் போராட்டங்களையும் இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு இயக்குனர். இப்போ அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, நேர்களை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் 2018 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் நேர்களே. அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்க சிவந்த வானம். இந்த படத்தினுடைய இயக்குனர் மணிரத்னம். இந்த படம் பார்த்தீங்கன்னா சகோதரர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய அதிகார போட்டியை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இது. இதில் அரவிந்த் சாமி, விஜய் சேதுபதி, ஜோதிகா, ஐஸ்வர்யா ராஜேஷ், அதித்தி ராம்னு பல முன்னணி நட்சத்திரங்கள் ஒரே படத்தில் இணைஞ்சதுனால ரசிகர்கள்ட்ட வந்து ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது இந்த திரைப்படம். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆர் ரகுமான். இந்த படம் வந்து சென்னையில் படமாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அபுதாபி, துபாய் இந்த மாதிரியான வெளிநாடுகள்லேயும் சில முக்கிய காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கு.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு 2018 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். அடுத்த திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம். இந்த படம் பார்த்தீங்கன்னா பழம்பெரும் நடிகை சாவித்திரியின் வாழ்க்கையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம். இதை வந்து நாக் அஸ்வின் இயக்கியிருக்காரு. நடிகை கீர்த்தி சுரேஷ் வந்து சாவித்திரி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அப்படி நடித்ததுக்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் இந்த படம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது. இந்த படம் அவருடைய திரைப்பயணத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது தான் சொல்லணும். சாவித்திரி அவருடைய இளமை வயதிலிருந்து முதிர்ந்த வயது வரைக்கும் வரக்கூடிய பல தோற்றங்களை நடிக்கிறதுக்கு கீர்த்தி சுரேஷ் வந்து பல விதமான மேக்கப் அப்புறம் நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் கொஞ்சம் யோசித்ததாகவும் பின்னாடி முழு கதையும் கேட்டதுக்கப்புறமும் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா 120 மேற்பட்ட ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்தையும் துல்லியமாக காட்டதுக்காக ஆடை வடிவமைப்பில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தியிருக்காங்க படக்குழு. இந்த படத்தில் துல்கர் சல்மான் நடிச்சிருக்காரு. அவர் ஜெமினி கணேசனாகவும் சமந்தா ஒரு ரிப்போர்ட்டராகவும் விஜய் தேவர்கொண்டா புகைப்பட கலைஞராகவும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து தெலுங்கில் மகாநதி அப்படிங்கிற பேரில் ரீமேக் ஆச்சு. தெலுங்கில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய சொந்த குரலே டப்பிங் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. படம் வந்து விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 2018 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 96. இந்த திரைப்படத்தை ஒளிப்பதிவாளராக புகழ்பெற்ற சி பிரேம்குமார் எழுதி இயக்கியிருக்காரு. இது அவருடைய அறிமுகப்படம். விஜய் சேதுபதி ராம் அப்படிங்கிற கேரக்டரையும் த்ரிஷா ஜானு அப்படிங்கிற கேரக்டரையும் நடித்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நடித்த இந்த காதல் திரைப்படம் பார்த்திங்கன்னா பள்ளி நினைவுகளையும் முதல் காதலின் உணர்வுகளையும் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கும். இளம் வயது ராமாவும் ஜானுவாவும் யார் நடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பாஸ்கர் மற்றும் கௌரி ஜி கிஷன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து கன்னடத்துலேயும் சரி தெலுங்குலேயும் சரி ரீமேக் பண்ணியிருக்காங்க. கன்னடத்தில் 99 அப்படிங்கிற பேர்லேயும் தெலுங்கில் ஜானு அப்படிங்கிற பேர்லேயும் ரீமேக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வசனத்தை பார்க்கணும் ஒரு அமைதி பார்வை அப்புறம் உணர்வுகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு காதல் திரைப்படம் தான் இந்த 96.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் 2018 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைக்குட்டி சிங்கம். இந்த படத்தினுடைய இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் அவரே எழுதி இயக்கியிருக்காரு. இது வந்து குடும்ப உறவுகளையும் விவசாயத்தின் பெருமையும் மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கார்த்தி, சத்யராஜ், சைஷா, பிரியா, பவானி சங்கர், பானுபிரியா, விஜய், சந்திரசேகர், சூரி அப்படின்ட்டு பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி இமான். முதல் முறையாக கார்த்தி அப்புறம் பாண்டியராஜ் இவங்களுடைய கூட்டணியில் இமான் இணைகிறாரு. படத்தினுடைய ஒளிப்பதிவு யாருன்னு பார்த்தீங்கன்னா வேல்ராஜ். கிராமப்புறத்தினுடைய இயற்கை அழகை அப்படியே திரையில் வந்து பதிவு செஞ்சுருந்தாரு. கூட்டு குடும்பத்தின் ஒற்றுமை அப்புறம் உறவுகளோட முக்கியத்துவம் அப்புறம் விவசாய வாழ்க்கைன்னு இந்த படம் எல்லார் மனசுலையுமே இன்னைக்கு வரைக்கும் இடம் பிடிச்சிருக்கு. தெலுங்கில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சின்ன பாபு அப்படிங்கிற நேமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினச்சிருங்க.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் 2018 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன திரைப்படம் பார்த்தீங்கன்னா, கோலமாவு கோகிலா. நெல்சன் திலீப் குமார் இயக்குனராக அறிமுகமான முதல் திரைப்படம் இதுதான். படத்தினுடைய கதாநாயகி நயன்தாரா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, யோகி பாபு நடித்த காதல் கலந்த நகைச்சுவை காட்சிகள்லாம் வந்து ரசிகர்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது, படத்துக்கு பலமும் சேர்த்தது. படத்தின் இசையாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள். படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, தன்னுடைய அம்மாவோட சிகிச்சைக்காக போதைப் பொருள் கடத்தலில் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண பெண்ணை வந்து மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான திரைப்படம் தான் இந்த கோலமாவு கோகிலா. இந்த படத்தை வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருக்காங்க.

0: குட் லக் ஜெரி அப்படிங்கிற பேரில். இதில் வந்து ஜான்வி கபூர் தான் நாயகியாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் அம்மா கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க சரண்யா பொன்வண்ணன். அவங்களுடைய நடிப்பு வந்து ரொம்பவே பாராட்டப்பெற்றது. வித்தியாசமான திரைக்கதை, நகைச்சுவை, பரபரப்பு மற்றும் நயன்தாராவுடைய இயல்பான நடிப்பு இந்த படத்தினுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம்.
1: வீட்டுக்கு போனால் யாராவது கல்யாணம் பண்ணி சொல்கிற அப்பா, அத்தை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிற அம்மா, பேர குழந்தைங்களை பார்க்கணும்னு சொல்கிற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாமல் கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமாக பார்க்குற பொண்ணுங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை. முதல் முறையாக உங்ககிட்ட தான் சொல்லப்போறேன்.
2: அவன் முன்னால் நிற்கிறான்,

உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-658. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: நேர்களே, நிறைவு பெற்றது படமும் பாடலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்திருந்தேன் நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நேர்களே, நன்றி. தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் நீர்வளத்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்கன்

0: நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் நீர்வளத்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்துக்குரியது என அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்துக்குரியது என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மின் கணக்கீட்டு முறையில் குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தேவையான நடவடிக்கைகளை மின்வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமமுக கோரியிருக்கிறது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங் ஜூவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் நான்காவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இரண்டாவது இடத்தில் இருக்கிறார். உலான் பேட்டரில் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் சர்தாக் ஆர்யா மற்றும் யஷாந்த் மாலிக் வெற்றி பெற்றனர். கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:02. இணைந்திருக்கின்றோம் ஆகாசவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்கள் கேட்க இருப்பது இறைவன் புகழ் பாடும் பக்தி பாடல்கள் நற்சிந்தனைகளோடு பக்தி மாலை.

விழிப்புணர்வுடன் இருப்பதே வாழ்வின் மிக உயர்ந்த நிலை. எதை செய்தாலும் அதை முழு கவனத்துடன் செய்யும்போது அந்த செயலே தியானமாக மாறுகிறது. இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலையில்.

நேரமாறு மணி 12 நிமிடம் இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. எந்த விஷயத்தையும் தீர்மானிக்காமல் கவனித்து பார்க்கும்போதுதான் உண்மையான அறிவு புலப்படும்.

வாழ்க்கை என்பது கொண்டாட்டம். அதை துன்பமாக மாற்றிக்கொள்வதும் இன்பமாக மாற்றிக்கொள்வதும் அணுகுமுறையை பொறுத்தது. பக்தி பாடல்கள் பக்தி மாலையாக.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 6:21. காலம் கடந்து செல்வதை எவராலும் தடுக்க முடியாது. ஒவ்வொரு நொடியையும் அர்த்தமுள்ளதாக மாற்றுவது நம் கைகளில்தான் உள்ளது.

அறிவு என்பது தகவல்களை சேகரிப்பது அல்ல. அறிவு என்பது வாழ்வின் தன்மையை புரிந்து கொண்டு விழிப்புணர்வுடன் செயல்படுவது.

நபிக்கெந்தன் அலவாத்தை சொல்லு, மதீனத்து மண்ணுக்கு மேல் நீ தவழ்ந்து அந்த மக்கத்து மலருக்கு என்

வானத்து மேகமே தூது நீ செல்லு, வள்ளல் நதிக்கெந்தன் தலவாத்தை சொல்லு. வானத்து மேகமே தூது நீ செல்லு, வள்ளல் நபிக்கெந்தன் சலவ

நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது பக்தி மாலை. நேரம் 6:30 ஆயிட்டிருக்குது. கேட்க போறீங்க நம்மை சுற்றி. நம்மை சுற்றிய பல்வேறு தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குது. நிகழ்ச்சியில் முதலாவதாக, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தங்களது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களில் சிலர் தற்போது வரை கைவிரல் ரேகை பதிவு செய்யாமல் உள்ளனர். இவர்களது பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்களின் 10 வயதுக்குட்பட்ட பள்ளி குழந்தைகள் பணி நிமித்தமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ வெளியூர் சென்றவர்களும் உள்ளனர். அவ்வாறு கைவிரல் ரேகை பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்கள் நியாய விலைக்கடை விற்பனையாளரை அணுகி கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும். மேலும் வெளியூரில் வசிப்பவர்கள் தங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள நியாய விலைக்கடையில் ஆதார் அட்டையை சமர்ப்பித்து கைரேகை பதிவினை பதிவேற்றலாம். 5 வயது முதல் 18 வயதுக்குட்பட்டோர்கள், முதியோர்கள், கைரேகை விழாதவர்கள் ஆகியோர்கள் அருகில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம், வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் ஆதார் மையங்களில் தங்களது ஆதார் அட்டையில் கைவிரல் ரேகை மற்றும் கண் விழிப்பதிவு புதுப்பித்த பின்னர் நியாயவிலைக்கடையில் உள்ள விற்பனை முனைய இயந்திரத்தில் கைவிரல் ரேகை பதிவை மேற்கொள்ள வேண்டும். மேலும் இறந்த குடும்ப அட்டை உறுப்பினரின் குடும்ப அட்டை எண்ணுடன் ஆதார் அட்டையின் நகலை நியாயவிலைக்கடை விற்பனரிடம் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நம்மை சுற்றில இப்போ அழகான ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் 6:37 ஆயிட்டு இருக்குது. நம்மை சுற்றியில் அடுத்ததாக நாம் தெரிஞ்சுக்க போகிற தகவல், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதியுதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டுக்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரப்பி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவையை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர். இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இதற்கான இலவச உதவி எண் 1800-425-0111. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண் 9498-34-5350. நேர்களை, நம்மை சுற்றியில் முதல் பாடலாக சிந்து நதிப்பூ அப்படிங்கிற படத்திலிருந்து சௌந்தர்யன் இசையில் பாட்டு கேட்டோம். இப்போ அடுத்ததாக சித்ரா குரலில் பாட்டு கேட்க போகிறோம். தேவா இசையில் சாமுண்டி.

கேட்ட அந்த இனிய பாட்டு வாலியோட வரிகளில் கேட்டு ரசித்தோம். 6:44 நம்மை சுற்றியில் அடுத்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம். மை பாரத் என்பது இந்திய அரசின் இளைஞர் நல அமைச்சகம் உருவாக்கிய ஒரு டிஜிட்டல் தளமாகும். 15 முதல் 29 வயது வரையிலான இளைஞர்களுக்கு இது உதவுகிறது. இளைஞர்கள் தங்கள் திறமைகளை வளர்த்துக்கொள்ளவும் சமூக பணிகளில் ஈடுபடவும் அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகளை பெறவும் இது ஒரு பாலமாக செயல்படுகிறது. இளைஞர்களை நாட்டின் சிறந்த தலைவர்களாகவும் மாற்றவும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் தன்னார்வ வாய்ப்புகளை வழங்கவும் இது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பழங்குடியினர் மற்றும் வளர்ச்சி குன்றிய மாவட்டங்களில் உள்ள இளைஞர்களுக்கு உயர்தர நிறுவனங்களில் கட்டமைக்கப்பட்ட வேலை பயிற்சியையும் சிறந்த நிதியுதவியையும் வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த உருவாக்கப்பட்டுள்ளது. சமூக சேவை மற்றும் அரசு திட்டங்களில் இளைஞர்கள் தன்னார்வலராக இணையலாம். அரசு கிராமங்கள் மற்றும் தொழில்துறை நிறுவனங்களை இளைஞர்களுடன் இணைக்கிறது. நீங்கள் விரும்பும் சமூக சேவை திட்டங்களில் எளிதாக இணையலாம். புதிய திறன்களை கற்கவும் வேலை வாய்ப்புகளை பெறவும் உதவுகிறது மை பாரத் செயலியை. உங்கள் கைபேசியிலேயே பயன்படுத்தலாம். தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் இந்த தளத்தை பயன்படுத்தி புதிய திட்டங்கள் மற்றும் வேலை வாய்ப்புகளை எளிதாக கண்டறிய முடியும். நிகழ்ச்சியில் அடுத்ததா என்ன பாட்டு? சங்கர் கணேஷ் இசையில் வாலியோட வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாட்டு தாய் வீடு படத்திலிருந்து.

நம்மை சுற்றி கேட்டுட்ருக்கிறீங்க. அடுத்ததாக என்ன தகவல்னால், போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் மற்றும் விற்பனை செய்பவர்களை குறித்து அரசுக்கு எளிதாக தகவல் தெரிவிப்பதற்கு தமிழ்நாடு அரசால் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. செயலியினை பிளேஸ்டோர் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களான புகையிலை கலந்த உணவுப் பொருட்கள், நிக்கோடின் கலந்த மெல்லும் வாய் புகையிலை பொருட்கள், கூலிப், குட்கா, பான் மசாலா மற்றும் கள்ளச்சாராயம் போன்றவை தங்கள் பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டாலோ, விற்பனை செய்யப்பட்டாலோ அல்லது பதுக்கி வைக்கப்பட்டாலோ மற்றும் பிற மாநில மதுபான வகைகள் விற்பனை செய்தாலோ இந்த செயலியின் மூலம் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம். இந்த செயலியின் போதைப் பொருட்கள் விற்பனை குறித்த விவரங்களை தெரிவிப்பவரின் தகவல் கேட்கப்படாது. இந்த செயலி மிகவும் பாதுகாப்பானது. மேலும் இது தொடர்பான கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581 மற்றும் வாட்ஸ்அப் எண் 9498110581. இந்த எண்கள் மூலமும் தகவல் தெரிவிக்கலாம். இதன் மூலம் போதையில்லா திருநெல்வேலி மாவட்டத்தினை உருவாக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நம்மை சுற்றியோட நிறைவான பாட்டு தேவாவோட இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கிறாங்க. காளிதாசன் பாடல் வரிகள், படம் பொண்டாட்டி ராஜ்யம்.

0: நிறைவு பெற்றது நம்மை சுற்றி கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியோட பண்பலை 102.6.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேரம் 6:55. கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் இன்று மற்றும் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7:00 to 7:32 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை கேட்கலாம். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 விளையாட்டுப் போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகள். 8:05 குக்கு நேயர் உறுப்பு பாடல்கள் வாட்ஸ்அப் சாய்ஸாக. 9:00 இடைவிடா இசைமலை. 9:30 பழைய திரைப்பட பாடல்களோடு இலக்கியச்சாரல், இலக்கியத்தில் கலை பறிப்பை தவிர்த்த உழவர்கள். 10:00 சுகமான ராங்கல் இன்று ராமநாதபுரம் சாத்தான்குடி கே முருகன் அவர்களின் பாடல் தொகுப்பில் நிகழ்ச்சி இடம்பெறும். 11:05 திரைசை. இவை யாவும் நமது நிலையத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள். இனி நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குவவர் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குவவர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குவவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குவவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குவவர் கே கே தாமஸ் அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குவவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று. மனதிற்கு அதிக மகிழ்ச்சி தருவது பிறரிடம் அன்பை பெறுவதா அல்லது பிறருக்கு அன்பை கொடுப்பதா என்ற தலைப்பில் நேயர்கள் பங்கேற்கலாம். 10:02 மனம் விரும்புதே நேயர் உறுப்பு பாடல்கள். 11:00 மணி திருநாடு நிகழ்ச்சியில் குந்தலா நீர்வீழ்ச்சி. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் அதிகம் கற்றுத்தந்தது கல்வியா அனுபவமா. 1:00 நலம்தானா பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குவவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். 1:05 நலம்தானாவில் வாழைப்பழ வகைகளும் அதன் பயன்களும். 2:00 குக்கு நேயர் உறுப்பு பாடல்களாக. 3:02 திரை அருவி. 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 2019 வெளியான படங்களிலிருந்து பாடல்களும் தகவல்களுமாக. 6:02 பக்தி மாலை. 6:30 நம்மை சுற்றி. 6:55 கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவலுடன் திரையிசை. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிகழ்வுகள். நாளை இரவு 7:32 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு நேயர் உறுப்பு பாடல்கள். 9:00 இடைவிடா இசைமலை. 9:30 இலக்கியச்சாரல் ஆசாரக்கோவை குறிப்பிடும் அன்றாட நிகழ்வுகளும் அறிவியலும். 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர்களின் விருப்ப பாடலாக.

11:05 திரைசை. இவையாவும் நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள்.

நேயர்கள் கேட்க போகிறீங்க அறிவியல் தகவலுடன் திரைசை. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நல்ல நல்ல இனிய பாடல்களோடு உங்களுக்காக பல தகவல்களும் காத்துட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் நான் உங்கள் முத்து அபிஷேகம். இன்றைக்கி அறிவியல் தகவலில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ பாடலோடு தொடங்கலாம். கேட்கலாம் விஜய் ஆண்டனி இசையில் வேலாயுதம் படத்துலேருந்து பாட்டு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அறிவியல் தகவல்களில் இன்றைக்கி மிகச்சிறிய உயிரினமான உலகத்தையே இயக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதோட பேரை சொன்னால் நோய்கள் உருவாக்கக்கூடியது, தீங்கான உயிரினம் அப்படின்னு தான் நினச்சிட்ருப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்யக்கூடிய கூட்டாளியாகவும் செயல்படுது இந்த உயிரினம். அதுதான் பாக்டீரியா. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள், தீமை செய்யும் பாக்டீரியாக்கள் அப்படின்னு பள்ளி புத்தகத்தில் படிச்சிருப்போம். இன்றைக்கி பாக்டீரியாவோட நன்மைகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அடுத்ததாக ஏஆர் ரகுமான் இசையில் ஆயுத எழுத்து படத்திலிருந்து பாட்டு கேட்டுட்டு வரலாம்.
2: சண்ட கோழி கோழி இவ சண்ட கோழி, கொஞ்சம் தடவு தடவு இவ சொந்த கோழியா சண்ட

அறிவியல் தகவல்களுடன் திரை இசை கேட்டுட்டு இருக்கிறீங்க. பாக்டீரியாக்கள் சில நோய்களை உருவாக்கினாலும் கூட பல பாக்டீரியாக்கள் நன்மைகளும் செய்யுது. சொல்லப்போனால் பாக்டீரியாக்கள் இல்லாமல் பூமியில் மனித உயிரினமோ இல்லாட்டி வேற எந்த உயிரினமோ வாழ்ந்து வந்திருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அதோட நன்மைகள் இருக்குது. அதை பற்றியெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மற்றொரு இனிய பாடல் கேட்கலாம். பாடலை ரசிச்சுக்கிட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. யாகாவராயினும் நாகாக்க அப்படிங்கிற படத்துலேருந்து பிரசாந்த் பிரவீன் ஷாம் அப்படிங்கிறவரோட இசையில் பாட்டு வருது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: அறிவியல் தகவல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க திரைசி 7:16. பாக்டீரியாக்களோட நன்மைகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி நாம் பேசிகிட்ருக்குறோம். நாம் உண்ணக்கூடிய உணவுகளை நார்ச்சத்துள்ள உணவுகளில் மனித உடல் வந்து நேரடியாக ஜீரணிக்க முடியாதான், பாக்டீரியாக்கள் தான் அதை வந்து உடைச்சி உடலுக்கு தேவையான ஆற்றலை மாற்றக்கூடிய வேலைகளை செய்தான். இதுக்காக நம்ம குடலில் ட்ரில்லியன் கணக்கான பாக்டீரியாக்கள் வாழ்ந்துட்டுருக்கான். நாம் ஒரே ஒரு உயிர் அப்படின்னு நினச்சிட்ருப்போம், ஆனால்

நமக்காக வேலை செய்யறதுக்கு நம்ம குடலில் 100 கோடிக்கும் அதிகமான பாக்டீரியாக்கள் வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போ அடுத்ததாக அஸ்வமித்ரா இசையில் அண்டாவை காணோம் அப்படிங்கிற படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியோட பண்பலை 102.6 அறிவியல் தகவல்களுடன் திரை இசையில் அடுத்ததாக மற்றும் ஒரு பாடலும் கேட்க போகிறோம். தேவாவோட இசையில் வசுந்தரா தாஸ் குரலில் சிட்டிசன் படத்துலேருந்து பாட்டு.

நேர்களே, நம்ம நிகழ்ச்சிகளில் இன்று இரவு 8:05 குக்கு நேர் உறுப்பு பாடல்கள் வாட்ஸ்அப் சாய்ஸாக. இந்த நிகழ்ச்சியில் பாட்டு கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பாட்டு கேட்கலாம். 9443364794 அப்படிங்கிற நம்பரில், 9443364794 அப்படிங்கிற நம்பரில் இன்று இரவு 8:05 வாட்ஸ்அப் சாய்ஸில் நீங்கள் விருப்ப பாடல் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இன்றைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: in 4 years' time.
1: Maybe before the final, there might have been a sense of, well, just perhaps. But seeing the distance between the two sides, seeing how this time Messi was totally helpless, unable to change the course of the game, 4 years looks a long time off.
0: And for more football news from the BBC, go to bbc.com/football.
2: World Football Update from the BBC.
3: நேரம் 7:32 ஆயிட்டிருக்குது. ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 இன்றைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்டீர்கள். இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியோட. பண்பலை 102.6 தொடர்கிறது அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. இணைஞ்சிருங்க, கேட்கலாம் இன்னும் நிறையா தகவல்கள்.

0: கார்த்திக் ராஜா இசையமைப்பில் டும் டும் டும் படத்திலிருந்து பாட்டு கேட்டு ரசித்தோம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: அறிவியல் தகவல்களோட திரை இசை கேட்டுட்ருக்குறோம். குப்பையா மண்ணில் விழக்கூடிய இலைதலைகள் போன்ற பல்வேறு வீணான குப்பைகளை பாக்டீரியாக்கள் சிதைச்சு மக்க செய்து இதனால தான் கார்பன் போன்ற மண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் மறுபடியும் மண்ணுக்கே வந்து சேருது. இப்படி மண்ணோட வளத்தை பெருக செய்ததில் மிக முக்கியமான வேலையை பாக்டீரியாக்கள் தான் செய்து அதையும் காலங்காலமாக செஞ்சுட்டு வந்திருக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டு கேட்க போகிறோம். ஜஸ்டின் பிரபாகர் இசையமைப்பில் ராஜா மந்திரி படத்தோட பாட்டு.

நேரம் 7:44 ஆயிட்டுருக்குது. காற்றுல 78% நைட்ரஜன் இருந்தால் கூட செடிகளுக்கு தேவையான நைட்ரஜனை அதால் காற்றுலேருந்து நேரடியாக எடுத்துக்க முடியாது. அவரை துவரை இந்த மாதிரியான தாவரங்களில் வேர்களில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் நைட்ரஜனை காற்றுலேருந்து உறிஞ்சி செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சத்தை மாற்றி தரக்கூடிய வேலைகளை அந்த வேர்களில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் செய்யுது. இது விவசாயத்துக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இல்லையா? இப்போ துரட்டி அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு இனிய பாடல் கேட்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நல்ல நல்ல பாடல்களோட நிறையா செய்திகளோட கேட்டுட்ருக்குறீங்க அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில். நான் உங்கள் முத்து அபிஷேகம். பயன் தரக்கூடிய பாக்டீரியாக்களில் அடுத்ததாக நீரழிவு நோயாளிகளுக்கு செயற்கை இன்சுலின் தயாரிக்கிறதுக்கும் பாக்டீரியாக்கள் தான் பயன்படுது. ஈகோலி பாக்டீரியாவோட மரபணுவை பயன்படுத்தி அதில் இன்சுலின் தயாரிக்கக்கூடிய மரபணு சொருகி மனிதனுக்கு தேவையான இன்சுலினை உற்பத்தி செய்கிறாங்க. மருத்துவத்துறையில் குறிப்பாக எதிர்மருந்து தயாரிப்பில் தீங்கு தரக்கூடிய பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கும் நன்மை தரும் பாக்டீரியாக்களை தான் பயன்படுத்தப்படுதான். இப்போ கோபி சுந்தர் அவங்களோட இசையில் அஞ்சலை படத்துலேருந்து பாட்டு வருது.

பயன் தரக்கூடிய பாக்டீரியாக்களில் எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், பாலை தயிராக மாற்றக்கூடியது லாக்டோபேசிலஸ் அப்படின்னு நாம் படிச்சிருப்போம். அதில் இருக்க லாக்டிக் அமிலம் பாலை கெட்டியாக்கி தயிராக மாற்றுது அப்படின்னு நாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி இட்லி தோசை மாவை புளிக்க செய்கிறது, ஊறுகாய் போன்ற உணவுகளை பக்குவப்பட பாக்டீரியாக்கள் தான் பயன்படுது. புளித்தல் செயல்முறை மூலமாக உணவோட சுவையை கூட்டுறது மட்டும் இல்லாமல் சத்துக்கள் உடலில் சேர்கிறதுக்கும் உதவி செய்கிறது இந்த பாக்டீரியாக்கள் தான்.

இன்றைக்கி அறிவியல் தகவலில் பயன் தரும் பாக்டீரியாக்கள் பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டுறீங்க. நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் கேட்க போகிறோம், வெயில் படத்துலேருந்து.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித பிரிவுகளுக்கான பாடங்களில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். இதில் பெண்களின் பங்களிப்பு 44% அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர் சட்டத்திருத்த வரைவு மசோதா தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த வரைவு மசோதா பார் கவுன்சிலுடன் இணைந்து தயாரிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் வரும் 31ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பார் கவுன்சில் இணையதளத்தில் இந்த வரைவு மசோதா வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாதது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், சட்ட வல்லுநர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள்

மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இன்று சென்னையில் இந்த வாணிபக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுகவைச் சேர்ந்த விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் திமுகவைச் சேர்ந்தவர்களை தாவேக அரசு கைது செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவினை மீறி கர்நாடக அரசு இதுபோன்று செயல்படுவது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெற உள்ளதாக வெளியான செய்திகளை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு

0: இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவினை மீறி கர்நாடக அரசு இதுபோன்று செயல்படுவது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளதாக வெளியான செய்திகளை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களாக 25 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றுவோரை தாவேக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் இவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும்போது முறையான சீருடை அணிந்து செல்லவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை அனுப்புமாறு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த சுற்றறிக்கையை 4 வாரங்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 63 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினிதி தேசிங்கு வெள்ளிப் பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 100 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் குஷாக்ரா ஓஜா சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. குஷாக்ரா ஓஜா 103 ரன்னுடனும் மனால் சௌஹான் 55 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ராஜ் சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், உஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பீரா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியோட மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ்லையும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்புலையும் கேட்க போறீங்க. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக குறுஞ்செய்தியாகவோ இல்லாட்டி உங்களுடைய குரல் பதிவாகவோ நீங்கள் அனுப்பலாம். இந்த எண்ணுக்கு 9443360794 9443360794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு மெசேஜ் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் நான் உங்கள் முத்து அபிஷேகம். முதல் பாட்டு வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து கிளாட் ஸ்டோன், அவங்க பேரே இதானான்னு தெரில, கிளாட் ஸ்டோன் அப்படிங்கிறவங்க பாட்டு கேட்டிருக்கிறாங்க. மனிதரில் இத்தனை நிறங்களா அப்படிங்கிற படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட, எஸ்பி சைலேஷா ஹம்மிங் கொடுக்க, கண்ணதாசன் பாட்டு எழுதியிருக்கிறாங்க ஷியாம் இசையமைப்பில்.

குக்கூல அடுத்த பாட்டு புதுப்பட்டியிலிருந்து பரமேஸ்வரி கேட்டிருக்கிறாங்க. எட்டுப்பட்டி ராசா பாடத்திலிருந்து தேவாவோட இசையில் மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருக்கிறாங்க. கஸ்தூரி ராஜா பாடல் வரிகளுக்கு.

பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நேயர் உறுப்பு பாடல்கள். அடுத்ததா சொல்லாமலை அப்படிங்கிற படத்திலிருந்து ஹரிகரன் சித்ரா பாடின பாட்டு பாபி இசையமைப்பில் கேட்க போகிறோம். இந்த பாட்டை கேட்டிருக்கிறாங்க உடையாம்புலி ஆகாஷ் தினகரன்.

நேயர்கள் விருப்பப்பாடல்கள் கேட்டுட்ருக்குறோம். வாட்ஸ்அப் வழியாக தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய பாட்டு பகவதி படத்திலிருந்து கார்த்திக் சாதனா சர்க்கம் பாடியிருக்கிறாங்க. தேவாவோட இசையில் விஜய் வரிகளுக்கு. இந்த பாட்டை கேட்டிருக்கிறாங்க மம்சாபுரம் மீனா.

பகவதி படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். அடுத்ததாக சமத்துவபுரத்திலிருந்து பகவதி அப்படிங்கிற நேயர் பாட்டு கேட்டிருக்கிறாங்க. மிஸ்டர் பாரத் படத்திலிருந்து அவங்களுக்கான பாட்டு இதோ.

நேரம் 8:30. கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியோட மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ்லையும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்புலையும் கொக்கு நேயர் உறுப்பு பாடல்கள் வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் பாட்டு கேட்கலாம். அடுத்ததாக தொட்டாம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி பாட்டு விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பகலில் ஓர் இரவு படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில் கண்ணதாசன் வரிகள் பாடல் பாடியிருக்கிறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம்

நேரம் 8:35. நேர்களே, நமது இன்றைய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து 9 மணிக்கு இடைவிடா இசைமலை, தொடர்ந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 9:30 வரை பழைய திரைப்பட பாடல்கள், 9:30 இலக்கிய சாரலாக, இலக்கியத்தில் கலை பறிப்பை தவிர்த்த உழவர்கள் என்ற தலைப்பில் இன்று இலக்கிய சாரல். 10 மணிக்கு சுகமான ராகங்கள், ராமநாதபுரம் சாத்தான்குடி கே முருகன் அவர்களின் பாடல் தொகுப்பில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 10:00 முத்துக்கண்ணன் சுப்பையா இவங்களுக்காக பாட்டு கேட்க போகிறோம். சின்ன கண்ணம்மா படத்திலிருந்து பஞ்ச அருணாச்சலத்தோட வரிகளுக்கு மனோ பாடியிருக்கிறாங்க இளையராஜா இசையில்.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-48-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேயர்களின் நெஞ்சம் நிறைந்த பாடல்கள் வாட்ஸ்அப் வழியாக தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நிறையா நேயர்கள் மீண்டும் மீண்டும் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிறாங்க, எனக்கு கொடுங்க உனக்கு கொடுங்கன்னு. பயங்கர போட்டியாக இருக்குது, பாடல் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்ததாக ஊர்மேல் அழகியான் ஊர்லேருந்து பத்மாவதி அப்படிங்கிற நேயருக்காக சந்திரபோஸ் இசையில் மனிதன் படத்திலிருந்து பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததாக செமையாக ஒரு பாட்டு வரப்போகுது. உரிமை அப்படிங்கிற படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில் கேஜே ஜேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்கிறாங்க. புலமை பித்தன் பாடல் வரிகளுக்கு இந்த பாட்டை கேட்டிருக்கிறாங்க. கரு மாவடியான் கோவில், கரூர்லேருந்து மாவடியான் கோவிலிருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ் குமார், காவ்யா இவங்களுக்காக.

0: நிகழ்ச்சியோட அடுத்த பாட்டு இளையராஜாவோட இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கிறாங்க. என்ன பாட்டு, யார் கேட்குறாங்க, தெரிஞ்சுக்கலாம்.
1: சார், இந்த கட்டுமரக்காரன் படத்திலிருந்து வெற்றி வெற்றி என்ற பாட்டு வேணும் எனக்கு. ஊர் வந்து அழகநேரி, பேர் வந்து பாஸ்கர்.

வாட்ஸ்அப் ஜாய்ஸ் குக்கு நிகழ்ச்சியாக இதுவரைக்கும் கேட்டு ரசித்தோம். நேர்களே, நமது நிகழ்ச்சிகளில் இன்று இரவு 9:30 பழைய திரைப்பட பாடல்கள் இலக்கிய சாரலாக கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 9 மணி. நேர்களே, தேன் சுவை பாடல்களாக அடுத்தடுத்து 9:30 வரைக்கும் தொடர்ந்து இடைவிடா இசைமலையாக கேட்க போகிறோம். இணைஞ்சே இருங்க. இது FM Rainbow 102.6.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ, யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இடைவிடா இசைமொழி. நேர்களே, நமது இன்றைய நிகழ்ச்சிகளில் இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், ராமநாதபுரம் சாத்தங்குடிக்கே முருகன் அவர்களின் விருப்ப பாடல்களின் தொகுப்பாக பழைய திரைப்பட பாடல்கள் இலக்கிய சாரலாக இரவு 9:30க்கு அந்த பாடல்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன்.

நேரம் 9:30. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பு. காலம் கடந்தும் நம் நினைவில் ரீங்காரமிடும் பழைய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்க இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் உங்கள் முத்து அபிஷேகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் உழவர்கள் சார்ந்த ஆச்சரியமான செய்திகள் இலக்கியங்களிலிருந்து உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

வண்ணக்கிளி படத்துக்காக அந்த பாட்டில் கேட்டு ரசித்தோம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படிங்கிறாங்க வள்ளுவர். அதாவது பல வகையான தொழிலை செய்து இந்த உலகம் இயங்கினா கூட இறுதியில் அனைவரும் உணவுக்காக உழவு தொழிலை சார்ந்தே இருக்கிறாங்க, அனைவரும் அதை சுற்றியே இயங்குகிறாங்க அப்படின்னு விவசாயமே முதன்மையான தொழில் அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிட்றாங்க. அத்தகைய உழவு தொழிலில் பல்வேறு நுட்பங்கள் கொண்டதாக அது இருக்குது. உழுதல், விதைத்தல், நீர் பாய்ச்சிதல், களை எடுத்தல், பாதுகாத்தல், அறுவடை செய்தல், இப்படி பல்வேறு படிநிலைகளை கொண்டதாக அது இருக்குது. இதில் களை பறித்தல் அப்படிங்கிறது முக்கியமான படிநிலை. ஆனால் அந்த களை பறிப்பை தவிர்த்தா என்ன ஆகும்? இன்றைக்கி இலக்கிய சாரலில் இலக்கியத்தில் களை பறிப்பை தவிர்த்த உழவர்கள் என்ன விஷயமா இருக்கும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ குடும்பத் தலைவன் படத்திலிருந்து பாட்டு.

ஏரினும் நன்றால் எரு இடுதல் கட்டபின் நீரினும் நன்று அதன் காப்பு அப்படிங்கிற திருக்குறளில் நிலத்தை உழுதல், எரு இடுதல், களை பறித்தல், நீர் பாய்ச்சுதல், பின்னர் வேலி அமைத்து காத்தல் இதை எல்லாத்தையும் குறிப்பிடுது. களை பறித்தல் என்பது முக்கியமானது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுது. களை பறிக்காத பயிர் கால் பயிர் அப்படிங்கிற பழமொழியும் உண்டு. இந்த காலத்தில் பெரும்பாலும் பெண்கள் தான் களை பறிக்கக்கூடிய செயல்களை செய்கிறத பார்க்க முடியும். ஆனால் காப்பிய காலத்தில் ஆண்களும் களை பறிச்சிருக்கிறாங்க, அந்த தொழிலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு இலக்கியங்கள் பல இடங்களில் குறிப்பிடுது. சீவக சிந்தாமணியில் ஆரம்பித்து பல்வேறு இலக்கியங்களும் அதை குறிப்பிடுது. தொடர்ந்து அதை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வாழ வைத்த தெய்வம் படத்துலேருந்து பாட்டு கேட்கலாம்.

9:42 ஆயிட்டுருக்குது. இலக்கிய சாரல் கேட்டுட்ருக்குறீங்க. சீவக சிந்தாமணி பாட்டில் ஒன்றில் ஆண்கள் எல்லாருமே விவசாயத்தில்

களைப்பறிப்பு வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பயிர்களுக்கு இடையில் குவளை மலர்களும் தாமரை மலர்களும் பூத்திருக்குது. களை பறிக்கும்போது அந்த தாமரை மலர்களை பார்த்த இவங்களுக்கு அது வந்து அவங்களுடைய காதல் மகளிருடைய முகம் போலவும் குவளை மலர்கள் அந்த மகளிருடைய கண்கள் போலவும் தோன்றுச்சான். அதனால் அவங்க களை பறிக்காமல் விலகி வந்து விடுறதா சீவக சிந்தாமணி திருத்தக்கத்தேவர் கவி பாடுறாரு. கண்ணன குவளையும் கட்டலோம்பினார் வண்ணவான் முகமென மறையினுட்புகார் பன்னெழுத்தியல்பட பரப்பி இட்டனர் தன் வயலுழுவர் தன் தன்மையின்னதே அப்படின்னு. இப்போ தேடி வந்த செல்வம் படத்திலிருந்து பாட்டு தேடி வருது.

நேர்களே, இப்போது ஆகாசவாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-684-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி AGNCHN1@gmail.com.

பாவ மன்னிப்பு படத்துல இருந்து பாட்டு கேட்டோம். கம்பரோட பாடல் ஒன்றில் கல்வுண்டு களை பறிக்க வந்த ஆண்மகன்கள் எல்லாருமே களை பறிக்காமல் அந்த மயக்கத்தில் உலாவிக்கிட்டு நிற்கிறாங்க. வயலில் கருங்குவளை, தாமரை, செவ்வாம்பல் மலர்கள் எல்லாமே பூத்து நிற்கு. அந்த காட்சியும் கூட அவங்களுக்கும் தன் காதல் மகளிரோட கை கால் முகம் வாய் மாதிரி தெரியறதுனால பறிக்காமல் உலாவிக்கிட்டு இருக்காங்களாம். பண்கள் வாய் முழற்று மின்சொற் கடைசியர் பறந்து நீண்ட கண்கை கான் முகவாயொக்கும் களையிலாட்களையிலாமை உண்கள் வாய் கடைவாய் மல்லர் களைகளா துலாவி நிற்பார் பெண்கள் வாழ் வைத்த நேயம் பிழைப்பரோ சிறியோர் பெற்றேல் அப்படின்னு அந்த பாடலில் பாடுறார். இதே போல் திருமந்திரத்திலையும் ஒரு பாட்டு இருக்குது, அதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்திலிருந்து பாட்டு.

இலக்கியத்தில் கலைப்பறிப்பை தவிர்த்த உழவர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்டு இருந்தோம். திருமந்திர பாடல்லையும் உழவன் உழவை மறந்து தன் காதல் மகளிர் கண் போல தோன்றியதால் கலைப்பறிப்பதை மறந்துட்டு நிற்கிறான் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன ஊமையை திருமூலரும் குறிப்பிடுறார். ஆனால் அவர் இதை நேரடியாக சொல்லலை, இதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக இந்த பிறவி பிணியை அறுக்க நினைக்கும் உழவன் தவம் என்னும் உழவை செய்கிறான். அப்போ குவளை மலர்கள் போல அமானுஷ சித்துக்கள் அவனுக்கு கிடைக்குது. ஆனாலும் அந்த சக்தியோட விந்தையில் மயங்காமல் விழுந்து விடாமல் பாதியில் தன் ஆன்மீக பயணத்தை நிறுத்திடாமல் அதை தவிர்க்கணும் அப்படின்னு திருமூலர் பாடுறதா குறிப்பிடுறாங்க. அந்த பாட்டு உழவன் உள உள வானம் வழங்க உழவன் உழவினில் பூத்த குவளை உழவன் உழத்தியர் கண்ணொக்கும் என்றிட்டு உழவன் அதனை உழவு ஒழிந்தானே. நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பூவா தலையா படத்திலிருந்து.

0: நேரம் 10 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்கள் கேட்க இருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்காக உங்கள் முத்து அபிஷேகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் சாத்தாங்குடி கே முருகன் அவர்களுடைய பாடல் தெரிவில் பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். சுகமான ராகங்கள் பகுதி நிகழ்ச்சி நெல்லை பண்பலை 102.6. வணக்கம். நான் 5 ஆண்டுகளாக பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டு வருகிறேன். எனது தொகுப்பு அரங்கேறும் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன். நான் அருமையான பாடல்களை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறேன். அனைவரும் எனது பாடலை கேட்டு ரசியுங்கள். நான் அம்மா என்ற பாடலை அனுப்பியிருக்கிறேன். அதே போல் இயற்கை என்ற பாடலையும் அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முத்து முத்தா 15 பாடல்கள், அம்மாங்கிற பாடல்களும் இயற்கை சார்ந்த பாடல்களும் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு குறிப்புகளும் கொடுத்துருக்குறாங்க. அழகாக பாக்ஸ் போட்டு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. முதல் பாடல் ராஜாதி ராஜா படத்துக்காக. இயற்கையும் பறவைகளும் எவ்வளவு ஒற்றுமையாகவும் ஒருங்கிணைந்தும் உள்ளது என்பதை இப்பாடல் தெரிவிக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.
1: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

நமது நேயரோட அடுத்த பாடல் மே மாதம் படத்திலிருந்து. அந்த பாட்டுக்கான குறிப்பு இப்படி கொடுத்துருக்குறாங்க: மார்கழிப்பூவே, மார்கழி மாதத்தில் வரும் பனித்துளியை பூக்களோடு ஒப்பிட்டு மிகவும் அழகாக பாடுகிறாள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏஆர் ரகுமான் இசையில் இந்த பாடல், சோபனா சங்கர் மற்றும் குழுவினர் குரல்கள்.

11:13. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில். இது சுகமான ராகங்கள். சாத்தான்குடி முருகன் அவர்களின் பாடல்கள். நிகழ்ச்சியில் மின்சார கனவு படத்திலிருந்து பாடல். இந்த பாடலுக்கான குறிப்பு இப்படி தந்திருக்கிறார். பூக்கள் பூக்கும் சத்தத்தை நம்மால் கேட்க முடியாது, இயற்கையால் மட்டுமே உணர முடியும். ஏ.ஆர். ரகுமான் இசையில் சுஜாதா பாடிய பாடல்.

சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கிறோம். சாத்தாங்குடி முருகன் அவர்களின் பாடல் தொகுப்பில் நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களது பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா 15 பாடல்கள், குறைந்தது 15 பாடல்கள், உங்களுக்கு பிடித்த பாடல்களை ஒரு கடிதத்தில் எழுதி அனுப்புங்கள். சுகமான ராகங்கள் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், திருநெல்வேலி என்ற முகவரிக்கு. சுகமான ராகங்கள் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், திருநெல்வேலி என்ற முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்புவதன் மூலம் இந்த நிகழ்ச்சியில் உங்களது பாடல்களும் இடம்பெறும்.

இயற்கை பற்றின பாடல் திருவிழா அடுத்ததாக ரிதம் படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்கிறாங்க. ஏஆர் ரகுமான் இசையில் உன்னிமேனன் பாடியிருக்கிறாங்க. மீண்டும் வைரமுத்துவின் பாடல் வரிகளில் இந்த பாட்டு வருது. இயற்கையையும் பெண்ணையும் ஒன்றாக ஒப்பிட்டு பாடுகிற பாடல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கேட்கலாம் அந்த பாட்டு.

இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில். சுகமான ராகங்கள். நம்ம நேயரோட அடுத்த பாடல் இயக்கி

அடுத்த பாடல் சாமுராய் படத்தில் இருந்து கேட்டுக்கிறாங்க. மனிதனாய் பிறந்து இயற்கையை பாதுகாக்க முடியவில்லை, பறவையாய் பிறந்து இயற்கையை ரசித்து பாதுகாக்க விரும்புகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஹரிகரன் திப்பு பாடின பாட்டு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், வைரமுத்துவோட வரிகளில்.

ராமநாதபுரம் சாத்தாங்குடி முருகன் அவர்களின் பாடல் தெருவில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இன்று இயற்கையை பற்றியும் அம்மாவை பற்றியும் பாடல்கள் எழுதி அனுப்பியிருக்கிறார். இயற்கையை பற்றிய நிறைவாக வரக்கூடிய பாடல் வைரமுத்துவின் வரிகள், இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரல். நிழல்கள் படத்திலிருந்து. சூரியன் மறைந்து இரவு வரும் இடைப்பட்ட நேரத்தை, மாலை நேரத்தை மிகவும் வர்ணித்து பாடுகிறார்கள் இந்த பாட்டில்.

அடுத்ததாக அம்மா பாடல்கள் எழுதி அனுப்பியிருக்கக்கூடிய பாடல்களில் சில பாடல்கள் கேட்க போகிறோம். முதலாவது மன்னன் படத்திலிருந்து பாட்டு, இதுக்கான குறிப்பு இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஐந்தறிவு படைத்த ஜீவன் கூட அம்மாவின் அன்பை புரிந்து கொள்ளும்.

கேஜே ஜேசுதாஸ் குரல், இளையராஜாவின் இசை, வாலியின் வரிகளுக்கு ஒலித்தது அந்த பாடல். ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தாங்குடி முருகன் அவர்களின் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திருப்புமுனை படத்திற்காக இளையராஜாவின் குரலில் பாடல், தன் வயிறை பட்டினி போட்டு தன் பிள்ளை பசியை போக்குவாள் அம்மா. அம்மாவின் அன்பை பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தெரிவு ராம் படத்திலிருந்து. தாய் நாம் சோர்ந்து போகும் நேரத்தில் நம்மை தெளிவடையச் செய்வாள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க பாட்டு கேட்டுடலாம்.

10:55 ஆயிட்டிருக்குது. சாத்தாங்குடி முருகன் அவர்களின் அடுத்த பாடல் வேலையில்லா பட்டதாரி படத்திலிருந்து. அம்மா நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் அம்மாவின் நினைவுகள் நம் மனதில் நிலைத்திருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க.

ஒளித்தன தனுஷ், எஸ் ஜானகி குரல்கள். சாத்தாங்குடி முருகன் அவர்களின் பாடல் தெரிவில் இன்றைய சுகமான ராகங்கள் கேட்டோம். நிகழ்ச்சியுடன் நிறைவு பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் கே வி மகாதேவன் இசை, ஆலங்குடி சோமுவின் வரிகளுக்கு. அடிமை பெண் படத்திலிருந்து இதற்கான குறிப்பு இப்படி கொடுத்துருக்குறாங்க: அம்மா சொல்லும் வார்த்தைகளை கேட்டு நடந்தால் நலமோடு சிறந்து விளங்கலாம் அப்படின்னு.

வளர்ப்பாய் தரணி.

நேரம் 11:05. ஓர் இனிய பாடல் கேட்கலாம். சந்தோஷம் என்ற திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்கிறாங்க அகத்தியன் வரிகளுக்கு.

நேரிலே திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. ஒளிபரப்பு மீண்டும் நாளை காலை 5:48 ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 11:40. 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் திரைகாணம். நிகழ்ச்சியின் முதலில் பல்லாண்டு வாழ்க படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், டி கே கலா பாடிய பாடல்.

ராத்திரி நேர பூஜைகள் எல்லாம் இப்போ இனிமேல்தான். அருகினில் வருவேண்டி ஆசையில் தொடுவேண்டி.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:36:05. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகா செஃப்எம் கொள்ள அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து புது அர்த்தங்கள் படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஓ, 1 2 கொடுக்கணுமா? சரி, 1 2 3 4. அது ஏன் வாசிக்கல? ரிதம் என்னன்னு சொல்லணுமா? ஜும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் வாசிங்க.

0: ತಗಿಡದಾ
1: ಥ್ಯಾಂಕ್ ಯು
0: ತಗಿಡದಿ
1: ಶಾವಾಡ
0: ರೊಂಬ ತಿಕ್ಕುದಡಾ.

நேர்கள் இதுவரை இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இதயத்தை திருட்டாதே புது புது அர்த்தங்கள் படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தீர்கள். அடுத்த நிகழ்ச்சி சில நொடிகளில்.

வந்தவன் கர்ண வீரன், வறுமைக்கு வறுமையை வைத்ததோர்மா.

1:36:40. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகா செஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

இதுவரை நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் கர்ணன் மற்றும் காதலிக்க நேரமில்லை படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம். அடுத்த நிகழ்ச்சி சில நொடிகளில்.

சொல்வேன், ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: 1070 or the district emergency helpline 1077 in case of any emergency. The India Meteorological Department has issued a red color warning for very heavy rainfall over Himachal Pradesh and Jammu and Kashmir today. Heavy rainfall is also expected over Delhi, Haryana, Chandigarh, Punjab, Himachal Pradesh, Uttarakhand, Jharkhand, Odisha, Uttar Pradesh during the next 24 hours. The Indian sub-junior men's and women's teams made winning start to their respective campaign at the FIH Youth Hockey 5S Asian Championship 2026 at Muscat, Oman yesterday. The Indian teams are placed in the elite pools of the men's and women's competition. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10. எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது
2: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று அரியத்தூர் ஏடி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சானாங்குப்பம் ஜி முனுசுவாமி அவர்கள் தவில். கஜபதனா என்று தொடங்கும் ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல். ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அரியத்தூர் ஏ டி பஞ்சாட்சிரம் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சரசாங்கி ராகத்தில் அமைந்த திருப்பதி மலை என்று தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் கீர்த்தனை ஆதித்தாளம்.

0: இனி தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ரித்துராஜ்.

தன்னை தமிழுக்கு காலமெல்லாம் மூணு படை, கற்புடைய மங்கையரின் காவலுக்கு நாலு படை, இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறு படை, ஆறு படை, ஆறு படை. இன்று எங்கள் மருதமலை கோயில்

மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க, அது தீராவி

சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. இந்நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கு இருப்பது டி கே கலா, பி எஸ் சசிரேகா ஆகியோர் பாடிய பாடல்

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருப்பது தேவியின் திருவிளையாடல் படப்பாடல். ஒலிக்கும் இந்த குரல்கள் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், வாணி ஜெயராம்.